2026 ஆண்டு ஜூலை மாதம் 30 வியாழக்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இறுதியே தொடங்குகின்றன.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 8 நாள்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன்? இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரற்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன்? குரலோசை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர்மங்கள் தங்க மாளிகை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி. ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ். காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் வழங்கும் உழவர்களுக்கு. மணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். கும்பகோணம்

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசந்தளிர். பங்கேற்கும் செல்வன் கே கவிரிஷி. 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்பு, 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பணியன்கள் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வன் கே கவிரிஷி, 12:55 பன்னிசை சீரும் என தொடங்கும் பாடல், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சில மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கேஆர் பால் கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு லைக் ஷேர் கமெண்ட், 3:30 பைக்கிங் பணியன்கள் பிரீஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 4 மணிக்கு பூமியின் நுரையீரல் திருவாரூர் வனத்துறை வனச்சரகத்தைச் சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை ஆறுமுகம் என தொடங்கும் பாடல், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுலமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7 மணிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில், அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ், அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் கேஎம்சி எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. The Lok Sabha has passed the Anti-Paper Leak Bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitinder Singh said, the amendment in the bill has been brought to make the law more stringent and ensure speedy justice in paper leak cases.
2: The earlier bill and the amendment are reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And therefore, this bill can be described as a milestone legislation.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா?

0: வா, நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதன்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா? சரி, ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலையில்லை என்றார். மேலும், உனக்கும் என்னைப் போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர் நிதானமாக, வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரைப் போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம், இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம், ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவதில்லை. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15 நிமிடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும்

0: ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் அன்வர் அலி பாதுஷா எஸ் சரளா பாடியது.

0: பக்தி மாலை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குடுகுடுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 14 நாள், வியாழக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, கொஞ்சம் நில்லுங்களேன், எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
8: சந்தேகமா? ஏதாவது தெரிஞ்ச விஷயமா கேளுப்புங்கொடி.
7: எனக்கு அது தெரியாத விஷயம், ஆனா உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு அது எனக்கு தெரியாதுக்கா.
8: ரொம்ப தெளிவா பேசுற, சரி என்னன்னு கேளு.
7: இல்ல, அடிக்கடி நம்ம டிவியில ரேடியோல இந்த கேட் பச்சாவ் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன முதல்ல?
8: பரவாயில்ல பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயமா தான் கேட்டிருக்க. புங்குடி, இந்த கேத் பச்சாவ் அபியான் அப்படிங்கிறது மத்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரம்.
7: அதான் எதை பத்திக்கா?
8: இதோட அர்த்தமே பண்ணையை காப்பாற்றுங்கள், சேவ் த ஃபார்ம் அப்படிங்கிறது தான்.
7: பண்ணையை காப்பாற்றுறதா? இதோட முக்கிய நோக்கம் எனக்கா?
8: மண் பாதுகாப்பு புங்கொடி. ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகளை கண்மூடித்தனமா பயன்படுத்துறத நிறுத்திட்டு மண் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில சமச்சீர் உரங்களை பயன்படுத்துறத ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு வழிகாட்டுறது.
7: அது எப்படிக்கா?
8: வேளாண் விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அதுவும் இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள்ல உள்ள அதிகாரிகள்லாம் நேரடியா கிராமங்களுக்கு போய் விவசாயிகளுக்கான நவீன மற்றும் நிலையான விவசாய முறைகளை கற்றுக் கொடுக்கறது.
7: சரி,
8: மண் வளத்தை பாதுகாக்கிறது மூலமா நீண்ட கால விவசாய நிலத்தன்மைய உறுதி செய்யறது, மண் சுகாதார அட்டைகளை பயன்படுத்துறத அதிகரிக்கிறது, இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே.
7: சரி சுபாக்கா, இது யாரு தொடங்கி வச்சாங்க?
8: விவசாய திட்டம் இதை யார் பூங்குடி திறந்து வைப்பா? நம்ம மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவங்க தான் மத்திய பிரதேசத்துல உள்ள ரைசன் மாவட்டத்துல உள்ள ராமசியா அப்படிங்கிற கிராமத்துல இந்த திட்டத்தை தொடக்கி வச்சிருக்காங்க.
7: நல்ல திட்டம் தான்க்கா.
8: ஆமா பூங்குடி, ரசாயனங்களோட அதீத பயன்பாடு மண் வளத்தை குறைக்குது, மண்ணுல உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளை அழிக்குது, இது விவசாய உற்பத்தி திறனை நேரடியா பாதிக்குதுல்ல, இதனால சாகுபடி செலவும் அதிகரிக்குது. விவசாயிங்க மண் பரிசோதனை செஞ்சு சீரான ஊட்டச்சத்த பயிர்களுக்கு கொடுத்து இயற்கை விவசாயம் செஞ்சா நீரும் பாதுகாப்படையும் வேளாண்மையும் மேம்பட்டு இருக்கும்ல, அதுக்காக தான் இது.
7: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. பூமின்றது ஒரு தாய் தானே, அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ஒரு கூட்டு பொறுப்புக்கா.
8: ஆமா பூங்கொடி, மண்ணு பாதுகாக்கப்பட்டா தானே விவசாயம் செழிக்கும், விவசாயிகளும் வலிமை பெறுவாங்க, தேசமும் வளம் பெறும்.
6: கேட்டது உழவர்களுக்கு.
0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான்வாணி நிகழ்ச்சியில் அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: வீட்டுக்கு
0: ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் கூறுவது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
4: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும்போது, இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்களூர் எண்ணெய்.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
10: தஞ்சை உழவன்னா
9: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
8: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
11: தஞ்சை உழவன்.
12: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55-55-00.
11: தஞ்சை உழவன்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
13: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
14: பூமெக்ஸ். வெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
13: பூமெக்ஸ்.
15: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
16: வணக்கம். அறியாமை எது என்று ஆராய்ந்தால் நாம் தான் எல்லாவற்றையும் அறிந்த அறிவாளி என்று நினைப்பதே ஆகும். மகாபாரதத்தில் மிகப்பெரும் பலசாலியான பீமன் தன் பலத்தின் மீது அதிக கர்வம் கொண்டவனாக இருந்தான். ஒருமுறை திரௌபதிக்காக மாய மலர் ஒன்றை பறிக்கச் சென்றான் பீமன். வழியில் ஒரு வயதான குரங்கு தியானம் செய்து கொண்டிருந்தது. குரங்கின் வால் வழியில் கிடந்தது. உயிருள்ள எதையும் தாண்டக்கூடாது என்ற எண்ணத்தில் பீமன் அந்த குரங்கின் வாளை நகர்த்தும்படி அதிகார தோரணையுடன் கூறினான். அந்த குரங்கோ, ஏனப்பா இத்தனை பலசாலியாக இருக்கிறாயே, இந்த வயதான குரங்கின் வாளை உன்னால் நகர்த்த முடியாதா? நீயே நகர்த்தி விட்டு செல் என்றது. பீமன் எவ்வளவு முயன்றும் அதன் வாளை நகர்த்த முடியவில்லை. பீமன் குரங்கிடம் மண்டியிட்டு, ஐயா, தாங்கள் யார் என்று என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் என் பலம் உங்களிடம் பயனற்று போனது. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஞானியாகத்தான் இருக்க முடியும். நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூடி சரணடைந்தான். அந்த குரங்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பீமனுக்கு காட்டியது. அது அனுமன் என்று அறிந்த பீமன் தன் அகந்தையை கைவிட்டான். எல்லா நேரங்களிலும் பலம் கை கொடுக்காது. ஒரு பெரிய தேரை செலுத்துவது சிறிய அச்சாணிதானே. அதனால் எவரையும் உருவு கண்டு எடை போடக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டிருப்பான். ஒரு சமயம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வைகுண்டத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கு பனி படர்ந்த ஓரிடத்தில் தொடர்ந்து மலர் ஊற்று போல ஊறிக்கொண்டே இருந்தது. எத்தனை முறை மலர்களை நீக்கினாலும் அந்த குவியல் தொடர்ந்து நிரம்பிக் கொண்டே வந்தது. அர்ஜுனன் இது எப்படி நிகழ்கிறது என்று கிருஷ்ணரிடம் கேட்டபோது, பூலோகத்தில் பீமன் பூஜை செய்கிறான் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அதை ஏற்கவில்லை. அவன் செல்லும் வழியில் எங்கெல்லாம் பூக்களை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் இந்த பூக்கள் இறைவனுக்கு சேர வேண்டும் என்று நினைப்பான். அவன் நினைத்த மாத்திரத்திலேயே பூக்கள் இங்கு வந்து சேரும் என்றார் அர்ஜுனன். பக்தி

0: அது வெளிப்படுத்துவது அல்ல, மானசீகமாக கூட பக்தி செய்யலாம் என்பதை உணர்ந்து கொண்டான். தன் தவறை உணர்ந்து தானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டொழித்தான். மூன்றாவதாக தர்மரை எடுத்துக்கொள்வோம். தர்மத்தில் சிறந்தவரான யுதிஷ்டர் தன்னை போல் தர்மவான் இல்லை என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருந்தார். தர்மரை கண்ணன் பாதாள லோகத்தில் இருந்த மகாபலி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மகாபலி சக்கரவர்த்தி அவன் நாட்டு மக்களுக்கு உணவு படைத்துக் கொண்டிருந்ததை யுதிஷ்டருக்கு காட்டினார். கண்ணனை கண்டதும் ஓடி வந்து வரவேற்றார் மகாபலி சக்கரவர்த்தி. அப்போது கண்ணன் யுதிஷ்டரை காட்டி, இவர்தான் தர்மன், அஸ்தினாபுரத்து பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர், தன் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்வதில் பெயர் பெற்றவர் என்று அறிமுகம் செய்தார். அதை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தியோ, இவரை எப்படி சிறந்த அரசர் என்கிறீர்கள்? ஒரு நல்ல அரசன் என்பவன் தன் நாட்டில் வறுமையே இல்லாது மாற்ற வேண்டும், ஏழைகளே இல்லாது அனைவரும் நலமுடன் வாழ வழி செய்ய வேண்டும். என் நாட்டில் பாருங்கள், ஏழைகளே இல்லாததால் நான் தேடி தேடி மக்களை அழைத்து வந்து உணவளிக்கிறேன், இவர் எப்படி தர்மவானாக இருக்க முடியும் என்றார். இதை கேட்ட தர்மரின் அகந்தை அறவே அழிந்தது. உங்களை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே நீங்கள் மற்றவரையும் நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
6: பூமெக்ஸ்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். தலைப்பு, தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு. இந்த தலைப்பில் நேயர்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்

0: மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படைத்தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்து கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்து

0: காரணத்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 5 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: இருவரிச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர்.

0: தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலியஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03. நேரம் 6:55.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால், கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தன் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
8: ஒரு காட்டுல குட்டி பாண்டா ஒன்று இருந்துச்சான். அது எப்போதும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லார்கிட்டயும். ஒரு நாள் மரத்துல தேன் கூடு தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சுதான். அந்த குட்டி பாண்டா கிட்ட

0: அதோட நண்பர்கள் எல்லாரும் இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம முயற்சி செய்யலாமா அப்படின்னு பாண்டா கிட்ட சொன்னாங்களாம். அதற்கு பாண்டா பயந்து போய் ஓரமா நின்னுச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு முயற்சி பண்ணுச்சான். மெதுவா மரத்துல ஏறிச்சான், சறுக்கியும் கீழே விழுந்துச்சான், மீண்டும் மரத்து மேல ஏறிச்சான். இறுதியில தேனை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். பாண்டா சிரித்து கொண்டே சொன்னிச்சான், முயற்சி செய்தாதான் எல்லாமே முடியும் நம்மளால. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் அக்கா.
3: உங்க பேர் என்ன?
2: கே கவிரிஷி.
3: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட படிக்கிறீங்க?
2: நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அகநிலையில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: சரிங்கப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச போகிறேன்.
3: எங்க சொல்லுங்களேன்.
2: இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்து சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்கி முத்து, சிறைப்பட்டு, மிதிப்பட்டு, வதைப்பட்டு உயிரை விலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சாரும். சுதந்திர போராட்டத்தை பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, படேல், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தின் வேலுநாச்சியார், பாரதியார், வஉசி, வீரபாண்டிய, கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தின் சுதந்திர தாகத்துக்கு வித்திட்டு முதல் மாவீரன் புலிதேவன். நன்றி, வணக்கம்.
3: சரிங்கப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கள, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ராணுவ அதிகாரி.
3: நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பம்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.
4: சுற்றுச்சூழல் சிந்தனை. காற்று வெள்ளம் இயற்கை செயல்பாடுகளால் நிலங்களில் இருந்து மண்ணை அடித்து வரும் மண்ணரிப்பை தடுப்போம். இப்படி செய்வதால் நிலங்களுக்கு சுழல் காற்றினால் ஏற்படும் பாதிப்பினை தடுக்கலாம். கேட்டது சுற்றுச்சூழல் சிந்தனை. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீவெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீவெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
7: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: அட்ரஸ் சக்க.
9: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
7: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
7: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: என்னென்ன பாடல்கள் நாம் ஏதிலும் தோற்பதில்லை, ஒன்று வெற்றி கொள்கிறோம் இல்லை கற்றுக்கொள்கிறோம். தோல்வி என்றும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூரை சேர்ந்த மோகன். மோகன் விவசாயம் பண்றாங்க. மூத்த மகள் பிரியா என்ற பிரவீனா, மருமகன் ராஜா என்ற வேல்முருகன், பேரன்கள் ஸ்ரீநிதின், கணேஷ். ரெண்டு பேருமே ரொம்ப சமத்தான மரியாதையான பசங்களாம். இரண்டாவது மகள் சுந்தரி, மருமகன் நரசிம்மன், பேத்தி மிருதுலாஸ்ரீ 2 வயது ஆகுதான். கடைசியா மகன் சிவபாலன் பொறியாளரா இருக்காங்க. மோகன் வயலுக்கு போகும்போது மண்வெட்டி எடுத்துட்டு போறாங்களோ இல்லையோ கையோட வானொலியை எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்போதான் வேலை செய்யும் போது அலுப்பு தெரியாம இருக்குமா. இப்போ மோகன் தன்னோட மகள் வீட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பரிசு வாங்க போற லக்கி நேரும் மோகன் தான். இதோ மோகன், நீங்கள் கேட்ட பாடலும் உங்களுக்கான பரிசும் வானலையில்.

0: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி அட்ரஸ் அட்ரஸ் திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: காட்சியை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாக்குங்கள் வாழ்க்கை அழகாகும். சொன்னது யாரு? காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன் பட்டினத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி ஓய்வு பெற்ற துணை ஆய்வாளர், மனைவி சாரதா இல்லத்தரசி, மூத்த மகன் தேவசேனாதிபதி பாண்டிச்சேரியில PWD வாட்டர் சப்ளைல இருக்காங்க, மருமகள் பூங்கொடி, பேத்தி மோனிஷா, இரண்டாவது மகள் ரேணுகா தேவி, மருமகன் பழனிவேல், பேத்திகள் வினிதா ஹேமா, மூன்றாவது மகள் மீனா, மருமகன் செல்வம், பேரங்கள் தரணீஸ்வர் கைலாஸ்வர் தன்னோட அழகான குடும்பத்தை அறிமுகப்படுத்துறாங்க தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி பேப்பர் படிக்கிறது, நாவல்கள் புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்ப பிடிக்குமா, பொது தொண்டெல்லாம் விரும்பி செய்வாங்களாம். நிகழ்ச்சியில கூட ஒரு அற்புதமான பாடலை தான் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது, கேப்போமா?

0: ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. அட்ரஸ் சக்க அட்ரஸ் சக்க.
1: வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. ஒவ்வொரு காலையும் வாழ்க்கை என்ற புத்தகத்தின் புதிய பக்கத்தின் தொடக்கம். அதை அன்புடனும் புன்னகையுடனும் எழுதுங்கள். வாழ்க்கை இனிதாகும் இனிமையான மெசேஜோடு வராங்க. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரை சேர்ந்த திவ்யா பாரதி. திவ்யா பாரதி பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாங்க. அம்மா பத்மாவதி ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. மாஸ்டர் தான் போல சூப்பரா சமைப்பாங்களாம். அம்மாவோட சமையலுக்காகவே ஹோட்டல்ல கூட்டம் அல்லுமா. தங்கச்சி ஸ்ருதிகா நர்சிங் படிக்கிறாங்க. திவ்யா பாரதியும் ஸ்ருதிகாவும் அம்மாவுக்கு எந்த தொலையும் கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசையா. ஆனா ரெண்டு பேருமே சாம சேட்டையும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டாங்களாம். எப்போதும் WWE தான் நடக்கும்னா பாருங்க. ரெண்டு பேரும் தூங்கும் போதுதான் வீடு வீடா இருக்கும்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அம்மா ரெண்டு பேரையும் சண்டை போடாதன்னு சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுவாங்களாம். திவ்யா கேட்ட பாடல ஒளிபரப்பு இல்லாமா

நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசனுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்கடகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்கடகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தயாரிப்பு எல்ஜி ராசையன் படைப்பு வெங்கடேசா இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி

0: கூறியது போல் உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கோராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிஷா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மித் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்தலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதியாட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
3: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் காசியார் கோயில்.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
10: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ். July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
11: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
12: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
13: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
14: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 வரை மட்டுமே.
15: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
16: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல்

0: அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்
4: சைபால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணுலேயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போல்லாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறை வீட்டை போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாரான். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார், அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு, ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தையை கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பம்தான்.

0: இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான். இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துடுறது?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி கலஞ்சியத்தில் இருந்து. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இனிய காலையில் இதமாய் மலர்கிறது காலை காம்போ. ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றினாலும் அதன் ஒளி குறையாது. அதுபோல் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது குறையாது. சொன்னவர் கௌதம புத்தர். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.

காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரின் ஆணைப்படி ஆதார் குறைதீர்ப்பு சேவை தொடர்பான கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 4 வரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆதார் தொடர்பான குறைகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

காரைக்கால் நவோதயா பள்ளியில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027-2028 கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவுநிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தற்போது 2026-2027 கல்வியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளான தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் www.navodaya.gov.in என்ற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யலாம். நாளையே கடைசி நாள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: சேவை செய்தி ஒன்று. நாகை மாவட்டம் செம்போடை அருள்மிகு ஸ்ரீ வெளிமாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று ஸ்ரீ அம்மன் வீதியுலா. கேட்டது சேவை செய்தி.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: காலை காம்போ.

திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிப்பு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் பிரதான நீர் உந்து குழாயில் பழுது ஏற்பட்டு குடிநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்வதற்கு இன்றும் நாளையும் குடிநீர் நிறுத்தம் செய்வதால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் உள்ளாட்சி அமைப்புகள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளாா்.

வேண்டுமாறும், மேலும் விரல் ரேகை பதிவு செய்யாத இறந்த உறுப்பினர்களின் பெயர்களை நாளைக்குள் வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீக்கம் செய்திட வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மற்றொரு அறிவிப்பு, குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தற்போது வரை விரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் நாளைக்குள் தங்களது நியாய விலை கடைகளுக்கு சென்று விரல் ரேகையினை பதிவு செய்திட வேண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மாவட்ட குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை பதிவு செய்யாமல் வெளி மாவட்டங்களில் வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு அருகில் சென்று தங்களது விரல் ரேகையினை நாளைக்குள் பதிவு செய்து தங்களது உரிமையினை உறுதி செய்து

0: இனிய காலையில் இதமாய் மலர்ந்தது காலை காம்பு. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கினர்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு இடத்துல நான் கண்கூட பார்த்தேன். ஒரு பள்ளியில ஒரு 7 வயசு குழந்தை, அது வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அது வந்து கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கு, எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா கேட்கிறாரு, நம்ம வீட்டில் நீ எனக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட்டு, அதனால வந்து நீ வந்து இவ்வளோ கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்க, படிப்புலையும் கெட்டியா இருக்க, நீ என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணு ரொம்ப அடம் பண்ணி எனக்கு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ அழகா முடி வச்சிருக்கிற அந்த குழந்தை வந்து மொட்டை அடிக்கணும்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் தாங்கல, ஆனா குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவங்க அம்மா வந்து ஏமா ஏமான்னு கேக்குறாங்க, இல்ல நீங்க ஏதாவது எனக்கு தரணும்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க எனக்கு கிஃப்ட்னு கொடுக்கறதா இருந்தா எனக்கு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படின்னு உடனே, ஏன் இவன் இப்படி பண்றான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சு

0: பொண்ணு என்ன பண்றா, மொட்டை அடிச்சிட்டா. மொட்டை அடிச்சோடனே இது என்னன்னு தெரியல, இவ்வளவு படிச்ச இந்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல்ல ஏதாவது சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் மறுநாள் கேட்கணும்னு அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய அழைச்சிட்டு ஸ்கூல்ல விடுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல ஒரு பையன் வந்து தலையில மொட்டை அடிச்சிருக்கான். அவன் வந்து இந்த பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவன் வந்து என்ன பண்றான், அழுவுறான். நீ அழுவாத, உனக்கு துணையா நான் இருக்கேன், நாங்களா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்னோடனே அப்போ ஒண்ணுமே புரியல. அப்பதான் சொல்றாங்க, அந்த சின்ன பையனுக்கு வந்து புற்றுநோய் வந்து கீமோதெரபி கொடுத்து அவன் தலைமுடியெல்லாம் எடுத்திருக்கான், அதனால அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இந்த குழந்தைங்க ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நான் மொட்டை அடிச்சிருக்கேன், இந்த மொட்டையோட எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நான் மட்டும் மொட்டை அடிச்சிட்டு வந்தா என்னெல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, அதனால எனக்கு வரத்துக்கு தயக்கமா இருக்குன்னு சொன்னோன்னு, உனக்காக நாங்க மொட்டை அடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க ரெண்டு மூணு பேர் வந்து மொட்டை அடிச்சிட்டு போய் அந்த குழந்தைக்காக கொடுக்கும் பொழுது, அப்பதான் அந்த அப்பாவும் அம்மாவும் பாக்குறாங்க, கடவுள் நம்ம குழந்தையாதான் இன்னைக்கு இருக்காங்க, நம்ம தான் வந்து நம்ம குழந்தைய மட்டும் பாக்குறோம், மற்ற குழந்தையும் நம்ம குழந்தை மாதிரி பாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தை உணர்த்துச்சு. ஏன் இந்த சம்பவத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட சில விஷயங்கள்ல வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்போம், சார் நமக்கு எது ஃபேவரா இருக்குன்னு பார்ப்போம், ஆனா குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா 100% அது வந்து நல்லதுதான் செய்வாங்க. சோ குழந்தைங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குழந்தையா மாறணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, பெரியவங்களா ஆயிடுவாங்க ஆனா குழந்தைங்களோட மனசை புரிஞ்சிக்க தெரியாது. குழந்தைங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அவங்க பாக்குற பார்வை, அது எல்லாத்தையுமே நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க நமக்கு 1000 பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது இம்மிடியட்டா அந்த குழந்தைங்க செய்வாங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா எதுவுமே தேவையில்லை. நம்மளே சொல்லுவோம் போன்ல, நான் வந்து இல்ல நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா வீட்டுலதான் இருப்போம். உடனே குழந்தை சிரிக்கும், இந்த மாதிரி போய் சொல்லலாம் அப்படிங்கறது அதுக்கு தெரிய வரும். சில நேரத்தில் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னே சொல்லிடும் குழந்தை, ஏன்னா அதுக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப அந்த குழந்தைய சரியா டியூன் பண்ணுங்க. குழந்தை மேல நம்ம எந்த காலத்திலயும் வெறுப்ப காட்டாம நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காட்டிட்டே வாங்க. குழந்தைங்க ஃபியூச்சர்ல பெரிய ஆளாயி வாழ்நாள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கற அளவுக்கு அவங்க சாதனை பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8:05 50 நொடி.

0: சிந்தனை துளி. தலைக்கவசம், உயிர்கவசம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலையில் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. பாட்டு நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். காத்திருங்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 043-68 இது முன்னிணைப்பு எண், 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த எண்களினுடைய இணைப்பிற்கு வாருங்கள். உங்களது விருப்பப்பாடல்களை கேட்டும் மகிழுங்கள். எனக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கிற போஸ்டர் என்ன? மோனல் பக்கத்தில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான விடையோட உங்களுடைய பதிவுகளை இடுங்க காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 ஓடியது துள்ளி வரும் பாட்டு.

0: கரைக்கரப்பன்படி 100 மூன்றெழுத துள்ளி வரும் பாட்டு. தன்னுடைய முதல் பாடலை கேட்பதற்காக இணைப்பில் காத்திருக்கும் இந்த நேர அழைப்பும் வணக்கம்.
1: உற்சாகமான
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் என்று உங்கள்

0: முருகன் பூந்தது மருந்து எஸ் முருகன்.
1: சரி, என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
0: உங்களுக்கு வாரிசு படத்துல இருந்து
1: லட்சுமி படம் கொடுங்க. சரி, பாடல் வரும், விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி. கூட
1: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: வந்தாச்சு வந்தாச்சு.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது. தொழில் வரும் பாட்டு இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது, இதுதான் எஃபியில் போஸ்டாக போடப்பட்டிருக்கு. சரி, இப்போ யார் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வராங்க அதை முதல்ல கேட்போம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ராயன் படத்துல
2: அபிப்பேரீட்சை நேரம் 8:20. அபிப்பேரீட்சை ஓர் இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை. அனைவருக்கும் ஏற்றதை கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் வெடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வெடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன், நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: கரைக்கர் பண்பலையோடு இணைந்து தனது விருப்பப்பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் வேணும் சார்?
1: விடுதலை படத்திற்காக வழி நெடுக காட்டுமல்லி என்ற பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். இதை கேட்ட பிறகு நன்றி.
1: நன்றி.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.

0: விடுதலை திரைப்படத்தில் இளையராஜா அனன்யா பட்டோட இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காரைக்கால் பண்பலை 100.3 இது. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் கண்மொழியாய் அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்க, பாடல் வரும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றிமா.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: கார்யக்கிரமின் துளிவரும் பாட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் போடப்பட்டிருக்கல அந்த படப்பதிவு, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இதுதான் இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் ஜிந்த் சோனிபட் இந்த இரண்டு இடங்களுக்கு இடையே தொடங்கி வைக்கப்பட்டது. ஜூலை 17 அதாவது இம்மாதம் 17 ரொம்ப சிறப்புக்குரிய இம்மாதத்தில் அது தொடங்கப்பட்டது, சிறப்புக்குரியதாக கருதப்பட்டது. 2026 அதாவது அதிகபட்சமாக மணிக்கு 75 km வேகத்தில் இயக்கப்படுது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எதிர்வினை மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுனால தூய நீராவி மட்டுமே வெளியேறுது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தூய்மையான

போக்குவரத்து அப்படிங்கிறது தான். மேலும் என்னென்ன நோக்கங்கள் இருக்குன்னா, டீசல் பயன்பாட்டை முற்றிலுமாக குறைக்கிறது, மின்கம்பிகள் அமைக்க முடியாத கடினமான மற்றும் மலைப்பாதைகளில் எளிதாக இயக்கப்படுதல், இதெல்லாம் வந்து இதனுடைய நோக்கம். தூய்மையான போக்குவரத்து அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான நோக்கம். சரி, யார் யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பேரளம் சந்தோஷ்குமார், அடுத்து பெரம்பூர் சென்னை கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, ஹரியானா மாநிலம் அப்படின்னு சொல்லி பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, மேலவாஞ்சூர் சம்சுதீன், அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், திருபுவனம் நந்தினி சுரேஷ், பேரளம் சிவன்யா சரவணப்பிரியா, அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, ஹரிஹரன் இவங்க வந்து ஊர் பேர் சொல்லலை, ஃபைஜூர் ரஹ்மான் திட்டச்சேரியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், விஜய் ரூபன், விஜய் ரூபினி சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரேயாஸ்ரீ ஹரிஷ் திருபுவனத்திலிருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து வனஜா திருபுவனத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், குத்தாலம் சங்கீதா, பூவம் குபேர், அடுத்து வந்து மாஸ் நகர் காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க, கும்பகோணம் குமரன், ஆண்டிமடம் சரவணன், இவங்க வந்து வெறும் மணக்கத்தோடு விட்டுருக்குறாங்க, அடுத்து எழில் முத்துசாமி, நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி இவங்க சொல்லியிருக்கிறாங்க, மங்கை நல்லூர் ராமதாஸ் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, அய்யாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, அடுத்து சிவபுரி சோமசுந்தரம், குவைத்திலிருந்து திருச்சேரி நிஷான் ஹலீம், ஜிந்தா சோனிபட் அப்படின்ற அந்த விடையை கொடுத்துருக்குற இந்த டிஆர் பட்டினம் நளினி சங்கர், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலிலிருந்து அவங்களும் எல்லா தகவலையுமே சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக அவங்க வந்து சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது, முக்கிய அம்சங்கள் புகையில்லை அதுவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது பூஜ்ய மாசு கொண்ட பசுமை ரயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, காரைக்கால் நளினி, வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பாபு, பூக்கடை பால்பண்ணைச்சேரி வடக்கு பால்பண்ணைச்சேரி பூக்கடை கண்ணன் சந்தியா, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பூந்தோட்டம் கார்த்திகேயன், அடுத்து கீர்த்திராஜன் சிவபுரியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, அள்ளிநகரம் மகாதேவன், யோகநாயகி அனல்யா கவியரசன், பிரியா யோகநாயகி அனல்யா கவியரசன் பிரதாபராமபுரத்திலிருந்து, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், பேரளம் செந்தில் கண்ணன், ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலம், அடுத்து மல்லியம் ரவி, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன், ஹரியானா மாநிலம் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, இஞ்சிக்குடி மின்சாரக்கணன் தீபா வைஷ்ணவி பிரவாகினி சிவபாலன், நாகை குமரன் நன்னிலம்னு ஊர் போட்டிருக்கிறாங்க, நெமேலி நந்தகுமார், நாகூர் ஜெயம் என் முகமது ஜலீல், கலாவதி ராஜமோகன் இரவஞ்செடியிலிருந்து, பொன்னியம்மன் மேடு, அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, அடுத்த நேர் யார் சா பிரகாஷ், காரைக்கால் பிரகாஷ் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனும் சரியான விடை கொடுத்துருக்கிறாரு, அடுத்து திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் மஞ்சக்கன்னி மோகனசுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, மேலவூடுதுறை காரைக்கால் மேலவூடுதுறை சேப்பு விஜயராகவன், திருவாரூர் கொடிப்பாக்கால பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீகுதர், புதுத்துறை செல்வகுமார், காட்டுமன்னார் கோயில் மடப்புரம் டி மடப்புரம் வேல்முருகன், நாகூர் அலோன்ஸ்ராஜ், வலங்கைமான் நாட்டுதுறை புறவாச்சேரி பிரியா கண்ணன், அடுத்து மங்கை நல்லூர் சொல்லியாச்சு நம்ம ராமதாஸ் சொல்லியிருந்தாங்க, குர்காத்தூர் ஞானமுருகன், கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூட்டியிலிருந்து, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, கோமல் சரவணன், முகமது ராஜா முகமது, கோவை ரத்தினபுரி ராஜா முகமது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இவ்வளோ நேயர்கள் சரியான விடையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காரைக்கால் பொன்மணியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் மணக்குடி சித்ரா அவனுடைய விருப்ப பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பாடலை கேட்க போறாங்க கேட்போம். வணக்கம்.
1: அன்பு அழைப்பாளர்கள், வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அரிய நகரில்.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: நல்ல பாடல்.
0: சரி, வணக்கம் மேடம். சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
5: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரான்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதர நிகழ்ச்சி இது.
0: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசு செட்டியாரான்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:49 தனது விருப்ப பாடலை கேட்க நம்மிடையே வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் வடசேரிலிருந்து சின்னதுரை மேடம்.
0: சின்னதுரை, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அண்ணாத்தைய படத்திலிருந்து என்னுயிரே சாங்.
0: சரி, பாடல் வரும் விளம்பரத்துக்கு பிறகு. நன்றி.
1: ஆ, தேங்க்யூ மேம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் இப்பொழுது 8:55. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக நெருங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க வராங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மேலகாசாகுடி வடிவேலு.
0: என்ன பாடல் வேணும் சார்?
1: பீஸ்ட் படத்துல இருந்து பீஸ்ட் மோட்.
0: சரி, பாடல் வரும் விளம்பரத்திற்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான முகநூல் பக்கத்தில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். July 17, 2026 இந்த ஆண்டு இம்மாதம் July 17 ஹரியானாவில் தான் தொடங்கப்பட்டது. ஜிந்த் ஜோனிப்பட் இடையே தொடங்கி வைக்கப்பட்டது இந்த சேவை. நிறைய நேர்கள் நமக்காக விடை கொடுத்துருந்தாங்க. மேலும் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போனகிரி சுமதி பாபு, நன்னிலம் அம்பலவாணன், இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், முனிராஜ் இவங்க வந்து ஊர் பேர் சொல்லலை, அடுத்து நாகராஜன் மேட்டுப்பாளையத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியான விடையளித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறுகிறது காரைக்கால் பண்பலை 100.3.

காரைக்கால் பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்தது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
13: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
14: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
17: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
18: காரைக்கால் GL மருத்துவமனை
19: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
18: GL மருத்துவமனை,
19: காரைக்கால்.
20: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
21: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
22: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
21: அருண் என்டர்பிரைசஸ், LAMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
22: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
23: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும்

0: சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். சர்க்கரை நோய் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா டெலிவரியில எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: வாய்ப்பு இருக்கு மேடம். கரெக்டா வராங்க, கரெக்டா மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, கரெக்டா டயட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணலாம். தாராளமா நார்மல் வெஜினல் டெலிவரி தான் ப்ரிஃபர்ட்.
0: நமக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப பயந்துப்பாங்க. நம்ம ஃபேமிலியில யாருக்குமே வந்து சுகரே இல்லை, நம்ம பிரெக்னன்சில நமக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. ஃபேமிலியே ரொம்ப பதட்டமாயிடும். ஏன்னா முதல் குழந்தையா இருக்கலாம் அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர்?
1: சுகர் பிரெக்னன்சில வந்திருக்கு நினைச்சிட்டு இது லைஃப் லாங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொன்னால மெஜாரிட்டி 70%க்கும் இது கண்டினியூ ஆகாது, 30%க்கு தான் இது கண்டினியூ ஆகும். இருந்தாலும் வி ஹாவ் டு கிவ் த ஹோப் தட் 70%ல நம்ம வந்துடலாம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம டயட்ரி மோடிஃபிகேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாமே பயப்பட தேவையில்லை. இப்ப கரண்ட் பிரெக்னன்சி நம்ம நல்லா மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். கண்டினியூ பண்ண மாதிரி இருந்தாலும் டியூரிங் பிரெக்னன்சி அவங்க கொடுத்த அட்வைஸ் இதெல்லாம் தே வில் பி ஏபிள் டு காப் அப் வித் தி சிச்சுவேஷன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க அது புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு வந்து தோணுற மாதிரி டயட் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி கண்டினியூ பண்ணிடலாம்.
0: இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்ப காலத்துல சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்?
1: குழந்தையோட வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணக்குள்ள மேபி ஆப்ஸ்ட்ரக்டட் லேபர்னு சொல்ல, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி, அது ஃபோர்செப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண தேவையா இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற இன்ஜுரி, அதாவது லோக்கலான வெஜினல் இன்ஜுரி, அதுக்கெல்லாம் ஜாஸ்தி சான்ஸ். கர்ப்பப்பை கரெக்டா சுருங்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள போஸ்ட் பார்ட்டம் ஹெம்ரேஜ், ஒன் ஆஃப் த ட்ரெடட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, ரொம்ப ப்ளீடிங் போயிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப சிவியரான போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ் எல்லாம் போயிட்டுனா கர்ப்பப்பையே எடுத்துட்டு பேஷண்ட் உயிரை காப்பாத்துற மாதிரியா இருக்கும். அதாவது கர்ப்பப்பை நம்ம குழந்தை பிறந்த உடனே சுருங்கும். இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு அது சுருங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இது இல்லாம டெலிவரிக்கு அப்புறம் வர இன்ஃபெக்ஷன்ஸ், அதுவும் சுகர் பேஷன்ஸ் கெட்டிங் பிரெக்னன்ட் அவருக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. வெல் பிளான்டா இருக்குன்னா சிசேரியன் செக்ஷன்ல பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. பிக் பேபி ஒண்ணுமே இல்லைன்னா, பிக் பேபியா இருக்குன்னா ஈவன் சிசேரியன் செக்ஷனும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
0: இப்போ வந்து யூஸ்வலாவே பிரெக்னன்சில வந்து அவங்களுக்கு வந்து தலை சுத்துறது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். இது கூடவே சேர்ந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வேற என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க டாக்டர்?
1: ஆமா மேடம், ஒன்று வந்து ரிக்கரண்டா அடிக்கடி வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதாவது வெள்ளப்படுறது, அரிப்பு வர்றது, இதெல்லாம் பேஷண்ட்ஸ் யூஸ்வலி சொல்லுவாங்க. சுகர் கண்ட்ரோல் இல்லைனா யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது, யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரக்குள்ள குழந்தைக்கும் பாதிப்பு வரும். ஏர்லி பிரெக்னன்சிலனா அபோர்ஷன் எல்லாம் வாய்ப்பு இருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டுனா. ஸோ சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த மாதிரி வெஜினல் இச்சிங், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்ன வந்து சுகரோட இன்சுலினா இல்லைனா மாத்திரை கொடுக்குறோம். அவங்க கரெக்டான டைம்ல கரெக்டான நம்ம டிவைட் பண்ணி சாப்பிட சொல்லுவோம். அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டோம், கரெக்டாக சாப்பிடல, விட்டுட்டோம் அப்படின்னா சுகர் டக்குன்னு லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சுகர் லோ ஆயிட்டுனா என்ன சிம்டம்ஸ் அவங்க தெரிவிச்சுட்டுனா அவங்க அதுக்கு தோணுற மாதிரி. நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா சுகர் பேஷண்ட்னா கையில் ஏதோ சாக்லேட்டா ஏதோ ஹேண்டியாக நம்ம கையில் இருக்கணும். ஏன்னா இன்கேஸ் சுகர் கம்மி ஆகின லட்சணங்கள் இருந்துச்சுன்னா உடனே நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா சரியான டைமில் சரியான சாப்பாடு சாப்பிட்டோம்னா பிரச்சனை வராது தான்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். திசையெங்கு முழுக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட். இன்று சர்வதேச நட்பு தினம். அதை முன்னிட்டு இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் நேயர்களுக்காக இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்ல வைத்த திரைப்படம் இது. நீங்கள் ஏராளமான திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. நட்பை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய படமாகவும் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு படமாகவும் என்ன படம் இருக்குன்னு நீங்கள் முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம்.
6: நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்ல வைத்த திரைப்படம். முதல்ல டீமடப்புறம் வேல்முருகன், தோப்புத்தேர் வேல்முருகன் சொல்றாங்க, இருவருக்கும் காலை வணக்கம். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் என்று உணர வைத்த திரைப்படம். நட்புக்காக மீசிக்கார நண்பா உனக்கு என்ற பாடல் நட்பை புரிய வைக்கும் பாடல், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அதே திரைப்படத்தை மேட்டுப்பாளையம் நாகராஜன் குறிப்பிட்டிருக்காங்க.
6: ஓ,
0: ராதாரவி அவர்களும் கார்த்திக் அவர்களும் நடித்த படம், நட்பு படம், அந்த திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவாடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இப்படித்தான் இருக்கணும்னு பார்த்து நான் வியந்த படம் இணைந்த கைகள்,
6: ராம்கி அருண் பாண்டியன் நடித்த படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் வேற எந்த படம் சட்டம்தான், அதற்கு அடுத்து போனா ஒரு கேள்வி கேளா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் சிவகுமார், ரஜினிகாந்த் நடிப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். போனா ஒரு கேள்வி கேளுன்னு ஒரு படம் இருக்கா? போனா ஒரு கேள்வி இருக்குது,
0: போனா ஒரு கேள்வி குறி
6: கேளுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு தவற அடிச்சிருக்காங்கன்னு சொல்லல. அடுத்தது வந்து கண்ணதிரியை தோன்றினால் அந்த திரைப்படமும் சொல்லியிருக்கிறாங்க. பிரசாந்த் கரண் நடிச்ச அந்த திரைப்படத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
0: இன்னும் நீங்கள் ரசித்த படங்கள், திரைப்படங்கள், நீங்கள் நட்பு குறித்த படங்களை நீங்கள் அனுப்புங்கள்,
6: பதிவிடலாம். நிறைய படங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா திரைப்படம் அப்படின்றது திரையில் பார்த்து நாம் வந்து ரொம்பவே மகிழ்வோடு இருக்கக்கூடிய ஒன்று, ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் தான் திரைப்படம் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான். ஸோ அதுலேயும் கூடுதல் மகிழ்ச்சி தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஷிப் குறித்த படங்கள். அதனால் கண்டிப்பாக அது வந்து யாருமே வந்து மறக்க முடியாத படமாக இருக்கும். நமக்கு வந்து வட்டத்துக்குள் சதுரம் அப்படின்னு ஒரு திரைப்படம் அது கூட இருக்கும். சரி, யாராவது அது எடுத்த உடனே கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லை, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு, தொடர்ந்து பதிவிடலாம் காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சு முகநூல் பக்கத்துக்குள்ள வாங்க, உங்களுடைய பதிவுகளை கொடுங்க. இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்கள் வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில்

0: 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் ஜெண்டர் பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்ல வைத்த திரைப்படம்.
7: நேர்கள் தங்களுடைய பதிவுல கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்களேன், பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்றாங்க, நண்பன் ஆட்டோகிராஃப், இந்த 2 படத்தையும் குறிப்பிட்டு அப்படியே சுருக்கமா முடிச்சுட்டாங்க.
4: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், நாகூர் ஜகபர் சாதிக்கு இருவரும் குறிப்பிட்டிருக்காங்க. நட்புக்காக திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க.
7: அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் இவங்க சொல்ற திரைப்படம் இணைந்த கைகள். ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க, இவங்களும் இணைந்த கைகள் படத்தை தான் சொல்லியிருக்காங்க.
4: காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவின் பார்வையிலே காதல் தேசம், சூப்பரான படம், ஃப்ரெண்டுக்கான உள்ள படம் சார்னு குறிப்பிட்டிருக்காங்க.
7: ஃப்ரெண்டுக்காக எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டான படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய படங்கள் நாடோடிகள், சென்னை 628, இந்த 2 படங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி காரைக்கால் தளத்தேர் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்றாங்கன்னா, புன்னகை தேசம் இந்த திரைப்படத்தையும், தளபதி இந்த திரைப்படத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
4: அவன்தான் மனிதன் அந்த படத்துல சிவாஜியின் நட்பை பாராட்டவே பலமுறை இந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன். மல்லியம் ரவி குறிப்பிட்டிருக்காங்க,
7: நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிமுகத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு பிடித்த திரைப்படம் அயன், தனது நண்பனுக்கு உயிரை காப்பாற்றும் காட்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது தனது நண்பனது உயிரை காப்பாற்றும் காட்சி அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க.
4: சத்யராஜ் ரஹ்மான் நடித்த உடன்பிறப்பு என்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நட்புக்கான படம். நாகூர் யூசுப் மாலிம் அடிச்சிருக்காங்க.
7: மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த், அவங்க வந்து அவங்க அண்ணன் தம்பி வாஸ்தவ சொல்லி இருக்கிறாங்க. சரி, ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்றாங்க, நட்புக்காக சரத்குமார் விஜயகுமார் இருவரும் நட்பும், இருவரது நட்பும், ஒருவர் முதலாளி ஒருவர் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளி தொழிலாளி என்று பாகுபாடு இல்லாமல் விஜயகுமார் நட்போடு பழகுவார். அந்த படம் நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நண்பனுக்காக பல தியாகங்களை பண்ணிய படம் நட்புக்காக சிறந்த படம், எனக்கு மிகவும் பிடித்த படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: காங்கேயம் நந்தகுமார் நடிச்சிருக்காங்க, பிரியமான தோழி படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது நட்புக்கான படங்களா?
7: பிரியமான தோழி, ஆமா, இருவர் மாதவன், அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பாங்க. உண்மையாக நட்புக்கான தோழன் தான். பிரியமான தோழின்னு இருக்கு இல்லையா, படம் பார்க்கல போல.
4: நீங்கள் சுப்பிரமணியன் தோழா குறிப்பிட்டிருக்காங்க.
7: என்ன சொல்லியிருக்கிறாங்க? தோழா நச்சுப்பிள்ளை நிறைவிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்ல வைத்த படம், புது வசந்தம், மறக்க முடியாத படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: போலீஸ் ரவி, திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன், எனக்கு நட்புக்காக உயர்ந்த மனிதன் திரைப்படம் எனக்கு பிடிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க.
7: நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி இவங்க சொல்லியிருக்காங்க, புது வசந்தம் படம், ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்னும் பாடம் சொன்ன படம, பாடம் சொன்ன படம், அழகான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி.
4: கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தனை அனுப்பியிருக்காங்க. கமலஹாசன் ரிஷி கபூர் நடித்த சாகர் ஹிந்தி திரைப்படம், நண்பர் காதல் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கமல் தனது உயிரையே கொடுப்பார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நடிச்சிருக்காங்க.
7: காலை வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்கிறாங்க. சிவச்சந்திரன், சிவகுமார் சிவச்சந்திரன் நடிப்பில் வந்த நெல்லிக்கனி திரைப்படம் சொல்லியிருக்கிறாங்க. சிங்காரவேல் அப்படின்னு காட்டுதாங்க, ஊர் பேர் சொல்லலை, சிங்காரவேல் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது மேட்டுப்பாளையம், திருவாரூர் மேட்டுப்பாளையம் அவரை நீங்க சொல்லிட்டீங்க போல ரவி, அவர் சொல்லிட்டீங்க.
4: திருவாரூர் குடிகால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அனுப்பியிருக்காங்க, ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. தளபதி, நண்பன், நாடோடிகள், ஃப்ரெண்ட்ஸ், புன்னகை தேசம், பிதாமகன், நட்பு என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த திரைப்படங்கள் இவை என்று குறிப்பிட்டிருக்காங்க.
7: கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி சொல்றாங்க, கமலஹாசன் மற்றும் சரத்பாபு நடிப்பில் வந்த சட்டம் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேரம் 9:30 நிமிடம். திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனை. நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகளில் இன்று.
0: இன்று ஜூலை மாதம் 30 நாள். ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் ஆண்டுதோறும் ஜூலை 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இச்சமூகம் சார்ந்த கொடூரமான குற்றத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 2013 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுசபை இதை அறிவித்தது. மனித கடத்தலால் பாதிக்கப்படுவோரை மீட்டல், குற்றவாளிகளை தண்டித்தல் மற்றும் எல்லை தாண்டிய சட்ட அமலாக்க ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் இதன் நோக்கம். இந்த ஆண்டின் கருப்பொருள், வலையமைப்பில் சிக்கி தவிக்கும் கட்டாய குற்றவாளிகள் செயல்கள் குற்றச் செயல்களை தடுப்பது என்பதாகும். இது போலியான வேலைவாய்ப்புகளை நம்ப வைத்து ஏமாற்றி வெளிநாடுகளில் இணையவழி மோசடிகளில் ஈடுபடுத்தப்படும் மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதை வலியுறுத்துகிறது.
6: தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1886 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர். பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கினார். பெண் கல்வி கற்பதில் எதிர்ப்பு இருந்த அக்காலகட்டத்தில் தந்தையின் பக்கபலத்தோடும் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்களின் உதவி

0: யோடும் மருத்துவ கல்வியில் அடியெடுத்து வைத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். சமூக பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆகிய சிறப்புகளுக்குரியவர். 1925 போட்டியின்றி சட்டசபை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பதவியில் இருந்த 5 சில புரட்சி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அதில் குறிப்பிடத்தக்கவை தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவது, பால்ய விவாக தடை போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர அடையாறில் அவ்வை இல்லம் அமைத்தவர் முத்துலட்சுமி. அது மட்டுமல்லாமல் அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கினார். இந்தியாவின் 2 பெரிய புற்றுநோய் மருத்துவமனையான இது பல நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது. 1956 இவரது சேவைகளை பாராட்டி பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார். முத்துலட்சுமி ரெட்டி அவரது பிறந்த தினம் இன்று. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த தினம் இன்று.
1: இன்று உலக நட்பு தினம். ஜூலை 30 உலக நட்பு தினமாக அங்கீகரிக்க உலக நட்புக்கான அமைப்பு ஒன்று பல ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையை வற்புறுத்தியது. இறுதியாக மே 20 ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை ஜூலை 30 சர்வதேச நட்பு தினமாக நியமிக்க முடிவு செய்தது. கல்வி மற்றும் பொது விழிப்புணர்வை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் உட்பட உள்ளூர் தேசிய மற்றும் பிராந்திய சமூகங்களின் கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களின்படி சர்வதேச நட்பு தினத்தை கடைபிடிக்க அனைத்து உறுப்பு நாடுகளையும் கேட்டுக்கொண்டது.
0: இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கோ வேங்கடாஜலபதி 1909 ஜூலை 30 இதே நாளில் பிறந்தார். மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை துவக்கினார். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத், பூபிந்தான இயக்க நிறுவனர் வினோபா பாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன், கிருபலானி, பக்தவக்சலம் மற்றும் பல்வேறு தலைவர்கள், கவர்னர்கள் இவர் தொடங்கிய காந்திநிகேதன் ஆசிரமத்திற்கு வந்துள்ளனர். இந்த ஆசிரமத்தின் மூலம் கிராமங்களில் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு கதர், தேனி வளர்ப்பு, மட்பாண்டம், பனைவெல்லம், கைக்குத்தல் அரிசி, கை காகிதம், தோல் உற்பத்தி உட்பட பல தொழில்கள் உருவாக்கப்பட்டு பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. காந்தி நிகேதன் ஆசிரமத்தை தொடங்கிய சுதந்திர போராட்ட வீரர் கோ வேங்கடாஜலபதி பிறந்த தினம் இன்று. மாணிக்கம் திருஞான சம்பந்தன் என்ற இயற்பெயரை கொண்ட தமிழறிஞர் மா நன்னன் பிறந்த தினம் இன்று. பிறந்த ஆண்டு 1924. தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கிய இவர் மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி பின் தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குநராகவும் பணியாற்றியவர். பெரியார் விருது, தமிழ்ச்செம்மல் விருது, திருவிக விருது போன்ற விருதுகளையும் பெற்றவர். தமிழறிஞர் மா நன்னன் பிறந்த தினம் இன்று. தமிழறிஞர், உரையாசிரியர், நினைவாற்றல் கலைஞர், கவிஞர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் பின்னத்தூர் அ நாராயணசாமி ஐயர் மறைந்த தினம் இன்று. மறைந்த ஆண்டு 1914. வீணை இசைக்கலைஞரும் பரதநாட்டிய ஆசிரியருமான தஞ்சை கே பி சிவானந்தம் நினைவு தினம் இன்று. 2003 மறைந்தார். சங்கீத கலாநிதி விருது, கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்தால் எல்லா நாளும் ஜாலி டே தானே.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி இந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சில செய்திகள் சொல்லிட்டு பாடலை கொடுக்கலாம். இன்னும் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு, காரைக்கால் நளினி சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவின் பார்வையிலே

0: மதர் தேசம் சூப்பரான படம், ஃப்ரெண்டுக்காக உள்ள படம், ஃப்ரெண்டுக்காக எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நந்தினி சுரேஷ் திருபுவனத்தில் இருந்து அனுப்பியிருக்காங்க புன்னகை தேசம். திருமணஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க நட்புக்காக திரைப்படம், சிறப்பாக நட்பை வெளிப்படுத்தும் ஒரு படம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க.
0: அடுத்து நேயர் பார்த்தீங்கன்னாக்கா அதை தொடர்ந்து தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் நண்பர்கள் என்று சொல்ல வைத்த திரைப்படம், பல திரைப்படங்கள் இருக்கிறது. உண்மை காதலை சேர்த்து வைக்கும் நண்பர்கள் திரைப்படம், அலைகள் ஓய்வதில்லை மற்றும் வைகாசி பிறந்தாச்சு, தக்க நேரத்தில் உதவி செய்ததற்காக விட்டுக் கொடுக்கும் நண்பன் படம், நெல்லிக்கனி, இது போன்று லட்சியத்திற்காக போராடும் நண்பர்கள் திரைப்படம் நிறைய இருக்கு, நினைவுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: புன்னகை தேசம் படத்தை குறிப்பிட்டிருக்காங்க, நண்பர்களின் வாழ்வுகளை சுட்டிக்காட்டும் நண்பர்களுக்காக செய்யும் தியாகம் அருமையான படம். இஞ்சிக்குடி மின்சார கண்டான் அனுப்பியிருக்காங்க.
0: குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்றாங்க, தளபதி எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உனக்காகவே போகட்டும் தேவா, எனக்காக உயிர் கொடுக்க ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என் தளபதி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க.
1: வனஜா சத்தியமூர்த்தி திருபுவனத்தில் இருந்து கர்ணன் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து பூம்புகார் மேலையூர் செம்பியன், நான் பார்த்த நண்பர்களுக்காக உள்ள படம், அன்று கூண்டு கிளி இன்று இணைந்த கைகள் மற்றும் தளபதி, கூண்டு கிளியில் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: குவைத்தில் இருந்து திட்டச்சேரி
0: பட்டினம்
1: நளினி சங்கர், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் படம் நண்பர்கள் என்று உணர வைத்த ஒரு திரைப்படம், சரத்குமார் விஜயகுமார் இணைந்து நடித்த நட்புக்காக, கார்த்திக் ராதா ரவி இணைந்து நடித்த படம், இந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, எனக்கு மிகவும் பிடித்த படம் கண்ணெதிரே தோன்றினால், ஃப்ரெண்ட்ஸ் இந்த படமும் பிடிக்கும், அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் முன்மன காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க.
1: திருவாரூர் நசரின் ஆயன் தாவூத் அனுப்பியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் குறிப்பிட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பந்தநல்லூர் நட்புக்காக படம் நண்பர்கள் எடுத்துக்காட்டு சிறந்த படம் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து காரைக்கால் ஐங்கரன் சொல்லியிருக்கிறாங்க, நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும், திருவாலப்புத்தூர் ஐங்கரன் படம், நட்புக்காக தளபதி, இது ரெண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் சுகுணா என்ன சொல்கிறாங்கன்னா, நண்பன் என்று சொல்ல வைத்த படம் நாடோடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் தளபதி திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க.
0: மணல்மேடு காளி அதிமான புருஷனா பாலான்னு சொல்லியிருக்கிறாங்க, புரியலை. அடுத்தது விஜய் சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் மூவின்னு சொல்லியிருக்கிறாங்க, விஜய் சூர்யா நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மூவரின் நட்புமே ரொம்ப அழகானதாக இருக்கும்.
1: ஆமாம், தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ஒரு பாடல் கொடுத்தீங்க, அதாவது ஒரு இயற்கையை கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகாக ஒத்து வைக்கக்கூடிய அந்த பாடல் வரி. வண்ணங்களாக தனித்து நின்றோம், வானவிலாக சேர்ந்து நின்றோம், தனித்து வந்தோம் சேர்ந்து நின்றோம்ன்ற அந்த அழகிய வரி அப்படியே மனதில் ஒட்டிக்கிச்சு. அதாவது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அப்படிங்கும் போது அந்த பாடலும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக போனது. அதில் இந்த வரிகள் ரொம்ப அழகானதாக இருந்தது. அடுத்து இருக்கக்கூடிய செய்தியை படிங்க.
4: விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நண்பன், இந்த இரண்டு படமும் நன்றாக இருக்கும். இந்த இரண்டு படமும் நண்பர்களை விட்டு கொடுக்காமல் விஜய் அந்த இரண்டு படங்களிலும் நடித்திருப்பாங்க. தில்லையாடி நவீன அனுப்பியிருக்காங்க.
3: அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் சொல்றாங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் என்று உணர வைத்த திரைப்படம் தளபதி, ரஜினிகாந்த் அண்ட் மம்மூட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: ஸ்ரேயாஸ்ரீ சுரேஷ் திருபுவனம் தளபதி திரைப்படத்தை தான் அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க
3: ரெண்டு பேருமே. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் தவறான புரிதல் காரணமாக தன் நண்பனுக்கும் தன் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போதும் இறுதி வரை தன் நண்பனை விட்டு கொடுக்காமல் நடிக்கும் விஜய் கதாபாத்திரம். தன் நண்பனுக்கு தன்னால் எந்த தீங்கும் வந்துவிடுமோ என்று நினைத்து விலக நினைக்கும் கதாபாத்திரம் சூர்யா. அடுத்து நட்புக்காக சொல்லியிருக்கிறாங்க, சரத்குமார் விஜயகுமார் தன் நண்பனோட கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக செய்யாத குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலை செல்லும் சரத்குமாரும், சிறை சென்ற தன் நண்பனின் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து பாதுகாக்கும் விஜயகுமார் நடிப்பு மிகவும் சிறப்பு. மீசைக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க.
4: நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன் அனுப்பியிருக்காங்க, நட்புக்காக கல்லூரி மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க.
3: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி சொல்றாங்க, அவங்களும் நட்புக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நட்பு உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜயகுமார் சரத்குமார் இருவருக்குமான நட்பு.
4: அதம்பார் கலைச்செல்வி செல்வம், எனக்கு பிடித்த திரைப்படம் புதுவசந்தம், பிரியமான தோழி, அந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க.
3: மன்னமந்தல் ரஞ்சிதா சொல்றாங்க, நண்பன் மூவி நட்புக்கு ஒரு எக்ஸாம்பிள், கூட இருக்க நண்பனையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்ற ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. நீங்க சொன்ன வட்டத்துக்குள் சதுரம் படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. வட்டத்துக்குள் சதுரம் என்னதான் ஒரு ஆண் தன் நட்பை சிறுவயதில் இருந்து இப்பொழுது வரை வளர்ந்திருந்தாலும், ஆனால் ஒரு பெண் தன் சிறுவயதில் இருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு நட்பை கொண்டு வருவது என்பது மிகவும் கடினம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இருவரில் ஒருவர் இந்த நட்பை விடவே கூடாது என்று நினைத்தால் மட்டுமே அது இணைந்திருக்குமே தவிர, பொழுதுபோக்கிற்காக பழகினோம் என்றால் வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலை மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த நட்பு உடைந்தே போகும்னு புவனகிரி சுமதி குறிப்பிட்டிருக்காங்க.
1: அடுத்து மேலவாஞ்சூர் அம்சவல்லி செல்வகுமார் சொல்றாங்க, எனக்கு பிடித்த படம் கல்லூரியில் படித்து முடித்த பிறகு நண்பன் எங்கு எப்படி இருக்கிறான் என்று தேடும் நண்பர்கள், நண்பன் விஜய் நடித்த படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: கனக சுந்தரி பாஸ்கரன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் நட்புக்காக படம் வட்டத்துக்குள் சதுரம் குறிப்பிட்டிருக்காங்க,
1: சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நான் பார்த்து வியந்த திரைப்படம் பாரதி ராஜாவின் கடல் பூக்கள் வழங்கை மாநாட்டதுரை சொல்லியிருக்காங்க.
0: திருபுவனம் ரவி, லக்ஷ்மி, ஜீவா நடித்த எந்தெந்த புன்னகை நட்புக்கு ஒரு சிறந்த படம், ஆதி நடித்திய நட்பு துணை, இன்றைய காலகட்டத்தில் இரண்டுமே சிறப்பான திரைப்படங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
1: ஆதி நடித்த நட்பே துணை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இருவருக்கும் காலை வணக்கம். சமஸ்தானம் படத்தில் சரத்குமார் மோகன்லால் இணைந்து நடித்த படம் நன்றாக இருக்கும். அகலங்கன் மகேஸ்வரி சிவகுமார் சொல்லியிருக்கிறாங்க,
0: எனக்கு மிகவும் பிடித்த படம் சென்னை 23.
1: 6,28,000 தான் தப்பா டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: நண்பன் அருமையான திரைப்படம், பாடல்களும் அருமையாக இருக்கும். நேயர் நெஞ்சங்களுக்கு நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். தித்தி செல்வி அனுப்பிச்சிருக்காங்க.
1: அடுத்து புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழனுக்கும் அன்பி தோழிக்கும் இனிய காலை வணக்கம். நட்புக்கான படம் கேட்டிருக்கீங்க, சென்னை 28, கோவா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நண்பன், பாய்ஸ், நானோடிகள், மன்மதன், இந்த படத்தில் நட்பு நல்லா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: இணைந்திருப்போம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

காரைக்கல் பண்பலையின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நட்பு சம்பந்தமாக நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் என்னென்னா, இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க.

0: டிஃபன் பலியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நட்பு சம்மந்தமாக நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் என்னென்னா இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இதையும் நம்ம படிச்சலாம். திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் 2021 இதே பெயரில் நேரடியாக வெளியான ஃப்ரெண்ட்ஷிப் என்ற திரைப்படமும் உள்ளது. கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் மற்றும் ராசியா நடிப்பில் வெளியான இப்படம் கல்லூரி நட்பு மற்றும் பெண் பாதுகாப்பை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பழைய படம் கர்ணன், புதிய படம் தளபதி, சுந்தரபாண்டியன், கண்ணெதிரே தோன்றினால், இதெல்லாம் பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க.
1: எரவாஞ்சேரி கலாபதி ராஜமோகன் அனுப்பியிருக்காங்க, நட்புக்காக உன்னை நினைத்து,
0: இந்த இரண்டு திரைப்படமும் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்டர் ஸ்ரீதர் காதல் தேசம் திரும்பவும் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நாகை பாபு சொல்றாங்க, நட்பை உணர்த்தும் வகையில் எத்தனை திரைப்படங்கள் வந்திருந்தாலும் எனக்கு பிடித்த படம் கர்ணா. இதில் கர்ணனாக சிவாஜி அவர்களும் துரியோதனாக அசோகன் அவர்களும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். துரியோதனன் தனது சகோதரர்களை காட்டிலும் தனது நண்பன் கர்ணனை உயர்வாக உயிராக மதித்திருப்பார். இந்த படத்தில் கர்ணனும் துரியோதனன் மனைவி பானுமதியும் தாயம் விளையாடும் காட்சி நட்பிற்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: வளத்தமங்கலம் சம்பந்தம் குறிப்பிட்டிருக்காங்க, எனக்கு கல்லூரி நண்பன் திரைப்படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு.
0: கல்லூரியும் நண்பனும், அடுத்து மதுரை சண்முக சுந்தரமும் வந்து நண்பன் திரைப்படத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சர்வராஜன் பேட்டி
1: நல்லாஞ்சாபடி சந்தியா காதல் தேசம் திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க, எனக்கு பிடித்த நண்பர்கள் பாடல்கள் அந்த படம் பாறை பாடல் அது ரொம்ப பிடிக்கும்னா படம் உன்னை சரணடைந்தேன், விசில் பாடல் நட்பு அந்த படங்கள் புன்னகை தேசம் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து அதான் சர்வராஜன் பேட்டி சொன்னாலயா, திருஞானம் தினா ரமேஷ், சாந்தி ஞானசாரதி, பவித்ரா சொல்றாங்க, பள்ளிக்கூடம் திரைப்படம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கண்ணெதிரி தோன்றினால் பிரசாந்த் மற்றும் கர்ணன் கரண் நட்புக்காக காதலை மறக்க நினைக்கும் நண்பனின் நட்பு, ரவிக்குமரம் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி இது.
1: அரசடிக்குப்பம் சரவணன் நினைப்பிருக்காங்க, ரஜினிகாந்த் மம்முட்டி நடிப்பில் வெளியான தளபதி திரைப்படம்.
0: அடுத்தது வந்து நெம்மேலி நந்தகுமார் சொல்றாங்க, நட்புக்காக தளபதி, நண்பன் ஆட்டோகிராஃப், விரலைக்கே தெவிக்கம், கூண்டு கிளி எனக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆக்கூர் நாச்சியா மன்சூர், நண்பர்கள் அப்படின்னு ஒரு படம் நீண்ட வருடங்களுக்கு முன்பு பார்த்தது, இதுவரை தொலைக்காட்சி பேட்டியிலும் பார்த்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆட்டூர் சிவகுமார் தளபதி குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜன் அதிமுதியன் வந்து தளபதி, அண்ணாமலை, ரங்கா, கண்ணெதிரி தோன்றினார், இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
1: அவரிக்காடு வித்யா வீரமணி, வட்டத்துக்குள் சதுரம், புதுவசந்தம், டெல்லிக்கணி, இந்த படங்கள் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்து நாகப்பட்டினம் சரண்யா கல்லூரி படத்தை சொல்லியிருக்கிறாங்க.
1: கீர்த்தி ராஜன் சிவபுரியிலிருந்து இணைந்த கைகள் ஷோலே ஹிந்தி படம் குறிப்பிட்டிருக்காங்க.
0: நாகூர் ஜே எம் முகமது ஜலீல், இன்று போய் நாளை வா, இந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க.
1: தளபதி திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், ஃப்ரெண்ட்ஷிப், நேருக்கு நேர், இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க.
0: கோமல் சரவணன் ஆட்டோகிராஃப் படத்தை சொல்லியிருக்கிறாங்க.
1: பாலாஜி சிங்கப்பூர் அவங்க அடிச்சிருக்காங்க, பாஷா நட்புக்கு ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு படம் நடிச்சிருக்காங்க.
0: ஜெயங்கொண்டம் கனாரப்பாளையம் சுகுமார், ராஜேந்திரன் கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, புரியல. அடுத்து ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நட்புக்காக படத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க.
1: நெய்விளக்கு எம் எஸ் தூயமணி, நட்புக்காக ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள் நட்பை வெளிப்படுத்தும்னு குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்தது வந்து இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் திரைப்படம், இவங்க யாருன்னாக்கா கவிஞர் வாய் வாய்முதாவோ என்னமோன்னு காட்டுது, ஆனால் வந்து நமக்கு சரியாக அவங்களுடைய பெயர் தெரியலை.
1: பஞ்சநதி குலம் கோவி இளவரசன் குறிப்பிட்டிருக்காங்க, நட்புக்காக சட்டம், கர்ணன், ஃப்ரெண்ட்ஷிப், இணைந்த கைகள், புவனா ஒரு கேள்விக்குறி, இந்த திரைப்படங்களை குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்தது வந்து ஹரி உமா இந்த பெயரில் காட்டுது, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்ல வைத்த திரைப்படங்களில் எனக்கு பிடித்த படம் ஆட்டோகிராஃப், கிழக்கை பார்த்தான் விடியலாய் இருந்தாய் அன்பு தோழி, இந்த பாடல் வரிகளிலேயே நட்பின் மகத்துவத்தை அழகாக உணர்த்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆனந்த செல்வம் திட்டச்சேரியில் இருந்து, நட்பு திரைப்படத்தில் கார்த்திக் ராதாரவியின் நட்பு மிகவும் சிறப்பானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நேர்களை இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து உங்களை ரொம்ப ரசிக்க வைத்த ஒரு தலைப்பாக இருந்து அனைவரும் சிறப்பான பதில் பதில் விட்டுருங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் கே பரந்தாமன், பி சிவசங்கரி.

சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

சிந்தனை அரங்கம். தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று கருத்துக்களை தெரிவிக்க 0436823123 அல்லது 2994800 அல்லது 2995800 அலைபேசி எண் 9566427231 தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு. இன்று சர்வதேச நண்பர்கள் தினம். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒவ்வொருவருக்கும் நண்பர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய, மனதளவில் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு ஒரு நல்ல வரம். நண்பர்களை நாம் தேர்வு செய்ய முடியும். நல்ல நண்பர்களை சேர்ப்பது வாழ்க்கையில் முக்கியமான பகுதியில் அதுவும் ஒன்று. ஏனென்றால் நாம் குடும்பத்தில் மனம் விட்டு பேச முடியாத சில விஷயங்களை நண்பர்களிடம் பேசலாம். ஆனால் நட்பு என்பது நம்பிக்கைக்குரிய நட்பாக இருக்கணும் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. நம்மை காக்கும் நண்பனாக இருக்க வேண்டும். நம்மை அவர் மட்டும் காக்கக்கூடிய நண்பனாக இருந்தால் போதுமா? நாமும் அவரை காக்க வேண்டும். உண்மையாக நட்பாக இருக்க வேண்டும். ஆக உண்மையாக நண்பனாக நாமும் இருக்க வேண்டும், நாம் நண்பருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கையில் அந்த நட்பு நீடிக்கும். நமக்கு ஆபத்து என்றாலே தோல் கொடுக்கும் தோழனாக இருக்க வேண்டும். உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று தெய்வப் புலவரின் குரலுக்கு ஏற்ப, தன் நண்பனுக்காக துடிக்கக்கூடிய அன்பு

0: செலுத்தக்கூடிய நண்பராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அரங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு. ஒரு நட்பு எப்போது தொடரும்? பள்ளி பருவ காலத்தில் இருந்த நண்பர்கள் எல்லாம் இப்போதும் நம்மோடு இருக்கிறார்களா? பள்ளி வாழ்க்கையில் நண்பர்கள், கல்லூரி வாழ்க்கையில் நண்பர்கள், நாம் பணியாற்றும் இடத்தில் நண்பர்கள், இப்படி ஏராளமான நண்பர்களை நாம் சந்திக்கிறோம். இதில் நிலைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், தொலைவில் இருந்தும் தொடரும் நட்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் யார்? அப்படிப்பட்ட நட்பு எப்படி இருக்கும்? ஒரு உன்னத நட்பாக, ஒரு தொடர்ந்த ஒரு நட்பாக நாம் பள்ளி காலங்களில் நாம் பயின்றது புறநானூற்றில் கோப்பெரும் ஜிங்கன் பிசிராந்த இருக்கும் இருந்த நட்பு. அவர்களுடைய வாழ்க்கை தொலைவில் இருந்தும் தொடர்ந்த ஒரு நட்பாக இருந்ததை நாம் படித்திருக்கிறோம். ஒரு உன்னத நட்பால் ஏற்படும் விளைவு என்ன? நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது? நண்பர்களை எங்கு தேர்ந்தெடுப்பது? நண்பர்கள் எப்பொழுது நிலைத்திருக்கிறார்கள்? இப்படி பல்வேறு விஷயங்களை இன்று நாம் நிகழ்ச்சியில் பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய நேயர், வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: இக்பால் ஐயா, உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம்.
1: முதல் நேயரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: பேசுங்க ஐயா.
1: முதலில் அனைவருக்கும் நண்பர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நான் கல்லூரியில் வந்து 75-78 வந்து கும்பகோணம் காலேஜில் படித்தேன். அப்போ வந்து நடராஜன்ங்கிறவர் என்னோட காலேஜில் படிச்சுட்டு இருந்தாருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஃபோன் மூலமாக சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் இப்போ வந்து தற்சமயம் காரைக்கால் எஃப்எம் நேயராக இருக்காரு. அவர் இப்போ மும்பையில் இருக்காரு. நடராஜன் பேர் அடிக்கடி பேசுவாருங்க. அவர் வந்து தொடர்ந்து இப்போ அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு உரையாடிட்டு இருக்கோம். அவ்வப்போது நாட்டு நடப்பு, குடும்பத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து காலேஜில் படிக்கும் போது ரொம்ப சிறப்பான முறையில் என்னோட பழகிட்டு இருந்தாருங்க என்பது சந்தோஷமாக தெரிவித்துக்கிறேங்க.
0: சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா,
1: நன்றி.
0: அடுத்த ரேட்டை பேசுவோம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
2: ஐயாவுக்கு வணக்கம். குரு ராஜேந்திரன் மணக்குடி.
0: ஐயா பேசுங்க ஐயா.
2: ஐயா முதலே என்னுடைய வானொலி நண்பர்களுக்கும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் ஐயா.
2: ஐயா நான் வந்து இந்தியாவில் செல்லாத இடம் இல்லை, எல்லா இடங்களிலும் சென்றது. எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள், ஒரு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப வானொலிக்கு வந்த பிறகு வானொலி வட்டாரத்தின் நண்பர்கள் வந்தாருங்க. ஐயா நான் ஒரே ஒருவர் தான் பூட்டான்ல போய் வேலை பார்த்தேன். பூட்டான் ஒரு வருஷம் வேலை இல்ல, சம் சுதீன் அப்படிங்கிற ஒரு நண்பர். அவர் என்ன என்னமோ என்ற என்னோட ரத்தத்துல கூட பிறந்த உறவா இல்ல அவரோட கூட பிறந்த உறவாங்கிற எனக்கு தெரியல. ஒரு ஒரு விசேஷங்களுக்கு எனக்கு அங்கேருந்து வாழ்த்து அனுப்புவாரு. அவரு அவர் சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷம் ஆச்சு. அது பிறகு நான் சந்திக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் 19 ரிட்டையர் ஆகி வந்த பிறகு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஒரு 5-6 இடங்களை சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் அவர் மூலியமா நான் ஓரளவு அவர் பாஷையை கத்துக்கிட்டேன். என் மூலமா நம்ம தாய்மொழி தமிழ் அவரு கத்துக்கிட்டாரு. அவர் என்னோட பேசக்கூடிய தாய்மொழியை பேசுறது இனிமை பார்த்தீங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். இந்த உறவுகளை விட்டு கொடுக்க மாட்டாரு. பையன் எப்படி இருக்கான், வீட்டுக்காரம்மா எப்படி இருக்காங்க, பேரப்பேத்திகள் எப்படி இருக்காங்க, வார வாரம் என்னோட தொடர்பு கொண்டு என்னோட பேசுவார். அதாவது நம்ம என்ன சார் அள்ளி கொடுத்து என்னத்தை சார் கொண்டு வந்து என்னத்தை சார் கொண்டு போறோம் என்னதான் அள்ளி கொடுத்தோம் அவருக்கு சொல்லுங்க. இது ஒரு பழக்க வழக்கங்கள் தான். அந்த பழக்க வழக்க நட்பு வட்டாரம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னா நம்மளும் அதே மாரி நடந்துக்கணும், அவங்களும் அதே மாரி நடந்துக்குவாங்க. ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு உறவு வரக்குள்ள அந்த உறவு ஒன்றா இணையுது பாருங்க. அவர் எங்கேயோ வடகிழக்கு மாநிலத்தை பிறந்தவர். நான் இங்க லாஸ்ட் எண்டு இந்தியாவின் லாஸ்ட் எண்டு தமிழ்நாட்டுல பிறந்தனா எங்களுக்குள்ள இந்த ஒரு நட்பு உணர்வு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட நம்ம போனோம்னு வச்சுங்களேன், அந்த நட்பு என்னைக்கு தொடர். நட்பு என்பது உறவும் நட்பும் என்னைக்கு நமக்கு வாழ்க்கையில வேணும் சார். ஏன்னா நம்ம எதையும் கொண்டு வரல, அந்த நட்பையும் உறவையும் சேர்த்து வச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம சென்ற பிறகு கூட நமக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியது. அப்ப நட்பு என்பது மிக உயர்ந்த இடத்துல இருக்குது என்னுடைய தலைமையில கருத்து ஐயா.
0: நன்றி ராஜேந்திரன் ஐயா.
2: நன்றியா.
0: தொலைவில் இருந்தும் தொடரும் நட்பு. அடுத்து வரும் நேயர் ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்
3: ஐயா. பூந்தோட்டத்தில இருந்து நோக்கியா ஹால் பேசுறீங்க.
0: அம்மா பேசுங்கம்மா.
3: நட்பு பத்தி கூறியிருக்கீங்க. நட்பு வந்து எப்பவும் புனிதமானதாக இருக்கணும் ஐயா. நட்பு வந்து நமக்கு வந்து நல்லதை கூடா நட்பு கேடா முடியும்பாங்க. நல்லதை நல்லவர்களை நட்பு வச்சுக்கிறோம், அந்த நல்லவர்கள் நல்லதை மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு வீட்டிற்கு ஒரு சொல்லுக்கு கட்டுப்படாத பிள்ளைகளை கூட ஒரு நல்லவர்களா இருந்தா அப்படி செய்யக்கூடாதுன்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த நட்பு நம்ம வச்சுக்கலாம். ஆனா வந்து தீய நட்பு கூடாதுங்கிறது என்னுடைய கருத்துங்க ஐயா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி நூர்ஜகானம்மா. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலம் பேசுங்க ஐயா.
1: செந்தில்கண்ணன் பேரலாம்
0: ஐயா பேசுங்க.
1: நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும்.
1: உன்னை பற்றி, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். அதாவது நீ நட்பு வச்சிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை பத்தி தீர்மானிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தொலை தூரத்தில் இருந்தாலும் எங்க நண்பர்கள்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்பப்ப ஸ்கூல் போய் காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க, யாராவது பேசுவாங்க. ஆனா தொடர்ந்துலாம் நட்பு கிடையாது. அப்பப்ப பேசுவாங்க, ஏதாவது செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த முகநூல தொடர்பு கொண்டு போவோம், வாட்ஸ்அப்ல பேசிக்குவோம், அதே மாதிரி இருக்குது. ஆனா தொடர்ந்துட்டு தான் சார் இருக்கு, நட்பு தொடர்ந்துட்டு தான் சார் இருக்கு. நட்புன்னா சார் எதையுமே எதிர்பார்க்காது சார். நட்பு வந்து எதையுமே எதிர்பார்க்காது. முழுக்க இருந்தவன் கை போல ஆங்கே இடித்தன் களைவதாம் நட்பு. நம்ம கஷ்டப்படுறப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து நம்ம உதவி செய்யறவங்க நண்பர்கள். இதை மறக்க முடியாது சார், நம்ம நினப்புல வைக்கணும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம் சார்.
0: நன்றி கண்ணன் ஐயா. பிரதிபலன் பாராதது நட்பு. அடுத்து வரும் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
0: ஐயா பேசுங்க ஐயா.
2: தொலைவில் இருந்தாலும் தொடரும் நட்பு. நட்புங்கிறது முன்னாடி எப்படி இருக்கணுங்கிறதுல தாங்க இருக்கு. அதாவது நம்ம ஒரு பாடல் படிச்சிருப்போம், நானும் இந்த பாடலை பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம வானொலியில. அற்றகுலத்து அருநீர் பறவை போல் உற்றமை தீழ்வார் உறவல்ல, அக்குளத்தில் கொட்டியும் மாம்பழம் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவுன்னாங்க. அதாவது இந்த குளத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கவுள்ள பாத்தீங்கன்னா பறவை எல்லாம் வந்து போகும், செடி வடி எல்லாம் நல்லா வந்து தழை தோங்கும். ஆனா தண்ணி வச்சிருச்சின்னு வச்சீங்கன்னா இந்த பறவைகள் எல்லாம் பறந்து போயிடும். ஆனா இந்த கொட்டியும் மாம்பழம் தாவரங்கள் அதோடய அஸ்தமத்து போகும். பிறகு தண்ணி வந்ததும் பாத்தீங்கன்னா அப்படியே செழித்து வளரும். அப்ப நம்ம நட்புக்கு ஒண்ணுன்னா அதான் சூழல் நட்பு இருக்கக்கூடாது, சந்தர்ப்பவாதம் இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு தேவைங்கிறப்ப மட்டும் பழகிட்டு அப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. ஆனா நம்ம ஒவ்வொரு நட்பையும் நாம தான் நல்ல நட்பா தேர்ந்து எடுக்கணும். வர்றதெல்லாம் நட்பு நம்ம ஏத்துக்க முடியாது. அதே சூழல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு முறை ஒரு ஏதோ சந்தர்ப்ப சூழல போயிட்டு பெலகாம், கர்நாடகம் பெலகாம்ல மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வர முடியாத ஒரு சூழல், காசு இல்ல கையில எதுவுமே இல்ல, நல்ல பசி. அப்ப ஒரு லாரி ஓட்டுனர், என்ன டேங்கர் லாரி, டேங்கர்னா இந்த கேஸ் ஏத்திட்டு போற வண்டி, என்ன வந்து அவரு வந்து உணவு கொடுத்து ரெண்டு நாள் அவரு போற இடத்துக்கெல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் என்ன அழைச்சிட்டு போய் என்ன சேலத்துல கொண்டாந்து இறக்கி விட்டு எனக்கு வருவதற்கான பஸ்ஸுக்கான பேருந்து செலவு கட்டணத்தையும் கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் அந்த நண்பர் வந்து வளையப்பட்டியில இருக்காரு, இன்றைய வரைக்கும் தொடர்புல இருந்துட்டு இருக்கோம். அதாவது இப்ப இங்கேயும் அது போல நல்ல நட்புகள் இருக்கு. ஆனா இது நம்ம முகம் பார்த்தது பழகுனது, எந்த ஒரு பழக்கமே இல்லாத எனக்கு செஞ்ச அந்த நட்பு, அதாவது தெய்வீக நட்புன்னு தாங்க நான் கருதுறேன்.
0: நன்றி குழந்தைப்பண்ண ஐயா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஏராளமான நட்பின் ஒரு பெருமைகளை நம்ம இன்னும் பேசலாம். நம்ம நம்முடைய நேயர்கள், அடுத்து வரக்கூடிய நேயர்கள் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து கா சிவகுமார்
0: ஐயா பேசுங்க ஐயா.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலம் ஐயா பேசுங்க.
3: அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு நட்பு வந்து கூடுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த நட்பு வந்து நீடித்து இருக்கணும். ஆக நம்ம பள்ளிக்கூடத்திலிருந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வருவார்கள், அவர்கள் வந்து நம்ம எப்படி எப்படி அவங்களை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது எனக்கு கூட கல்லூரியில படிக்கின்ற காலத்துல ஒரு நண்பர் இருந்தார், வில்லியம் அப்படின்னு. அவர் இன்றைக்கும் எனக்கு வந்து தொடர்புல இருக்கிறாரு. அவர் வந்து படித்து நல்ல ஒரு வேலையில அயல் நாட்டுல வேலையில இருக்காரு. ஆக அவரை வந்து இன்னைக்கும் தொடர்புல இருக்கிறாரு, இன்னைக்கும் தொலைபேசி மூலம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக நட்பு என்பது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம அந்த நட்பு வந்து இருக்கணும். அந்த நட்பு வந்து அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து அதாவது அன்புக்கும் உண்டோ அழைக்கும் தாழ் ஆறு பலர் புங்கனீர் பூசல் தரும், அன்பிற்கும் அழைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்பு உள்ளவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கக்கூடிய அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்தும் என்கிறார் வள்ளுவர். அதாங்கய்யா, அந்த அன்பு அன்பு இருந்தாலே அந்த அந்த கண்ணீர் வந்து தானா வந்துருமா? ஒரு நண்பர் பிரிந்து போனா அந்த கண்ணீர் வந்து நம்ம அறியாமலே வந்துடும். இதுதாங்க என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கருப்பம்பளம் சிவகுமார் ஐயா. ஒரு நல்ல சுயநலமற்றது நட்பு. ஒருவர் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளவும் தனக்கு தேவையான ஒரு ஆலோசனைகள்

வழங்குவதற்கும் நல்ல நண்பன் நமக்கு வந்து தேவை. ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்கும் நட்பு ஒரு சிறந்த நட்பாக இருக்கிறது. அது தொலைவில் இருந்தும் தூரத்தில் இருந்தும் ஒரு தொடரும் நட்பாக இருப்பது அன்பின் ஒரு பிணைப்பு அந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.

0: நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான நட்பாக நம் நண்பர்கள் நமக்கு இருப்பது நம்முடைய இரகசியங்கள் பேணி காப்பதும் எக்காலத்திலும் நம்முடைய விசுவாசமாக இருப்பதும் ஒரு நல்ல நண்பனின் ஒரு அடையாளமாக இருக்கு. அவர் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரோ நாமும் நம்பிக்கைக்குரியவராக அவருக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நட்பே தொடரும். அது தொலைவில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அந்த நட்பு தொடர்வதாக இருக்கும். இதனுடைய சிறப்புகளை இன்ற நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஐயா வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன்.
1: திருச்சி மாவட்டம் பெருகமனிலிருந்து வீரை முகமது இப்ராஹிம் பேசுறேன்.
0: ஐயா
1: தொலைதூரத்தில் இருந்தாலும் தொடரும் நட்புன்னு
0: கேட்டுக்கிறீங்க.
1: கண்டிப்பா என் நண்பர் வந்து காஜா மையங்க ஐயா. அவர் வந்து கொச்சின்ல இருக்கிறாரு. இப்பவும் எங்களுக்கு அந்த காலத்துல சின்ன பிள்ளைகிட்ட பாலியல் சிநேகிதர். அந்த காலத்துல வந்து அஞ்சாவது படிச்சு முடிஞ்ச உள்ள சிநேகம் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அவர் எங்க போனாலும் இப்ப வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு மெக்காவுக்கு. போற போயிட்டு போயிட்டு வந்து போற வந்து முதல்ல இது வந்த உடனே உறுதி வந்த உடனே நேரம் நம்மள்ட்ட சொல்ல வந்தாரு இங்க திருச்சிக்கு. இன்னைக்கும் திருச்சிக்கு வந்தாலும் அது நம்மள வந்து வீட்டுக்கு வராம அவர் என்னைக்குமே போக மாட்டாரு. ஃபேமிலியோட இன்னும் தொடர நட்பு தொடர்ந்துக்கிட்டு அவரு மகளுக்கு கல்யாணத்துக்குலாம் நான் ஃபுல்லா அங்கே கொச்சினுக்கு போயிருக்கேன். அவரு நம்ம பிள்ளைங்க கல்யாணத்துக்குலாம் இங்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது உண்டாலும் அவர் நம்ம ஆலோசனை பண்றது வந்து கேட்கறது எல்லாமே வந்து அவர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்துட்டு
0: தான் இருக்கு நட்பு. சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி
1: நன்றி நன்றிங்க. நன்றி.
0: அடுத்து வரும் நேயர் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் மனோகரன் பேசுறேன்.
0: ஐயா பேசுங்க ஐயா.
2: அதாவது எனக்கு வந்து நிறைய நட்பு இருக்காங்க, எல்லாம் தூரத்துல தான் இருக்காங்க, எல்லாருமே தூரத்துல தான் இருக்காங்க. அது மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு சுரேந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் திருப்பூர்ல சின்னத்தூர்னு ஒரு இடத்துல இருக்காரு. அவர் எங்க தெருவுல வந்து நாங்க இருந்த தெருவுல வந்து டீட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து ரெண்டு பேரும் நட்பானோம். அதுல இருந்து நல்லா ஒரு மூணு நாலு வருஷம் தெருவுல இருந்துட்டு இப்ப அவரு அதுக்கு பிறகு போயிட்டாங்க. அந்த இதுக்கு போயிட்டாரு 95 என்னமோ அவரு அங்க போயிட்டாரு, திருப்பூருக்கு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாரு. போய் அங்கேருந்து ஆனா வந்து போன்ல இன்னும் நாங்க கான்டாக்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கோம், பேசிக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரியே வருஷம் ஒரு தடவை 32 ஒருக்கா நான் உங்க வீட்டுக்கு போவேன், அவரும் இங்க வந்து பாத்துட்டு போவாரு. இப்படி எல்லாம் வந்து எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நட்பு. அதே மாதிரியே வந்து குடும்ப விஷயங்கள்லயும் சரி, எங்க வீட்டு தேவைங்களுக்கு எங்க வீட்டு விசேஷங்களுக்கு வருவாரு, அவரும் வருவாரு, நாங்களும் போவோம். ஆனா எதுவுமே ஒரு கள்ளம் கபடம் இல்லாம எப்பயுமே வந்து ஒரு இதாவே பேசுவாரு. அவர் நல்லா கிட்ட வம்புழுப்பாரு, கிண்டல் பண்ணுவாரு, நானும் அவரை கிண்டல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு போவான்னு பேசுற அளவுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு மாறிட்டோம். அந்த நட்பு இன்னும் மாறாம அப்படியே இருக்கு. அது தூரத்துல இருந்தாலும் நாங்க தொடர்புல இருந்துகிட்டே இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி வணக்கம்.
0: நன்றி மனோகரன் ஐயா. நல்ல நட்புகள் தொடர்வதற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் அது சம்பந்தமாகவும் பேசுவோம். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம் ஐயா.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: கத்திரிப்பட்டிலிருந்து பாக்கி கல்வி சார்
0: பேசுங்க ஐயா.
3: மேகம் போல் கரையில நட்பு, அது உயிர் உயிர் உணர்வு. நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா. அடுத்து வரும் நேயர் ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: கும்பகோணம் ஐயா பேசுங்க ஐயா.
4: அதாவது கவி மற்றும் கவிதை பூங்காவில படிச்சதுதான். ஊர் அதாவது கூடி மகிழ்ந்து பின் கலைந்து செல்வதின் பெயர் நட்பு அல்ல, ஊர் கூடி ஒதுக்கும் நிலையில் ஓடி வந்த நட்பு. தற்கு விழுந்திருப்பின் தூக்கி விடுவது நட்பு, தற்கு விழ இருப்பின் தடுத்த நட்பு. கூடி
0: ஐயா உங்க இணைப்பு ஏனோ சரியா இல்ல, நீங்க மறுபடி முயற்சி செஞ்சு வாங்க. இப்ப பேசுங்க. நான் பேசுங்க.
4: அதாவது நிகழ்ச்சியில வந்து நட்பு பத்தி கேட்டீங்க எப்படி இருக்கணும்ட்டு. மெஷின் ஒருத்தன் தெரியுங்களா சார், ஒரு மாசம் முடி புகழ் பெற்றாருல, அவர் 10 இருக்கிறப்ப அவருக்கு வந்து கீழே அந்த கால்பந்து ஆர்வம் இருக்கும். பாட்டி கொண்டு போய் இந்த கிளப்புக்கு சேர்க்கிறப்ப அந்த பையன் நோயாய் போட்டிருக்கான், அவன் வந்து உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றப்ப ஒரு 3 போராடி அந்த பையனை வந்து தயார் பண்றப்ப ஒரு கிளப் வந்து அவனுடைய மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் 13 அந்த கிளப்ல எடுத்துக்கிட்டாங்க சார். உடன் ஒரு கூட அந்த மருந்து அவன் சின்ன வயசுல இருந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு அவன் நண்பன் ஒருத்தன் பெரிய நிலைமைக்கு வர்றப்ப வந்து தேசிய அணியில போனாதான் அது வந்து உலக கோப்பைக்கு போகணுங்கிறப்ப அந்த நண்பன் வந்து இவனுக்கு விட்டு கொடுத்துருவான். ஏன்னா இவன் சின்ன வயசுல இருந்து கனவுலயே வாழ்ந்தவன்
0: வச்சு
4: அந்த நண்பன் விட்டு கொடுப்பான். அந்த அதனாலதான் நீங்க மெஸ்ஸி நீங்க உலக அளவுக்கு போனாரு. ஆனா அந்த மெஸ்ஸி நன்றியை மறக்காம கடைசி வரைக்கும் அவர் எந்த வசதி வாய்ப்போட இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு. நட்புன்னு அப்பசாசம் இருக்கணும், சும்மா கூடி மகி வந்து அதெல்லாம் வந்து வாய்க்காக வாழ்க்கையில. ரொம்ப நன்றி.
0: நன்றி பாலு ஐயா.
3: நன்றி.
0: இளம்பருவத்தில் இருந்து வந்த நட்புகள்

0: சிலரை வாழ்க்கையின் உயரத்திற்கே உயர்த்தி விட்ட நிலைகள்லாம் நிறைய ஏராளமான வாழ்க்கை முறைகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் ஐயா, வணக்கம் ஐயா.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார், நான் சிவபுல் இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: ஐயா பேசுங்க ஐயா.
1: தூரத்தில் இருந்து தொடரும் நட்பு, அதாவது எனக்கு ரெண்டு நிமிடம் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, ஒருத்தர் சிங்கப்பூர்ல ஒருத்தர் துபாயில இருக்காரு. இருந்தாலும் அந்த நட்பு வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அவர் பையனை, அவர் பொண்ணு கூட திருமணம் முடிச்சாரு, ஆனா இங்கதான் வந்து பண்ணாரு அவரு. ஏன்னா இங்கதான் நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ட்ரெயின்ல எனக்கு கிடைச்ச நண்பர்கள் நிறைய பேருங்க. அது மாதிரி நைட்டு அங்க சென்னையில இருந்து நான் கிளம்பும் போது அன்ரிசர் ஒரு ட்ரெயின் ஒன்று வரும், அதுல ஒரு 18 பாக்ஸ் 20 பாக்ஸ் இருக்கும். ஆனா அதுலயும் உட்கார முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். அப்ப அதுல ஒருத்தர் வந்து பைய வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. நான் கொஞ்சம் இடம் தர முடியுமா? இல்ல நான் படுக்கணும், எனக்கு இந்த பைய தலைக்கு வச்சதான் தூக்கம் வரும் மாதிரி. சரி நான் வரமா நின்றுட்டு அப்புறம் என்ன நினைச்சாரா தெரியல, வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. அப்புறம் எப்படி விசாரிச்சாரு, இந்த மாதிரி நான் பொண்ணு விட்டு போயிட்டு வரேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அது மாதிரி அவரு எங்க பையன் சென்னையில வேலை பாக்குறாரு, அங்க போய் பாத்து வரேங்கன்னு சொன்னாரு. இப்படி நல்லா நட்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவரு திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல வந்தாருன்னா இந்த நைட்டு கூப்பிடுவாரு, எந்த நேரமா இருந்தாலும் கூப்பிட்டு அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அல்வா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து போவாரு. அதே மாதிரி சின்னம்பத்துல என்ன ஃபேமஸோ அதை வந்து நம்மகிட்ட இப்ப ட்ரெயின்ல ஏறும்போது சொல்லிடுவாரு, இந்த மாதிரி போன் பண்ணி இந்த மாதிரி 10 மணிக்கு வருவாங்க, நம்ம வாங்கிட்டு போய் அவரு கொடுத்துட்டு வரணும். அது மாதிரி ட்ரெயின்ல வர நட்பு பாத்தீங்கன்னா இந்த இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் அது மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க.
0: நன்றி சோமசுந்தரம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நட்பு தொடர்வதற்கு என்னென்ன வழிகள் நம்ம செய்யணும்? ஒரு தொலைபேசி மூலமா நம்ம தினமும் போன்ல பேசலாமா? வேற என்ன செய்யலாம்? வீட்டு விசேஷங்களுக்கு அவங்களை அழைப்பது, ஒரு நல்ல நட்பை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, அது சம்பந்தமா பேசுவோம். ஒரு நல்ல நட்பை தேர்ந்தெடுப்பது எப்படி, அது சம்பந்தமாகவும் பேசுவோம். அடுத்து வரக்கூடிய நேயர் ஐயா, வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். அம்மா பேசுங்கம்மா.
2: நட்புங்கிறத வச்சு பேசுறேன் சார். நானே நாங்க சிறு இதுல பள்ளிச்சோலியா இருந்தோம் சார். நாங்க 4 பேர் இருந்தோம் சேர்ந்து. அதுல இப்பைக்கு வந்து ஜீரத்த மாங்கறவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்க சார், எனக்கு தோழி. எனக்கு அவங்களை பாத்திரம் 30 வருஷம் ஆகுது. இப்ப எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட போன் நம்பர் வாங்கி போன்லயே பேசிட்டு இருக்கோம் சார். நாங்க நேற்று கூட பேசல சார், இப்ப நேர்ல பாத்துக்கிற சார், நேரம் வரப்போகுது தெரியல சார். எங்களுக்கு பேசுறவங்க நல்லா நன்றியா இருக்கு சார் எனக்கு.
0: சரிங்கம்மா. சரி நன்றிங்கம்மா. அடுத்து வரும் நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார்.
0: பேசுங்க சார்.
3: நட்புனா எப்படி இருக்கும்னு தெரியுமா சார்? நம்மளுடைய துயரத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து உதவி பண்றான் பாருங்க. அந்த மாதிரி நட்பு வந்து கிடைக்காது சார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு. நான் அங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க வந்து என்னுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியும் அவருக்கு. அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு அங்க இருக்கும் போது அவர் சொல்ல, அவரு என்ன செஞ்சாரு, எனக்கு அவங்க வீட்டுக்கும் தெரியாம எனக்கும் தெரியாம என் பையில ஒரு 2000 ரூபாய் பணத்தை வச்சு நான் வந்து சுத்தி பார்க்க எல்லாம் எம்ஜிஆர் சுவாந்த எல்லாம் சுத்தி பார்க்கறது போகும்போது போன் அடிச்சாரு, படம் போது நீ ஷாப்பிங் பண்ணிட்டுவான்னு சொல்லி. என் பிள்ளை கூட எவ்வளவு பேருக்கா அவரு வந்து கையா காசு இருக்கான்னு சொல்லி அந்த எதிர்ப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 2000 ரூபாய் காசு வச்சிருக்கேன்டா, எந்த காசு இல்லைன்னாங்கிற அதை
0: வச்சிருக்கேன்.
4: அவங்களுடைய துயரங்கள்ல நம்ம வந்து அடிக்கடி பங்கெடுத்துக்கணும். அவங்க வீட்டு விசேஷம் என்ன நடந்தாலும் சரி, கல்யாணம், ஒரு காது குத்து, எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம போய் அவசியம் கலந்துக்கணும். அவங்களுடைய நல்லது கிட்ட அனைத்து நம்ம வந்து பங்கு பெற்றோம்னு வச்சுக்கலாம், அந்த நட்பு வந்து லாங்கா இருக்கும், ரொம்ப நீடித்த ஒரு நட்பா இருக்கும் சார். அதே மாதிரி நம்ம பழக்க வழக்கம் ஓப்பனா அவங்ககிட்ட பேசணும், வரணும், நம்ம நல்லது கெட்டது போக்குவரத்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கணும் சார். நட்பு குடும்பத்தினுடைய நண்பர்களை விட நட்பு வட்டாரம் மிகவும் சிறந்தது சார். அது வந்து நம்ம மறக்கவே மாட்டாங்க. நான் அதே சென்னையில ஒரு 15 வருஷம் இருந்தேன் சார். அந்த நட்பு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு சார். நான் இங்க இருந்து போனேன்னா ரூம் எடுத்து வாடகைக்கு தங்கவே வேணாம், அவங்க வீட்லயே தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த நட்பு சார். நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, நல்ல விதமா பழகிட்டு இருக்கோம் சார். அதனுடைய அதான் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கு பெற்றோம் என்று

0: நாக அந்த நட்பு தொடரும்.
1: நன்றி நன்றி ஆண்டி பாளையம் மகனசேகர் சார்.
0: நன்றி சார். நன்றி சார்.
1: ஒரு நல்லது கிட்டதே எல்லா விஷயங்கள்லையும் வந்து நம்ம கொஞ்சம் பங்கெடுத்துக்கணும். ஒரு வெளிப்படையான பேச்சு அது இருக்கணும். ஒரு மனம் விட்டு பேசும் நம்ம கொஞ்சம் ஒளிவு மறைவு வச்சு பேசக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அவர் நம்மக்கிட்ட இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்படி இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களையும் நம்ம பேசணுமா? அப்படியும் நினைக்கலாம். நம்ம இதையும் பேசுவோம். அடுத்து ஒரு நேயர் பேசுகிறாங்களா பார்ப்போம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்.
2: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரியிலிருந்து அலோன்ஸ் ராஜீவன்.
1: ஐயா பேசுங்க ஐயா.
2: தூரத்திலிருந்து தொடர நட்பு. ஆமாயா, இப்படி நண்பர் ஒருத்தர், சிறு வயதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தோம். அவர் பேரு அருந்து. தெரியாத நட்பா இருந்தோம். ஆனா சமீபத்தில் அவர் வந்து அமெரிக்கா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. போயிட்டாரு. இப்ப 20 ஆண்டு காலமா அமெரிக்கால தான் இருக்காரு. ஆனா வாரம் ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பில் இருக்கிறாயா. இப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மக திருமணத்துக்கு அழைப்பு அனுப்பியிருந்தான். அங்கே இருந்தா குடும்பத்தோட வந்தாருயா. வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போனது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. ஆனா என்ன கூப்பிட்டு இருக்கிறாரு, அமெரிக்காக்கு வா அப்படின்னு.
3: கோளாறுக்கெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு இடையே பிரிச்சுக்குவாங்க, பிரிஞ்சுக்குவாங்க, கூட்டிக்குவாங்க. டாக்ஸி கட்டுறதுல எங்க அப்பா இறந்த மக்கள் அவங்களும் இறந்துட்டாங்க. இன்னமும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நட்புல அப்படி ஒரு நட்பு.
1: சரி சரிங்க.
3: எங்க அப்பா இறந்த வந்தாலே அவங்களும் இறந்துட்டாங்க. அது நினைச்சா இன்னமும் எங்களுக்குள்ள ஒரு சோகம் தொடர்ந்து ஓடும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அவங்க இறந்த மறுநாளே அவங்களும் இறந்துட்டாங்க.
1: சரிங்கம்மா, புனிதவதி அம்மா. சரிங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
4: மேலாங்குளம் எம்கே முருகேசன் பேசுறேங்க ஐயா.
1: பேசுங்க ஐயா.
4: எனக்கு நண்பர்கள் வட்டாரம் நிறைய இருக்காங்க, தூரத்துல இருக்காங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மதினா. மதினா வந்து அவர் வந்து இங்க வந்து அவருக்கு வயது எப்படி இருந்தாலும் 90 இருக்கும். இங்க கூட வந்து வந்து பாத்துட்டு போவாரு நீங்க. ஆமா, அவர் நன்னில நாராயண. அதே மாதிரி வந்து இங்க வந்து கொள்ளிடம் காமராஜ், வில்லிவாக்கம் குபேந்திரன். அது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க, வந்து எல்லாம் வந்து நமக்கு தொடர்புல இருக்காங்க. வந்து அதே நேரம் வந்து சமயத்துல வந்து சோதப்பட்டா வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க வந்து. ஆமா, எல்லாம் வந்து நண்பர்கள் தான். வானொலி வட்டாரம் தொடர்பான நண்பர்கள் தான் அவங்க எல்லாருமே வந்து. ஆமா, அவர் இப்ப ராமேஸ்வரம் மதினாலா வந்து அவர் அவர் வயசுக்கு எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியம் தான் வந்து.
1: சரிங்க ஐயா. சரிங்க ஐயா.
4: நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா. ஒரு நட்பு தூரத்தில் இருந்தாலும் தொடரும் நட்பாக நம்முடைய வானொலி நண்பர்களும் அதே மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு சென்னை வில்லிவாக்கமாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், அல்லது மதுரையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இப்படி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நம்ம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் நண்பர்களாக அவங்க ஒரு நல்ல ஒரு தொடர்புல இருக்காங்க. ஆனால் இவங்கள்லாம் எல்லாருமே சந்திச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது சரியாக தெரியல. ஒரு தொலைபேசி மூலமான ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் இந்த நட்பும் ஒரு சிறப்பான நட்பாக, ஒரு அன்பான நட்பாக, ஒரு தூரத்தில் இருந்தும் ஒரு தொடரும் நட்பாக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே அதுவும் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம நினைவு கூறுவோம். வாழ்த்துக்கள். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம் ஐயா.
5: வணக்கம். எனக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம் ஐயா.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
1: பேசுங்க ஐயா.
5: அதான் நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, நமக்கு மீனை பிடிச்சி தின்னு வாயில வைக்கிறத காட்டி அந்த மீன் பிடிக்க கத்து தராங்க பாருங்க. அவங்கதான் உண்மையான நம்பனா இருக்க முடியும். ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம கூட சோம்பேறி ஆகலாட்டி அவங்க கூட சோம்பேறி ஆயிடலாம் நம்ம சேர்ந்து. ஆனா ஒரு தூரத்துல இருந்து நமக்கு கோடா சொல்லி கொடுத்து அது மூலியம் நம்ம வளர்ந்து வர பாருங்க. அது நேர்ல பார்த்து ஒரு நாளைக்கு அதை சொல்லி சிரிக்கும் போது அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அதையும் உண்மையான நம்பேன் அப்படிங்கறது எனக்கு மருத்துவ அந்தோணி அழகோடைய தமிழ் செலவு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காருங்க. வாடவழி நம்பர் இருக்கிறேன். அவங்கதாங்க எனக்கு உண்மையிலேயே எடுத்துக்காட்டா இருக்காங்க. நன்றி, வணக்கம்ங்க.

0: நன்றிங்க ஐயா. அடுத்து ஒரு மணி ஐயர், வணக்கம் ஐயா.
1: வணக்கம். உடையார் பழைய மஜின்.
0: ஹஜிம் ஐயா பேசுங்க.
1: நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சார், சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம்பாங்க. நல்ல நட்பு மனிதனுடைய மரணம் வரைக்கும் மாலை நேரத்து நிழலா நீளணும். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பற்ற வீணைக்கு சமம்னு சொல்லுவாங்க. என்னுடைய பள்ளி தோழன் அதாவது முத்துக்குமரன்கிறவரு மாநில மனித உரிமை ஆணையத்துல வேலையில இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தொடர்புலதான் இருக்கிறார் அவரு. ரொம்ப நல்ல நண்பர், எளிமையா பழகக்கூடியவரு.
0: நன்றிங்க ஐயா. அடுத்து ஒரு மேயர், வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ஏர்பட்டன் திருமதி சார்
0: பேசுங்கம்மா.
2: 22 வருஷமா சார் ஒரு ஃப்ரெண்டு சார் எனக்கு, அதாவது வீடியோ மூலியத்துல குடும்ப மூலியத்துல நாங்க 3 டூர் போனதுல அவங்க ஃப்ரெண்டா வந்தது சார். இன்னமும் நாங்க கான்டாக்ட்ல பேசிட்டு தான் சார் இருக்கிறோம். ஏதாவது உதவினா அவங்க செய்வாங்க. அவங்க பேரு செல்வி சார். அப்புறம் நம்ம எஃப்எம் பண்ணியர்கள் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு பெரிய சார் நினைச்சிட்டு தான் சார் இருக்கிறோம்.
0: சரிங்க. ஒரு நிலைத்த நட்பு, ஒரு நிலைத்த நட்பு இருப்பது எப்படி, அது சம்பந்தமாக பேசுவோம். எல்லாரும் தங்களுடைய அனுபவங்களை நிறையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நட்பு எப்பொழுது சிறப்படையும், அந்த நட்பு வந்து எல்லோரும் பேசும்படியான ஒரு நட்பாக இருப்பது எப்போது, அந்த நட்பு நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்துக்கணும், இது சம்பந்தமாக நம்முடைய நேயர்கள்னு சொன்னாங்க நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம் ஐயா.
3: ஹலோ.
0: வணக்கம் ஐயா.
3: நலம்
0: ஐயா பேசுங்க.
3: உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறது மன மகிழ்ச்சி. இந்த காரைக்கால் பண்புலக்கான வணக்கம். எனக்கு பிடித்த நண்பர் தான் ஆக்கூர் மடப்புறம் ஜீவா சார். வந்து ஒரு 20-25 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் ஒரு நல்ல மனிதர். அப்புறம் வானொலி நண்பர்கள் எல்லாரும் குடும்பம் நடக்கும் சரி. இப்பதான் நான் ஒரு 5-6 நான் சென்னையில இருக்கிறதுட்டு இப்ப எல்லா அவரவரும் ஆனா காண்டாக்ட்ல இருக்காங்க. அதை இன்னைக்கு யாராலும் மறுக்க முடியாது.
4: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியிலேருந்து குமரப்பாயா
0: பேசுங்கய்யா.
4: ஐயா நான் பரமக்குடியில் இருந்தப்போ, நான் இளையாங்குடியில் இருக்கேன். நான் பரமக்குடியில் தான் முத இருந்தான், குடியிருந்தான். அதில் இருக்கிற என் நண்பர்கள் பூரா இன்னமும் பழக்கம்யா. பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, இன்னும் கூட இருந்து விளையாண்டவங்க இன்னமும் அந்த பழக்கம். இப்போ என் கல்யாணம், என் மகனுக்கு கல்யாணத்துக்கு வச்சேன். அப்போ எல்லாத்துக்கும் போய் சொன்னேன். அத்தனை பேர் குடும்பத்தோடு வந்து எங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டு இன்னமும் அந்த பாச உணர்வு இன்னும் இருக்குயா.
0: ஆமாம். எப்படி தொடர்புல, தொலைபேசி மூலமான தொடர்பு இருக்குங்களா ஐயா?
4: இல்லையா, தொடர்பேசி தொடர்புக்கு ஒரு 15 நான் இளையாங்குடியிலேருந்து அங்க பரமக்குடி 15 நான் அடிக்கடி திருவிழாவுக்கு நான் போயிருவேன். முக்கியமான எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எனக்கு சொல்லி விட்டுருவாங்க போன்ல. நான் போய் கலந்துக்கிடுவேன், நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே கலந்துக்கிறவையா.
0: சரிங்க.
4: இன்னும் அந்த தொடர்பு இருக்குயா.
0: சரிங்க, நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நீங்க ஐயா. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்
5: ராஜேஷ்
0: பேசுங்க.
5: சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சார்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.
5: அதாவது அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார். இந்த மாதிரி நேரத்துல நம்ம நண்பர்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதாவது எனக்கு பார்வை கிடையாது, நான் கல்லூரிக்கு போனது இல்ல, ஸ்கூலுக்கு போனது இல்ல. ஆனா வானொலி மூலமாவும் தொலைபேசி மூலமாவும் தான் எனக்கு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க சார். அதுல வந்து இப்போ ஒரு ஆண் ஆணோட நட்பா இருக்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பாத்திருக்கோம், ஒரு பெண் பெண்ணோட நட்பா இருக்கிறத பாத்திருக்கோம். ஆனா ஆண் பெண் நட்பு ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நட்பு இல்லைங்களா? அந்த வகையில எனக்கு கிடைச்ச ஒரு உன்னதமான நட்பு நம்ம காரை நேயர் தான், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதி லட்சுமி அவங்க. நானும் அவங்களும் வந்து ஏறக்குறைய 11 ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் சார். தொலைபேசியில் நாங்க வந்து டெய்லி பேசுவோம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த 11 நாங்க பேசாத நாளே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு
0: மனசுல
5: வந்து
0: ஒரு நட்பு வந்து ஒரு சிறப்பா, நட்பின் சிறப்பை பத்தி பேசுங்க. அதாவது தூரத்தில் இருந்தாலும் தொடரும் நட்பா இருக்கிறதுக்கான உன்னதம் என்ன அதுல இருக்கு?
5: என்னோட மனசுல இருக்கிற பல விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லையா.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.
5: ஷேர் பண்ணும்போது
0: அடுத்து வரும் நேயர், வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: ஹேமாவட்டிலிருந்து அமுதா பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
0: எங்க வீட்டு எனக்கு கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆகுது சார். எங்க வீட்டுக்காரங்க சென்னையில வேலை பார்த்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு சார் இன்னைய வரலையும் தொடர்புல இருக்காங்க சார். அப்படி ஒரு பழக்கம் சார், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் சார். அவங்க வந்து நாங்க கல்யாணம் ஆன புதுசுல அவங்களுக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கு வேலை ஒரு சரியா இல்ல. அப்ப என்ன செய்வாங்க சார், டெய்லி வந்து எங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க சார். இப்ப அவங்க ஒரு பெரிய இடத்துலதான் இருக்காங்க, இருந்தாலும் எங்களை விடவே மாட்டாங்க சார். அவங்க பசங்க கல்யாணத்துக்கு நாங்களும் இங்க இந்த மயிலாடுதுறையில கல்யாணம்னாக்கா உடனே கொத்திரி வச்சு ஃபேமிலியோட வந்துருவாங்க சார். நாங்களும் அதே மாதிரி எங்க குடும்பத்தோட போவோம், எல்லாருமே போயிடுவோம்.
1: அரியலூர்
2: மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியன்.
1: ஐயா பேசுங்க.
2: ரெண்டு கத்துங்க, இருந்தாலும் நான் சொல்றது
1: கத்துங்க.
2: தொலைதூர நட்பு அதானங்க,
1: தூரத்தில் இருந்தாலும் தொடர்பு நட்பு பேசுங்க.
2: இப்ப உங்ககிட்ட தொடர்பு வச்சிருக்கேன், தூரத்து நட்பு தான். ஆனா நேரடியா சந்திக்கலையே தவிர அதுவும் ஒரு நட்பு தான். இன்னும் சொல்ல போனா எனக்கு தூரத்து நட்பு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. காலையில ஏந்திரிக்கிறது அது மாதிரி நான் தொடர்பு போடுறது, ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு நான் வச்சிருப்பேன். அவங்க விவரம் இருந்தா சொல்லுவாங்க, இல்லைன்னா சரி மாமா அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: திருச்சியிலிருந்து ஆனந்த செல்வம்.
1: பேசுங்க ஐயா.
3: ஐயா, அது நட்பு கிடைக்கிறது, குடும்ப நட்பு கிடைக்கிது பாத்தீங்களா, அது அதுக்கு கொடுத்து வைப்பேன் ஐயா. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு, நானும் என் நண்பனும் ஃப்ரெண்டு, எனக்கு அப்புறம் என் பையனும் ஃப்ரெண்டு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு இங்க கூட தேவையில்ல, அவங்க எல்லாம் பார்த்தா எங்க ஃப்ரெண்டுன்னு கேட்க மாட்டாங்க, இவனா உங்க சொந்தக்காரங்களும் கேட்பாங்க. அந்த எங்க நட்பு நம்ம வாழ்த்துக்கணும் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர் தின வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்.
4: நீண்ட இடைவேளைக்கு பிறகு பேசுறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
4: திருவாரூர் மாவட்டம் குளிக்கிற எஞ்சியல் தேவர்கண்ட நல்லூர் பாலசெல்வகுமார்.
1: பேசுங்க ஐயா.
4: நண்பர்னு சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எனக்கு மறக்க முடியாத நண்பர் வந்து குடிக்காப்பாளையத்தில் ஆஜியானஜி முன்னு வந்துருக்காரு. அவர் தான் என்ன வந்து ஒரு பத்திரிகை துறையோ ஒரு வானொலியோ என்ன அனுப்பி வச்சாரு சார்.
1: பேசுங்க ஐயா.
4: அவர் வந்து பஸ் அறிமுகம் வந்து வானொலிக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரு. மறுபடியும் இந்த சிந்தனை இதெல்லாம் அவர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு. அந்த நண்பர் நான் இன்றைக்கும் மனசுல வச்சிருக்கேன். அவரு இப்ப வந்து படிக்காமலே சில பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்ல. நல்ல அறிவாந்தவர், ஆனா காலதான் கொஞ்சம் மாற்றத்தினாலே அவரு.
1: நன்றிங்க ஐயா. நன்றிங்க தேவர்கண்டர் பாலசெல்வகுமார் ஐயா. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீர்

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி காரைக்கால்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை என் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தூரத்தில் இருந்தும் தொடரும் நட்பு, இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ஐயா.
4: பஞ்சநதிக்குளம் கோவிலவர்
0: ஐயா பேசுங்க ஐயா.
4: அதாவது வந்து நட்புன்னா உண்மைத்தன்மை இருக்கணும். நம்ம எனக்கு வந்து பள்ளி காலத்திலயும் சரி, இல்ல ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் இருந்த நண்பர்கள் நல்ல நண்பர்கள். எனக்கு அந்த துயரமான நேரத்திலயும் கஷ்டமான நேரத்திலயும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட இருந்து அதுல கலந்து அத வந்து நிறைவேறதுக்கான என்னென்ன ஒத்தாசியுமே செஞ்சாங்க. அந்த கஜா பெயரோட எங்க பையன் கல்யாணம், அப்ப வந்து எனது நண்பர்கள் தான் எல்லா செயல்களையும் செயல்படுத்தினாங்க. அது மாதிரி என் வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த தொலைதூர நட்புகளும் சரி, இல்ல அருகில் உள்ள நட்புகளும் சரி, என்னுடைய நண்பர்கள் எப்பயுமே நான் தேர்ந்தெடுத்த நண்பர்கள் வந்து எனக்கு எல்லா முறையிலையும் எல்லா வகையிலும் உதவி இருக்காங்க. அந்த நட்பு நாடும் வந்து நம்ம வந்து இடுக்கன் வருங்கால் பொதுவருதான். அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் அறிஞ்சு அந்த காலதாமத்துக்கு தகுந்தபடி நம்மள்ட்ட நடந்துக்கணும். சில நேரங்கள்ல அவங்களா வந்து சில யோசனைகளை சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல வந்து அப்படியே ஒதுங்கி கண்டும் காணாம கூட போவாங்க. அது ஏன்னா தெரியும் என்னுடைய தருணம் கால சூழ்நிலை. அது மாதிரி வந்து எனக்கு உதவுன நட்பு வந்து வட்டார பூராவே நல்ல நட்புகள். நம்ம பண்பலை நேயர்களும் சரி, நட்பு உறவுகளும் சரி, என்னுடைய தொடர்புல நான் அதிகம் இல்லைன்னாலும் நான் வந்து ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க வேலை பழுவு காரணமாக நம்ம வேற எது செஞ்சுட்டு கூடாதுன்னு நான் அதிகமா அவங்க பண்ணாதான் நான் பண்ணுவேன் போகணும். அது மாதிரி நட்பு தான் வச்சிருக்கேன். அது மாதிரி என்ன எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். அது மாதிரி அவங்களும் என்னுடைய நட்பு நண்பர்களும் எனக்கு அதே மாதிரி செய்வாங்க. நட்புன்னா அப்படி உயரிய நட்பா இருக்கணும். அந்த கள்ளங்கபடம் இல்லாம நம்ம எதையும் வெகுளித்தன்மா பழகணும். அது மாதிரி எதிர்பார்த்து பழகக்கூடாது நமக்கு. அதே மாதிரி அவங்க வந்து நம்மள இருந்து எதிர்பார்க்கப்பட, நாமளும் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க.

0: கூடாது. அந்த நட்புன்னா அதுக்கு உண்மைத்தன்மை இருந்து அதோட பழகணும். அந்த நேரத்துல தருணத்துல எடுத்து கூறணும், நாம் செய்யற தப்ப எடுத்து கூறி திருத்தணும். அது மாதிரி செய்யறதுதான் நட்பு.
1: நன்றிங்க ஐயா.
0: நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும்.
1: நன்றிங்க ஐயா. நாம் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டி திருத்துபவரே ஒரு உண்மையான நண்பன். அதை வந்து நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான அது ஒரு வழியாக இருக்குது. அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். எல்லோருக்கும் அது ஆனால் அந்த மாதிரியான நட்பு கிடைக்குதா? கிடைக்கணும். அந்த அளவுக்கு நாமும் நடந்துக்கணும். நல்ல நட்பு கிடைக்கும் பொழுது அதை விட்டுவிடக்கூடாது. அடுத்து வரக்கூடிய நண்பர், வணக்கம். வணக்கம் ஐயா.
2: நான் குற்றாலம் குமரண்டையில்
1: பேசுங்க ஐயா.
2: அதாவது நட்பு வெளிநாட்டுல இருந்து அப்புறம் வந்து

0: ஒரு வெளிநாட்டுல வந்து நம்ம இங்கேயிருந்து போன் கால் எப்போ ஒண்ணு எதிர்பார்க்க எதிர்ப்பு. அப்ப அந்த போன் கால் கேட்டு நம்ம பேசி ஒரு அரை மணி நேரம் பேசும்போது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் வந்து அது மாதிரி வெளிநாட்டுல இருந்து நம்ம காலேஜ் இருந்தா வெளிநாட்டுல நன்மை பேசினாலே நம்ம அவனோட நம்ம வந்து அது எதுன்னு கேட்காம நீங்க நல்லா இருக்கீங்க ஒரு வார்த்தை பேசினா அது மனசுல நிம்மதியா இருக்கும்.
1: தொலைபேசி மூலமா நம்ம தூரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நட்புகளை நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தொலைவில் இருந்தாலும் ஒரு தொட்டுவிடம் தூரத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதற்கு உன்னதமான நட்பு ஒரு சிறந்த நட்பாக நிலைத்திருக்கும். அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம் ஐயா.
2: ஹலோ.
1: வணக்கம் ஐயா.
2: அன்பான வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, பேசுங்க ஐயா.
2: என்ன சமோகம்
1: பேசுங்க ஐயா.
2: தூரத்து நட்பு, அதாவது தூரத்து நட்பு வந்து நம்ம இரவு நேரங்கள்ல வந்து மனமிட்டு பேசுறதுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும் சார். அதாவது அவங்களோட புகைப்படத்தை நம்ம பரிமாறிக்கிட்டு, நம்ம புகைப்படத்தை அவங்கள்ட்ட பரிமாறிக்கிட்டு, ஆஹா நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கியா, நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனா, ஆஹா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் நெருங்கி கட்டி அணைத்து கை கொடுத்து முத்தம் கொடுத்து திருப்ப நம்ம ஒரு அந்த பரிமாறிக்கிறது வழி இல்லையே என்ற ஒரு ஏற்றம் மனசுல அப்படியே ஓடிட்டு இருந்தாலும் கூட அந்த புகைப்படமே நம்மளுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா கிட்டத்து நட்பெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா இடுக்கன் ஒருங்கால் உடுக்கிறாங்க கைப்பழங்கிற மாதிரி அந்த நேரத்தை நம்மள வந்து கிட்டக்க வந்து நம்ம வந்து அரவணைத்து நம்ம கொண்டு போறோம் பாருங்க. அந்த நட்புக்கு இடை இணையாவது என்னதான் வந்து நீங்க வந்து தொலைதூர நட்பா இருந்தாலும் சரிதான், அந்த கிட்டக்க இருந்து நம்ம வந்து அரவணைத்து அந்த அப்படியே நம்மள தூக்கி நிப்பாட்டி இவ்வளவு கஷ்டப்படுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள இப்படி உடம்பு இல்லாம நல்லா இல்லாம போயிடுச்சா நான் வந்து பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்ததுன்னு உடம்பு அப்படியே முழு முழு பூர்ணம் ஆயிடும். அதுதான் கிட்டத்து நட்பு. தூரத்து நம்பி நம்மளுக்கு மனதை ஆறலை தரும், அதாவது கிட்டத்து நம்பி நம்ம அரவணைப்பு தரும் என்பது கருத்தா பதிவு பண்றேன் சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி மோகன் ஐயா. நம்ம தலைப்பில் தூரத்தில் இருக்கும் நண்பர்களை மட்டும் நம்ம பேசிட்டு கிட்ட இருக்கிறவங்களை வந்து நம்ம விட்டு விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அந்த நேரத்தில் அந்த இடத்துல நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு எந்த ஒரு நேரத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி தூரத்தில் இருந்தாலும் அந்த அன்பு நிலைத்திருந்து ஒரு தொடரும் நட்பாக என்றும் இருக்குன்னா ஒரு உன்னதமான நட்பு, அன்பு நிலைத்திருக்கிறது அவர்கள் மனதில் அப்படி நின்றுதான் அர்த்தம். கோபிரம் ஜிங்கன், பிசுராந்தரையர், இவர்களுடைய நட்பு எப்படி? ஆரம்பத்தில் என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன சந்திச்சுக்கிட்டாங்களா? இல்லையே. ஆனால் பாடல் மூலமாக அவர் பாடிய பாடல்கள் ஒருவருக்கு ஒருவர் நலம் விசாரித்து நாடு கடந்து நாடு கடந்து இருவருக்கும் இல்லை என்னை விசாரித்தாரா, கோபெருஞ்சிங்கன் என்னை விசாரித்தாரா, பிசுராந்தையர் என்னை விசாரித்தாரா, இப்படியே பேசி பேசி அவர்களுடைய நட்பு ஒரு பலமானது. மன்னனுடைய கடைசி காலத்தில் கூட இந்த நேரத்தில் என் நண்பன் என்னை தேடி வருவான் அப்படின்னு சொன்னப்போ அந்த உன்னதமான நட்பு, எல்லோரும் வந்து அவர் வரமாட்டார் அப்படின்னு சொன்ன நேரத்துலையும் அவர் அங்கே போனார் பாருங்க. அதை தான் மனதை மனம் புரிந்து கொள்ளும். அவர் கரெக்டாக அங்கே போயிட்டார். அந்த நேரத்துக்கு அவருடைய கடைசி காலத்தில் அந்த நேரத்தில் இருந்தார். இப்படி உண்மையான நட்பு நீடித்து இருப்பதற்கு அன்பு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. ஒரு பாடல் வரி ஒன்று உண்டு, வீடு வரைக்கும் வருபவர் இல்லை சொந்தக்காரன், காடு வரைக்கும் வடுபவரே சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. எப்படியோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்முடைய உறவுகளை விட உறவுகள் அல்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நமக்காக தோல் கொடுக்கும் தோழனாக வந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம், வணக்கம் செலுத்துவோம், தலை வணங்குவோம், நட்பை தலை வணங்குவோம். நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலையின் 1.3 நேயர்களினை கேட்கலாம். வணக்கம் தோழி. நித்தம் நித்தம் புது புது தலைப்புகள், தோழிகளுடைய அழகான ஆழமான கலந்துரையாடல்கள், இனிய பாடல்கள், இதுதாங்க வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகளோட எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம்? உறவுகள் பல இருந்தாலும் மனதை புரிந்து கொண்டு நம்மோடு சிரித்து அழுது தைரியம் சொல்லி தவறை சுட்டி காட்டி வெற்றியை மனதார கொண்டாடும் ஒரு உறவு இருக்கிறது, அதுதான் நட்பு. ஆனால் பெண்களின் நட்பு எப்படி இருக்கிறது? சிலருக்கு அது ஒரு சிறுகதை போல சில பக்கங்களில் முடிந்து விடுகிறது, சிலருக்கு தொடர்கதை போல் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் புதிய அர்த்தத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறது. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் மனம் திறந்து பேச போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் பெண்களின் நட்பு அப்படின்றது சிறுகதையா அல்லது தொடர்கதையா? உங்களுடைய அனுபவங்களையும் எண்ணங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்களின் நட்பு சிறுகதையா அல்லது தொடர்கதையா?

0: நேயர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன் வச்சிருக்க கேள்வி, பெண்களின் நட்பு சிறுகதையா அல்லது தொடர்கதையா? நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய அனுபவங்களை சொல்ல வரும் இந்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழி. வணக்கம்.
0: சொல்லுங்க ஜோதி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துலாம்
1: படத்துல இருந்து மல்லிகை.
0: ஓகே, கொடுத்துடலாம். பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா?
1: எனது நட்பு வந்து தொடர்கதை தான்.
0: சரி, எனது நட்பு அந்த இடத்துல ஒண்ணு ஒரு ஒரு இது வச்சுட்டீங்க.
1: நாங்க சின்ன வயசுல பக்கத்து பக்கத்து வீடு தான்.
0: ஓகே,
1: ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். திருமணத்துக்கு அப்புறமும் நாங்க போன பேசிட்டு இருக்கோம், கோயிலுக்கு விசேஷத்துக்கெல்லாம் ஒன்னா மீட் பண்ணிருக்கோம். இன்னமும் நாங்க வளர்ந்து ஒரு நாள் பேசுவோம், இப்ப கூட கிரிவலம் பேச வந்தோம்
0: ஒன்னா.
1: திருமணத்திற்கு
0: அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுடைய நட்பு அப்படின்றது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் இல்லையா? ஆமா, தனித்தனி ஊருக்கு போயிடுறது, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை முறை எல்லாமே அந்த நட்புல வந்து ஒரு சின்ன தேக்கத்தையோ இல்லை ஒரு ஒரு கமா அது ஃபுல் ஸ்டாப்பாகவும் மாறலாம், இல்லைன்னா தொடரவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கு இல்லையா? ஓகே, சரி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க? அது தொடர்கதை, அந்த சிறுகதை வந்து தொடர்கதையாக மாறணும் அப்படின்னா அந்த நட்பு எந்த மாதிரி இருக்கலாம்
1: அப்படின்னா, மேம் அவங்க நம்மள்ட்ட பேசல நம்ம வந்து ட்ரை பண்ணி பேசலாம்.
0: எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு,
1: எப்படி இருக்கீங்க, என்ன பண்ற, பாப்பா சங்க எப்படி இருக்கா, அப்ப நம்ம வந்து அப்ப ஃபோன் பண்ணி கேக்கலாம். அவ தான் பேசுறதா, அப்ப நம்ம ஃபோன் பண்ணலாம்.
0: ஓ கண்டிப்பா. சரி, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட இப்ப க்ளோஸா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க தோழி இல்லாமல் நீங்க செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன?
1: என் தோழி இல்லாம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன்.

0: ஜோடி இல்லாம எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: ஃபங்க்ஷன்னா எந்த ஃபங்க்ஷன் சொல்றீங்க?
0: நம்ம வீடு ஒரு நான் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எனக்கு சங்கடமா இருக்கும்.
1: ஓகே, உங்க வீட்டு ஃபங்க்ஷன் விசேஷத்துல உங்களுடைய தோழியோட பிரசன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நினைக்கிறீங்க.
0: எனக்கு அதிகமாவே கை கொடுப்பா.
1: சரிமா சரிமா, ஓகே, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
0: நன்றி தோழி,
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பண்பலின் 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியஸ் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். பண்பலின் 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரீடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நாளை மாலை 4:30 ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ். பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா? பல பெண்களுக்கு தொடர்கதையா இருந்தாலும் சில பெண்களுக்கு அது சிறுகதையா தாங்க இருக்கு. நிகழ்ச்சியோட இணைய வரும் தோழி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க? வடவேற்குடி திருநிறை செல்வி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுடைய நட்பு பத்தி. சிறுகதையா இருக்கா தொடர்கதையா இருக்கா?
8: நிறைய பேரோட நட்பு நம்ம இருப்போம், ஒரே ஒருத்தவங்களோட எடுத்து மட்டும் நிறைய பேரோட இருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை சுச்சுவேஷன் காரணமா பேச முடியாம போயிடுவாங்க. ஆனாலும் வந்துட்டு அந்த மனசுல அந்த ஆழமான நட்பு இருக்கும், பேச முடியலனாலும் அந்த நட்பு இருக்கும். ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்ச நட்பு எனக்கு இன்னமும் தொடர்ந்து என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருக்கையும்
1: பேசுவேன். இப்ப போன் எல்லாம் வந்துச்சு, சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம பேசுறது அப்படின்றது குறைவில்லாமல் இருக்கு. ஆனாலும் பார்க்கறது அப்படின்றது நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் குறைவா, அந்த உணர்வு கொஞ்சம் குறைஞ்சிடுதோ அப்படின்றது ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அப்ப பாப்பீங்களா?
8: அப்படியெல்லாம் கிடையாது மேம். அது எங்க ஊருங்கிறதுனால நான் எப்ப அம்மா வீட்டுக்கு போறேனோ அப்ப அவளையும் வர சொல்லிடுவேன்.
1: ஓகே, அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்களும் வர சொல்லிடுவீங்க?
8: ஆமா, அவங்களும் வரலாம். அவங்களும் அந்த ஊருங்க கூட அவங்களும் வந்துருவாங்க. அப்ப நாங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிப்போம்.
1: ஓகே, உங்களுடைய நட்பு வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் உங்க பசங்க அவங்க பசங்க அப்படின்னு தொடருதா?
8: கண்டிப்பா கண்டிப்பா. நான் மட்டும் பேச கிடையாது, என்னோட குழந்தைங்களும் அவங்க குழந்தைங்களும் பேச ஆரம்பிச்சுக்கணும்.
1: தலைமுறை தாண்டிய நட்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நட்பில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? அன்பு, நம்பிக்கை, புரிதல், எதை சொல்லுவீங்க?
8: என்ன பாத்தீங்கன்னா, அன்பு இருந்துட்டாலே அந்த நம்பிக்கை எல்லாமே வந்துடும். அன்பு மட்டுமே இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும்.
1: அன்பா இருந்துட்டோம்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை?
8: அன்பு இருந்தாலே, அன்பு இருந்தாலே அந்த புரிதலும் வந்துடும், அந்த நம்பிக்கை எல்லாமே வந்துடும்.
1: ஓகேம்மா, சரி, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
8: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலையில் நேரம் 11:24 நிமிடமாகுது. வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா அப்படின்னு தொழில்கள் முன் ஒரு கேள்வி வச்சுருக்கோம். இதுவரை வந்த தொழில் மூணு பேர் வந்திருக்காங்க. மூணு பேருமே தொடர்கதையாங்க, தொடர் கதையாக தாங்க இருக்கு என்னுடைய நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணையவருமே இந்த தொழில் என்ன சொல்ல பாருங்க, கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: தொடர்கதை
0: உங்களை பொறுத்தவரை அடுத்த விஷயம்
1: வந்து தொடர்கதை தான் மேடம்.

0: ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்கதை. சரி, பொதுவான விஷயமா பாக்குறதை எப்படி பாக்குறீங்க பெண்களுடைய நட்பை?
1: இந்த முக்கியமா நட்புங்கிறது தேவை மேடம். ஏதாவது ஒரு சின்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஏதோ பிரச்சனையா இருந்தாலும் உடனே போன் பண்ணி ஏய் இத மாதிரி அப்படின்னு சொல்லக்குள்ள அது மனசுல உள்ள பாரம் இறங்கின மாதிரி தோணுது. ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுது அந்த நேரம்.
0: கண்டிப்பா ஷேர் பண்ணும் போது சந்தோஷம் இரட்டிப்பாகும், துக்கம் பாதியாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே,
1: கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம ஒரு சந்தோஷமா இருந்தாலும் உடனே போன் பண்ணி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சிரிக்கக்குள்ள அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவும் மனசுக்கு இதமாவும் இருக்கு மேடம்.
0: ஓகே, சரி. இப்போ உங்க ஃப்ரெண்ட் நீங்க வந்து அடிக்கடி பாப்பீங்களா?
1: அடிக்கடி தான் பார்க்க மாட்டோம் மேடம், கரெக்டா பக்கத்துல தான் இருக்கா. ஆனா போன்ல அடிக்கடி பேசுவோம். எப்பயாவது மாசத்துல ஒரு நாள் இல்ல ஒரு ரெண்டு மாசத்துல இருக்க எங்கயாவது காரைக்கால் எங்கயாவது போற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. இன்னொரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, நானு என் ஃப்ரெண்டு மட்டும் மூணு பேரும் போவோம்.
0: ஓகே, சரி. உங்ககிட்ட ஒரு
1: அப்படியே கடற்கரை சுத்தி பார்த்துட்டு ஒண்ணு வாங்க போறது இல்ல, ரொம்ப சும்மா ரிலாக்ஸா போயிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு
0: அந்த அந்த நேரம் அவங்க கூட செலவிடுற அந்த நேரம் சந்தோஷத்தையும் மனசை வந்து ரொம்ப இதமாக்குறதாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க.
1: கண்டிப்பா மேடம்,
0: கண்டிப்பா. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்கள் தோழி உங்களை எந்த செல்ல பேர்ல கூப்பிடுவாங்க உங்க ஃப்ரெண்டு?
1: செல்ல பேர்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா மகேஷ் தான் கூப்பிடுவாங்க.
0: சரி, நீங்க?
1: அவங்க பேர் சுதா.
0: சரி, அப்படிதான் கூப்பிடுவீங்க.
1: அடிக்கடி நாங்க வந்து வாடி போடியில தான் அதிகமா பேசிக்கிறது.
0: ஓகே, ஆனா பேர் வந்து அப்படியே பேரை சுருக்கி கூப்பிடுறீங்க, ஆனா கூப்பிடுவாங்க, ஆனா செல்ல பேரை வச்சு கிண்டல் பண்ணி அப்படிலாம் இல்ல, அப்படி இல்லையா?
1: அதானே, அந்த மாதிரிலாம் இல்ல. எப்பவுமே போன பண்ணாக்க உடனே என்னடி சொல்லிடும்பா, அதே மாதிரி இன்னதுன்னு அவள்கிட்ட நான் சொல்லக்குள்ள இந்த மாதிரிதான் பேசிப்போம்.
0: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல்களும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றிங்க மேடம்.
0: பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த போஸ்டர் நம்ம வந்து ஃபேஸ்புக்லேயும் நம்ம பதிவிட்டிருந்தோம். தோழிகளும் சொல்லிகிட்டே இருக்காங்க, காரைக்கால் நளினி. தொடர்ந்து நம்ம வந்து மறக்காமல் எப்போதும் பேசிக்கிட்டே பழகிக்கிட்டே இருந்தால் அது தொடர்கதை தான். எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க சிறுகதையாகிறதுக்கு. சின்ன வயசுலேயே ஒன்றா தான் படித்தோம், பக்கத்துலேயே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கு திருமணமாகி என்னோடய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் என்னுடைய நட்பு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறதுன்னு பெரிய நிறைய சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் நளினி, பெண்களின் நட்பு தொடர்கதையாக தான் இருக்குது, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும். சிறு வயது முதல் நான்கு தோழிகள் எப்பொழுதும் ஒன்றாக நட்போடு இருந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் நந்தினி சுரேஷ், நட்பு என்பது ஒரு அழகிய சிறுகதை போல குறுகிய காலமானது அல்ல, பல திருப்பங்களும் நிகழ்ச்சியும் நிறைந்த ஒரு நீண்ட தொடர்கதை போன்றது. புரிந்துணர்வு, கோபம், சமாதானம் என எல்லாவற்றையும் தாண்டி வாழ்நாள் முழுவதும் தொடர்வது நட்பின் இயல்பு. ஸோ இவங்க நட்பை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய நட்பு அப்படின்றதுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது சிறுகதையாக தொடர்கதையானு தான் நம்ம கேட்டிருக்கோம். எனது பள்ளி தொழில்கள் இரண்டு பேர் இன்னும் தொடர்பில் இதுதான் இருக்கிறார்கள், நாங்கள் பேசித்தான் இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி கனிமொழி அசோக்ராஜ், பரவாச்சேரி பிரியா கண்ணன் சொல்லியிருக்காங்க, ஒரு சில நட்புகள் சிறுகதை போல் ஆகிடுச்சு, சில நட்புகள் வந்து இன்னும் எனக்கு தொடர்கதையாகவே இருக்குது. சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டது போல் இன்றைக்கி திருமணமாகி அவரவர்கள் வீட்டில் தனியாக சமைக்கும் போது கூட அந்த பழைய நினைவுகள் நெஞ்சினில் நிழலாடுகிறது. அந்த நினைவோடு எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை விருதுநகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பெண்களின் நட்பு சிறுகதையாக தொடர்கதையானா அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடர்கதை தான். என்னோட படித்த என்னோடய தோழிகள்கிட்ட நான் இன்னும் என்னுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. உரிமையோட சண்டை போடுறோம், நட்போட பழகிறோம், நட்புக்காக விட்டு கொடுக்குறோம், நட்பே ஆழம் நட்பே புனிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலங்கண்டு மகேஸ்வரி கேட்ட பாடல் இதோ.

நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுவரைக்கும் வந்த தோழிகள் எல்லாருமே அவங்களுடைய நட்பை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்காம இப்போ வர்ற தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: தோப்புத்துறை சங்கரி.
0: தோப்புத்துறை சங்கரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் தெரி.
0: சரி,
1: நன்றியே நன்றியே ஒரு புள்ளி மூலம்.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களை பொறுத்தவரை நட்பு, பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா?
1: என்னோட நட்பை பற்றி சொல்றேன் தோழி. என்னோட சில நட்பு வந்து சிறுகதையாவும் சில நட்பு தொடர்கதையாவும் இருக்கு தோழி.
0: ஓகே, சரி சரி.
1: இதற்கு காரணம் வந்து

0: நான் மூணு ஸ்கூல் படிச்சேன்,
1: ஓகே.
0: அதனால எனக்கு அப்படியே தொடர முடியல. லாஸ்டா படிச்சும்போது என்னால தொடர முடியுது தோழி.
1: ஓகே. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வீட்டோட சூழ்நிலை, அங்கங்கே வெளியில் மாறிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய நட்பு வந்து அந்தந்த சமயத்தில் நின்றுடுச்சு இல்லையா? சரி, அவங்க கூட அந்த நட்பை வந்து தேடுனீங்களா? இப்போ சோஷியல் மீடியாலாம் நிறைய வந்துடுச்சு, இப்போ நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா?
0: எடுத்தேன் தோழி. என்னோட ரொம்ப என்னோட கிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆசை அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் போனேன். என் நேரம் அவள் இறந்துட்டா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
1: ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி ஓகே.
0: அதனால எந்த ஃப்ரெண்ட்ஸும் நான் தேடல. ஏன்னா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலயே இருந்துருவோம் அப்படின்ட்டு.
1: ஓகே ஓகே சரி. நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு நல்ல தோழி கிட்ட இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க?
0: நம்பிக்கைதான்.
1: நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை. அந்த குணம் இருந்துச்சுன்னா அந்த தோழியோட நட்பு கடைசி வரை தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மேல் வச்சுருக்க ஒருத்தருடைய நம்பிக்கை.
0: ஆமா தோழி,
1: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
0: நன்றி தோழி.

வயது, வேலை, குடும்ப பொறுப்புகள் மாறினாலும் சில நட்புகள் மட்டும் மாறுவதே இல்லைங்க. ஒரு பெண்ணோட மன அழுத்தத்தை குறைக்க நல்ல தோழியின் பங்கு மிக முக்கியம்.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு பூமியின் நுரையீரல். திருவாரூர் வனத்துறை வனசரகத்தை சேர்ந்த வனவர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்குபெறும் நேரலை.

0: பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா? இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அதிகமாக வந்த காரணத்தினால பெண்களுடைய நட்பு தொடர்கதையாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய அம்மாக்கள் காலத்தில், அதுக்கு தாண்டி கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் வரைக்கும் அது கஷ்டமாக இருந்திருக்கு. அடுத்து பெண்களுடைய நட்பு தொடர முடியாமல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்த பிறகு பேசியிருக்கோம். இப்போ தான் டெய்லி பேசுகிற வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கோம். பொதுவாக பெண்களுடைய நட்பு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தொடர்கதையாக இருந்தாலும் அதில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது? நிகழ்ச்சியில் வர தோழி என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: திருச்சியிலேருந்து செல்வி பேசுகிறேன்.
0: செல்வி பேசுகிறீங்க, சொல்லுங்கள் செல்வி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: படம் வந்து என் புருஷன் நான் எனக்கு மட்டும்தான் படம். பாடல் வந்து புள்ளை கூட பாட வைக்க புள்ளாங்குள்ள. இந்த இனிய பாடலை போடுங்க.
0: கண்டிப்பா போடுறோம். சொல்லுங்க, பெண்களுடைய நட்பு சிறுகதையா தொடர்கதையா?
1: தொடர்கதை தான், சிறுகதை இல்லை. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஸ்கூல்ல படிக்கிறோம், அந்த நட்பு இருக்கு இருக்குன்னா, அவங்களை வந்து நம்ம வந்து தொடர முடியலனாலும் அவங்களுடைய நட்பு நம்ம மனசுல எப்பயுமே இருக்கும்.
0: தொடர முடியலனாலும் அதனுடைய நட்பின் ஆழம் அன்பு மனசுல இருக்கும்னு. சரி, திரும்பி எனக்காவது ஒரு நாள் பாக்குறீங்கன்னா அதே அன்பு அதே ஆழத்தோட பழக முடிகிறதா? பொதுவா அந்த நட்பு வந்து தொடருமா?
1: முடியும்,
0: உங்களால முடியும்,
1: என்னால முடியும்.
0: ஓகே, சரி.
1: அது எப்படி அன்பு மாறாது இல்ல?
0: கண்டிப்பா. ஓகே, சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய இப்ப வந்து நீங்க க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கீங்க இல்லையா? யாராவது இருக்காங்கல்ல இப்ப?
1: எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான்.
0: ஓ, பொதுவா. ஸோ அப்போ அதை அப்போ வந்து உங்ககிட்ட பொதுவான கேள்வியை தான் நம்ம வந்து கேட்கணும் இல்லையா? சரி, சொல்லுங்க. ஒரு நல்ல நட்பு அப்படின்றது வந்து எந்த மாதிரி ஒரு குணத்தோட இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அன்பு பாராட்டணுமா, நம்பிக்கையோட இருக்கணும்ங்களே?
1: அதாவது இடுக்கையில இருந்தவன் கை போல அங்கேன்னு சொல்லி சொல்றாங்களே ஒன்னு, அந்த மாதிரிதான். உண்மையிலேயே நமக்கு ஒரு கஷ்டம்னா, நம்ம நம்மள்ட்ட நல்லா பேசிட்டு நமக்கு ஒரு ஆபத்துங்கக்குள்ள நம்ம விலகுறாங்கல்ல, அந்த நட்பு கிடையாது. நம்ம கூடவே இருக்காங்கல்ல, என்ன கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்குமே, அந்த மாதிரி உள்ளவங்க நட்பு தான் நல்ல நட்பு என்னைக்குமே. அதாவது பணத்தை விட வந்து அன்பு இருக்குல்ல, அது நமக்கு அதுக்கு கிடைக்காதப்ப நம்ம ஏங்குறோம்ல, அது நமக்கு வந்து ஆறுதலா 4 வார்த்தை சொன்னாலே அது ஒரு நல்ல நட்பு தான்.
0: கண்டிப்பா, அது குடுக்குற பலம் வந்து 1000 ரூபாய் கொடுத்தா கூட வராது
1: இல்லையா? கண்டிப்பா, அது மன ஆறுதல் இருக்கு பாருங்க. அது நம்ம வந்து எதுவும் காசு பணம் எதுவுமே வேணாம்,
0: அன்பும் நம்பிக்கையான வார்த்தைகளும்.
1: எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அது.
0: கண்டிப்பா, அன்பும் நம்பிக்கையும் நம்பிக்கையான வார்த்தைகளும் ஒரு ஆறுதலும் இருந்தா அந்த நட்பு குடுக்குற விஷயத்தை அதுவும் கொடுக்க முடியாது.
1: வார்த்தை குடுக்குறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான நட்பு.
0: ஓகே, சூப்பர். நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றிமா.

ஃபேஸ்புக்கில் நிறைய தோழிகள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க நட்பு அப்படின்றது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. அவருக்காடு வித்யா வீரமணி நட்பு என்பது தொடர்கதை தான். அது ஒரு வரம், நல்ல நட்பு 1000 உறவுகளுக்கு சமம். நட்புக்காக உயிரை கொடுப்பது எளிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் உயிரை கொடுப்பதற்கு உரிய நட்பு கிடைப்பது தான் அரிது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரையும் என்னுடைய நட்பு தொடர்கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடக்கம் தரணி பூரணி தேவி அவங்க சொல்லியிருக்காங்க, பெண்களின் நட்பு வந்து தொடர்கதை தான், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நட்பு தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுகதையாக தான் தெரிகிறது திருமணத்திற்கு பின் பெண்களுடைய நட்புன்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், என்னுடைய பள்ளி தோழிகளுடைய நட்பு 9 வகுப்பில் தொடங்கி தற்போது வரை 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. நாங்கள் 3 பேர் இருக்கோம், இருந்தாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அனைத்து விஷயங்களையும் நட்பு பேசி நட்பு பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து. கொடிகால்பாளையம் ஃபைரோஸ் பானு அவங்க சொல்லியிருக்காங்க, அழகான தலைப்பு, பெண்களின் நட்பு தொடர்கதை அல்ல சிறுகதை தான். என்ன, சிறுவயது முதல் திருமணம் வரை தான் அது தொடர்கிறது, திருமணத்திற்கு பிறகு தொடர்வது மிகவும் குறைவு. ஒரு சில பெண்களுக்கு தொடர்கதையாக இருக்கலாம், ஆனால் நிறைய பெண்களுக்கு அது சிறுகதையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நட்புன்றது ரொம்ப தேவைப்படுது, இருந்தாலும் பாசத்துடைய காரணம், கவனிப்பின் காரணம், அதனுடைய காரணங்களினால நட்பு சிறுகதையாகி விடுகிறதுல ரொம்ப வருத்தம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம் அமுதா, அதாவது திருமணத்திற்கு பின்பான பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது நட்பு சிறுகதையாகி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். பூந்தோட்டம் ராஜலட்சுமி கார்த்திகேயன் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்கதை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, பெண்களின் நட்பு ஒரு தொடர்கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, சர்வதேச நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு, பெண்களின் நட்பு சிறுகதையாக முற்றுப்பெறுவதும் பல அத்தியாயங்களாக தொடர்ந்து செல்வதும் மனசை பொறுத்து தான். சூழ்நிலைகளை காரணமாக காட்டி சிறுகதையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதும், அந்த சூழ்நிலைகளையும் தடைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு நட்போட சிறப்பை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டா அது வந்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் பெண்களுடைய நட்பை தொடர்கதையாக மாறுவது சாத்தியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி, நட்பு என்பது தொடர்கதை மாதிரி தான் மேடம், மறக்கவே முடியாது. சின்ன வயசில் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்னை மறக்கவே முடியாது, இன்றைக்கும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் யாருன்ற சிறுகதை தான் சொல்லியிருக்காங்க. ஆங்கூர் மடப்புரம் ராட்சியா, என்னுடைய எதிர் வீட்டு தோழி கமீலா ஜாஸ்மின் அவருடைய நட்பு எனக்கு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது, என்னுடைய பொறுத்த வரைக்கும் நட்பு அப்படின்றது தொடர்கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநதி குதம் விஜயலட்சுமி இளவரசன் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் இருக்கிற நட்புகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் சர்வதேச நண்பர்கள் தினம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பேரளமகா, என்னுடைய நட்பு தொடர்கதையாக தான் இருக்கிறது, அந்த விதத்தில் நான் ஒரு பாக்கியசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிலா மல்லிகா, என்னுடைய நட்பு ஒரு தொடர்கதையாக இருக்கிறது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. தெத்தி செல்வி கேட்ட பாடல், புள்ளை கூட பாட வைத்த புள்ளை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை நூறு புள்ளி மூன்றின் நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா தொழில்களுமே வந்து தொடர்கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோனில் பேசுவேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு, அதனால் அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே பேசுவோம், பக்கத்துலேயே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணியிருக்க கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்கதையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அது வந்து சிறுகதையாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 தொழில்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய நட்பை பற்றிய பார்வையை வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் இந்த தோழி யார், என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: மணக்குடியிலிருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க தனலட்சுமி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்து செவ்வந்தி பூ சேலை கட்டி படிக்குது ஒரு பாட்டு.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, பெண்களின் நட்பு சிறுகதையா தொடர்கதையா?
2: தொடர்கதையா தான் மேடம் இருக்குது.
0: தொடர்கதையா தான் இருக்கு.
2: எப்படின்னா, நம்ம அன்பான நட்பு, அழகான நட்பு, பாசமான நட்பு, எவ்வளவு நட்பு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற நட்பு ரொம்ப மகத்தான நட்பு. நாங்க சின்ன பிள்ளையில இருந்து ஸ்லேட்டு

0: படிச்சு எழுதுற காலத்துல இருந்து நாங்க அங்க அம்மா வீட்டுல இருந்து பாத்து காலத்துல இருந்து இப்ப மடியும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் போய் அதை பார்த்தாதான் அவளை திருப்திப்படும் எனக்கு.
1: ஓகே,
0: அப்படி தொடர்கதையா தான் இருந்துட்டு இருக்கு.
1: சரி, நீங்க சின்ன வயசுல இருந்து சொன்னீங்க இல்லையா, உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, சின்ன வயசுல வந்து சண்டை போட்டுக்காம ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டோம், சின்ன சின்ன விஷயத்து கூட குட்டி குட்டியா சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படி சண்டை போட்டு முதல்ல சாரி சொல்றது நீங்களா உங்க ஃப்ரெண்டா?
0: சண்டை வந்துடும் கோபமா தான் இருப்போம். அப்புறம் இப்படி பண்ணிட்டாலே அப்புறம் சரியா போயிடும்.

0: விட்டுறீங்க
1: அந்த ஒரு விஷயத்துக்காக சாரி கேப்பீங்க. ஓகே ஓகே சரிமா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
0: நன்றி மேடம்.

நட்பு அப்படின்றது நம்பிக்கை, அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல், இந்த எல்லாம் சேர்ந்து வளர்த்து அழகாக நிற்கும் ஒரு ஆலமரம் போன்றது. சில நட்புகள் வாழ்க்கையில் ஒரு அழகாக

இனி கேட்கலாம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

12:10 மனதில் நின்றவாய், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையை வழங்கும் பசும் தளிர். பங்கு பெறுபவர் செல்வன் கே கவிரிஷி, 12:55 பன் இசை சீரும் என தொடங்கும் திருவடி மருதூர் சிவச நடராஜன் அவர்களது பாடல். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 LSC, 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் LSC.

0: நான்கு மணிக்கு பூமியின் நுரையீரல். திருவாரூர் வனத்துறை வனச்சரகத்தை சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:00 என தொடங்கும் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலை துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். விளம்பரதரன் நிகழ்ச்சிகள். 7:00 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சி. 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லரி வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Rajya Sabha is to take up the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, will move the bill this afternoon. When the House met at 11 a.m, the Chairman C.P. Radhakrishnan took up 0 hour. The Chairman said he has admitted the notice received from Dr. Jitendra Singh regarding moving the bill. He said the copy of the bill has been circulated to the members so that they can move amendments. The bill was passed by the Lok Sabha yesterday.
2: For moving the motion of consideration of the Public Examination Prevention of Unfair Means Amendment Bill 2026 as passed by the Lok Sabha today in Rajya Sabha by grant of waiver under Rule 123 of the Rules of Procedures and Conduct of Business in Council of States, that is Rajya Sabha, accordingly a supplementary list of business for today has been issued for taking up this bill for consideration and passing.
1: The Lok Sabha has been adjourned till 2 p.m. following opposition uproar over alleged police action during students' protests over the NEET exam issue. When the House met for the day at 11 a.m., Speaker Om Birla congratulated para-athlete Dilip Gavit for winning a gold medal and Mohammed Basail for clinching the silver medal in the men's 100-meter race at the 23rd Commonwealth Games at Glasgow. On behalf of the House, Mr. Birla congratulated and extended best wishes to all the players and their coaches for enhancing the nation's pride. Later, when the Speaker tried to take up the question hour, the opposition members started sloganeering over alleged police action during students' protest. Opposition MPs were demanding a statement from Union Home Minister Amit Shah over the issue. Mr. Birla said the question hour belongs to the members.

சிந்தனை துளி. தேவையில்லாத போது ஸ்விட்சை அணைப்போம், இரண்டு எதிர்காலத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பனையோடு இணைந்து ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதில் நின்றவை.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் இதனல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து நாகப்பட்டினம் சிவபாரதி, கீச்சங்குப்பம் லட்சுமி பாலராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், வரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன் இவர்களின் விருப்பமாய் வருவது வசீகரா திரைப்படத்து பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஒலிக்கும் குரல்கள் ஸ்ரீனிவாஸ், மகாலட்சுமி.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அங்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49 துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
0: கரிகற்பன்மலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மடத்தினர்கள் செமினார் கோவில் கண் ஸ்ரீராமலு கபிலன் சுபா சாந்தி குருநாதன் சேதுராமன் மருவத்தூர் மாதேஸ்வரன் செல்வம் அமுதா சுவாமிமலை சாக்ரட்டிஸ் கிருஷ்ணா சீனு பூம்புகார் சுந்தரவள்ளி சங்கரன் ராஜா நெய்தவாசல் பார்த்தசாரதி சந்திரசேகர். ஹரிணி குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல் இது தேவாவின் இசையில்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும் போது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரீனா ஆசிஃபா ஆசிக், ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இவர்களுக்காக வருவது வானவில் திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், ஹரிணி. பாடலுக்கு இசை தேவா.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் தரும் நிறைவான பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து. விருப்பம் நரசிங்கன் பேட்டை ஐயப்பன், திருவேழி மேலே ஷாகுல்க மீது, சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ். இந்த நேயர்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியிருப்பது.

ஒழித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு உங்களிடமிருந்து இனிதாய் விடை பெறுவது மனதில் நின்றவை. பாடலை தொடர்ந்து சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த

0: பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்புத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பாங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000-க்கும் மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000-க்கும் மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இரண்டு குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் தீபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு.

0: நிகழ்ச்சி இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
1: ஒரு காட்டுல குட்டி பாண்டா ஒன்று இருந்துச்சான். அது எப்போதும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லார்கிட்டையும். ஒரு நாள் மரத்துல தேன் கூடு தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சுதான் அந்த குட்டி பாண்டா கிட்ட அதோட நண்பர்கள் எல்லாரும், இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம முயற்சி செய்யலாமா அப்படின்னு பாண்டா கிட்ட சொன்னாங்களாம். அதற்கு பாண்டா பயந்து போய் ஓரமா நின்னுச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு முயற்சி பண்ணுச்சான். மெதுவா மரத்துல ஏறிச்சான், சரிக்கியும் கீழே விழுந்துச்சான், மீண்டும் மரத்து மேல ஏறிச்சான். இறுதியில தேனை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். பாண்டா சிரித்து கொண்டே சொன்னிச்சான், முயற்சி செய்தாதான் எல்லாமே முடியும் நம்மளால. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி.
0: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அகநிலையில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: சரிப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச போகிறேன்.
3: எங்க சொல்லுங்களேன்.
2: இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்து சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்கி முத்து, சிறைப்பட்டு, மிதிப்பட்டு, வதைப்பட்டு உயிரை விலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சாரும். சுதந்திர போராட்டத்தை பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, படேல், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தின் வேலுநாச்சியார், பாரதியார், வஉசி, வீரபாண்டிய, கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தின் சுதந்திர தாகத்துக்கு வித்திட்ட முதல் மாவீரன் புலிதேவன். நன்றி, வணக்கம்.
3: சரிங்கப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ராணுவ அதிகாரி.
3: நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பம்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
4: இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தொழில். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:55. இனி தொடர்வது பன்னிசை. திருவிடைமருதூர் சிவச நடராஜன் அவர்களின் பாடல்.

ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலை நூறுபுள்ளி மூன்றோடு இணைந்து நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் தேன்மழை இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேர்களை பண்பலையின் 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சொல்லமுது. தார்பாய்கள், கிரீனெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

தேன்மொழியில் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில். இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். தேன்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நீயா திரைப்படத்தில் இருந்து. பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜீரம். பாடலுக்கு இசை எஸ் கணேஷ்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நேர்களை, இன்று மாலை 4 பூமியின் நுரையீரல் திருவாரூர் வனத்துறை வனசரகத்தை சேர்ந்த வனவர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்குபெறும் நேர்களை கேட்கலாம்.

ஒரு மணி 20 நிமிடத்தில் தென்மழை நிகழ்ச்சியில் அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கையமரன், பாடலை பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ்.

நேர்களை, இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள். நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். தென்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பிரியா திரைப்படத்திலிருந்து. பஞ்ச அருணாச்சலம் அருகில் இளையராஜாவின் இசையில் பி. சுசீலா குரலில்

0: அன்பளை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சி நேபகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

காரைக்கால் நகராட்சியின் முக்கிய அறிவிப்பு. காரைக்கால் நகர பகுதிகளில் தூய்மை பணி மற்றும் பொது சுகாதாரத்திற்கு சவாலாக ஏறக்குறைய அனைத்து பிரதான சாலைகள் மற்றும் உட்புற தெருக்களில் உள்ள சாலை ஓரங்களில் கேட்பாரற்று கிடக்கும் மிதிவண்டி, தள்ளுவண்டி மற்றும் கனரக இலகு ரக வாகனங்கள் ஆகியவற்றை அந்தந்த உரிமையாளர்கள் இந்த அறிவிப்பு கிடைத்த 3 தினங்களுக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்படுகின்றது. தவறும் பட்சத்தில் நீதிமன்ற ஆணைகள், பசுமை தீர்ப்பாய நிபந்தனைகள் மற்றும் புதுச்சேரி நகராட்சிகள் சட்ட விதிகளின்படி நடவடிக்கைகள் மேற்கொண்டு காரைக்கால் நகராட்சி மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்குண்டான தொகையை அந்தந்த வாகன உரிமையாளரிடம் வசூலிக்கப்படும் என்றும் ஒத்துழைக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.

0: அன்பளி 100.3 நேயர்களுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேரலை இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். பண்பலின் நேரம் 1:36:36. தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த இனிமையான பாடல் புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படத்தில் இருந்து

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொதுத் தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல் படையினர் தங்களது வெடிப்பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்கான உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமையவுள்ளன. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 5000க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி இன, இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் 2வது கூட்டம் இது என்பது

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்

0: குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், 3 பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரியமின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு, நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதில் முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, 40 வயதிற்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதற்கு மேல்நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28 கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11 வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3 வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதி ஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 1:55.

0: இது லஞ்ச் பிரேக் தரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜிகேஆர் பாலி கிளினிக். சுகர் ஹார்ட் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜிகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
2: 9443935130
1: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
0: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் வரும் டாக்டரிடம் கேளுங்கள். இன்று திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நாம் இப்பொழுது டாக்டரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
0: வணக்கம் டாக்டர், காத்திருந்தீர்கள். 2 மணிக்கு வருவேன் சொன்னேன், 2 ஆயிடுச்சு. மன்னிக்கவும், உங்களுடைய சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க டாக்டர்.
3: நான் டாக்டர் திலீபன், இதய மருத்துவர். நான் வந்து திருவாரூர் தான் சொந்த ஊர்.
0: சரிங்க சார்.
3: நான் வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல MBBS படிச்சுட்டு, அப்புறம் ஸ்டான்லில வந்து MD படிச்சுட்டு,
0: சரிங்க,
3: அதுக்கப்புறம் அமெரிக்கால வந்து இதய நோய் பத்தி படிச்சுட்டு, இப்ப ரீசெண்டா வந்து ஃபெலோஷிப் இன் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி
0: வாங்கியிருக்கேன்.
3: இங்க திருவாரூர்ல ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், துர்காலய ரோட்ல.
0: சரிங்க சார். சரிங்க சார். ஓகே. இப்ப வந்து இருதயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப, அதுதான் உயிர் நாடி. அந்த இருதயம்ன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது உடல் இயக்க, உடலினுடைய இயக்கத்துக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா சார்?
3: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இதயம் தான் வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னா, உடல்ல எல்லா பாகங்களும் இயங்குறதுக்கு ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தத்தை எல்லா பாகங்களுக்கு செலுத்துறதுங்கிறது, பம்ப் பண்ணி செலுத்துறதுங்கிறது இதயம் தானே. அப்ப அந்த இதயம் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதாவது ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அத சத்துக்கள் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், நீர் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், மூளைக்கே வந்து ரத்தத்தை கொடுக்கறது வந்து இதயம் தான். அதனால இதயம் அந்த வகையில வந்து ஒரு முக்கியமான உறுப்பு.
0: சரி சார். அதாவது இப்ப அந்த இதயம் அப்படிங்கிறது கரு உருவாகும் போது முதல்ல உருவாகக்கூடியது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரோக்கியத்தோட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எவ்வாறு தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு நேரையும் சந்திச்சிடலாம் சார். அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் மேடம். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் ரவி திருவாரூர்ல இருந்து பேசுறாங்க. கேளுங்க சார், உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க சார். டாக்டர்,
4: எனக்கு வந்து 5 வருஷமா ஹார்ட் பிரச்சனை இருக்கு மேடம். ஆஸ்பிரினும்
0: சரி, மாத்திரை கம்பெனி நேம், நம்ம மருத்துவமனை நேம் இதெல்லாம்
4: ஜிஹெச்ல வந்து ஜிஹெச் மாத்திரை தான். சரிங்க சார். அடவாசரும் ஆஸ்பிரினும் கொடுத்தாங்க, அது போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் சமயத்துல வந்து அந்த மாத்திரை மத்தியானத்துல போடுறதா காலையில போடுறதா? ஏன்னா மத்தியானத்துலதான் என்ன போட சொல்லி சொல்லியிருக்காங்க. காலையில கொஞ்சம் திணறல வர்றதுனால காலை சாப்பிட்டு நான் போடுறேன், அது நல்லதா? அதை மட்டும் சொல்லுங்க.
0: மத்தியானம் போட சொல்லிருக்காங்க, ஆனா நீங்க காலையிலேயே போட்டுக்கிறீங்க.
4: காலையில
0: அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுட்டு சொல்லுங்க சார். அவர் வந்து எப்ப அந்த மாத்திரை

0: சார், அந்த நேயர் கேட்ட கேள்வி கேட்டிங்களா சார்? மாத்திரை வந்து
1: ஆஸ்பிரின் மாத்திரை வந்து மதியானம் சாப்பிட சொல்றது எதுக்குன்னா, சில பேருக்கு வயிறு எரிச்சல் வரும், புண்ணாயிடும் அப்படிங்கறதுக்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா எந்த வேலை வேணாலும் எடுக்கலாம், அதனால ஒன்னும் தப்பு கிடையாது. காலையில கூட எடுக்கலாம், இரவு கூட எடுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது.
0: சரி சார், எந்த வேலை வேணாலும் எடுக்கலாம். இப்போ வந்து கரு உருவாகும் போது அந்த இருதயம் உருவாகுது அப்படின்னு சொல்றோம்ல சார், அப்போ அதை எப்படி ஆரோக்கியத்தோட இருக்கு அப்படின்றத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது?
1: இப்போ நம்ம வந்து கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கேன் பண்றாங்க, அதாவது ஃபீட்டல் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதாவது ஒரு 20 வாரத்து போல அப்பதான் பண்றாங்க. அது வந்து முன்னாடி எல்லாம் எல்லாருக்கும் கட்டாயமா பண்றது கிடையாது, ஆனா இப்ப எல்லாம் எல்லாருக்கும் கட்டாயமா பண்றாங்க. அந்த ஃபீட்டல் எக்கோ அப்படின்னா குழந்தையோட ஹார்ட் எப்படி இருக்குங்கிறத அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அது மூலியமா வந்து ஏதாவது ஓட்டை எல்லாம் இருக்கா, வேற ஏதாவது அப்டாமல் கனெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். நல்ல ஒரு டெஸ்ட். அதனால எல்லா கர்ப்பிணி பெண்களும் அந்த ஃபீட்டல் எக்கோ பண்ணிக்கணும்.
0: ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா சார், குழந்தைகளுக்கே அந்த இருதய ஓட்டை பிரச்சனை வருது இல்லையா, அப்ப இதை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்பயே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, இல்ல பிறந்த பிறகுதான் அந்த ஓட்டை அப்படின்ற பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தினாலதான் இந்த கேள்வி கேட்டேன். அப்போ அது வந்து பிறக்கிறதுக்கு அந்த உருவாகும் போதே தெரிஞ்சிருமா சார், அதுல வந்து ஓட்டை இருக்குது?
1: தெரிஞ்சிரும், சில ரொம்ப சின்னதா இருந்தா தெரியாம இருக்கும். ஆனா வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம ஒண்ணும் பெருசா அப்போதைக்கு கருவுல இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், குழந்தை பிறந்தோம்னா நம்ம அதை வேணா அடைச்சுக்கலாம்.
0: ஓஹோ, சரிங்க சார், அடுத்த நேரில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்
0: பேசுறேன்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எனக்கு வந்து அஞ்சவரம் பண்ணிருக்கு, செண்டு வச்சிருக்கு. போன வருஷம் இதே நாள்லதான் செஞ்சது. இப்ப வந்து என்னால வந்து நேத்தோட செக்அப் போயிட்டு இருந்த எக்கோ இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தோம், எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனால என்னால மாடிப்படி எல்லாம் ஏறதுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, ஏற முடியல. ஏதாச்சும் தனியா ஏற முடியல, ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டு தான் ஏற மாதிரி இருக்கு. அது ஏன், எனக்கு வயசு 60 வயசு ஆகுது. ஏன் இந்த மாத்திரை எல்லாம் திரும்பி அதேதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எப்போதுமே காலையில ஒரு 7 மாத்திரை, இரவு ஒரு 7 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், மத்தியானம் ஒரு 2 மாத்திரை. இந்த மாத்திரை வந்து கண்டிப்பா எப்போதுமே இவ்வளவு மாத்திரை தான் சாப்பிடணுமா, அது குறைக்கிறதுக்கு அடுத்த தடவை மாத்திரையை குறைச்சி தரேன் அப்படின்னாங்க. ஜிஹெச்ல ஜிஹெச் மாத்திரை சாப்பிடலாமா? நான் எனக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் இதா இருக்கு, வெளிலதான் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். இந்த ஜிஹெச் உள்ள மாத்திரை இந்த ஆஞ்சோ பண்ணத்துக்கு அது சூட் ஆகுமா கேக்குறதுதான் கேளுங்கய்யா.
1: நீங்க 1 வருஷம் கடந்துட்டதுனால நீங்க மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. மாத்திரைகள் எங்க வேணாலும் சாப்பிடலாம். அடுத்து நீங்க மூச்சு தனதுன்னு சொன்னீங்க, ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து உங்களோட பம்பிங் கெப்பாசிட்டி, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டென்ட் வச்சதுல லேசா அடப்பு வந்திருக்கலாம். அந்த பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தேவைப்பட்டா ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பாக்கணும். ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி முயற்சி பண்ணணும். இன்னொன்னு உங்க பிபி வந்து கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு
2: பாக்கணும். எனக்கு
1: நார்மலா தான் இருக்கு
2: அப்படின்னா
1: பம்பிங்கையும் இந்த பிளாக் இருக்கான்னு மட்டும் பாக்கணும்.
0: கட்பாடி
3: பகுதியில இருந்து
0: கேளுங்க
3: ஐயா. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு வயது வந்து ஒரு 30. அவங்க ஆன்ஜியோ பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு எக்ஸசைஸ் அப்படிங்கறத அவங்க செய்யலாம், அண்ட் ஸ்ட்ரெனஸ் ஒர்க் அவுட்னு சொல்லக்கூடிய ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆர் ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கறது அவங்களுக்கு உகந்த ஒரு விஷயமாக இருக்குமா? ஏன்னா இளைய வயதுங்கும் பொழுது ஆப்வியஸ்லி தங்களுடைய ஹெல்த்துக்காக பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அஸ் அ டாக்டரா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த எக்கோ டெஸ்ட், சிகேஏ எக்கோ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த எக்கோ டெஸ்ட், அந்த ஃபீட்டல் எக்கோ டெஸ்ட் எடுக்கும் பொழுது எவ்வளவு இன்டர்வெல்ஸ்க்கு அதை எடுக்கணும்? ஒரே ஒரு வாட்டி அந்த டெஸ்ட் எடுத்து அது கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா விட்டுலாமா, அல்லது 1 தடவைக்கு 2 தடவை எடுத்து அதனுடைய அந்த ஆவரேஜ் ரிசல்ட் வச்சுதான் இந்த ஃபீட்டஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர்ஸ்

0: சொல்லுவாங்கள, இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்லுங்களேன் டாக்டர்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
2: அஞ்சோ பண்ணி அவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு அட்டாக் வந்திருந்தா கூட ஒரு மாத காலம் கழிச்சு அவங்க வந்து தன்னோட சாதாரண செயல்களை எப்போதும் போல செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடற்பயிற்சி எல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் அவங்க நார்மலா எப்போதும் போல செய்யலாம். அதை பத்தி ஒண்ணு இல்லை. ஒரு மாதம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, எங்க சீட்டில் இருக்க வந்து எத்தனை தடவை எடுக்கணும்னு கேட்டாங்க. ஒரு தடவை எடுத்து பார்த்தா போதும். அந்த காலகட்டத்துல எடுத்து பார்த்தா போதும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தை பிறந்த பிறகு வேணா எடுத்துக்கலாம்.
1: அந்த டெஸ்ட் வந்து திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்க வேணாம். எக்கோ டெஸ்ட்.
2: ஆமா
1: ஆமா. அந்த இன்டர்வல் கேட்டாங்க, அதான் காலை இடைவெளி எவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும்ட்டு.
2: இல்ல, ஒரு தடவை எடுத்தா
1: போதும். சரி சார்.
2: மாசமா இருக்கும் போது ஒரு தடவை எடுத்தா போதும்.
1: சரி சார், அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
3: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
3: அதாவது வந்துங்க, இப்ப எண்ணெய் உணவுகள், இந்த மாதிரி நெய் இந்த மாதிரி உணவுகள் அதிகமா எடுக்கிறதுனாலதான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. அது வந்து என்ன மாதிரி, நம்ம அந்த ஆயில்ல வந்து பலவிதம் இருக்குது, ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது, இப்ப கடலை எண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, அது மாதிரி எந்த மாதிரி ஆயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது இதுக்கு ஆரோக்கியமா இருக்கும்? அதே மாதிரி நெய் எப்படி, அது சாப்பிடுற ஒரு முறை எப்படின்னு கேட்டு சொல்லுங்க டாக்டர்.
1: கண்டிப்பா கேட்டோம். ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. நன்றி
3: நன்றி.
1: அதாவது கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகள் அப்படின்னே சொல்லிடலாமா சார்?
2: தேங்காய் எண்ணெயும் பாம் ஆயிலும், இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்துறத தவிர்த்துணும். தேங்காய் எண்ணெய் மேலுக்கு தேய்ச்சிக்கிறது அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா உணவுக்கு எடுத்துக்கும் போது அதனால வந்து இன்டைரக்டாவோ வந்து டைரக்டாவோ கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும். மற்ற எண்ணெய்கள்லயும் கலப்படம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும், பாத்துக்கணும். இப்ப மத்த ரிஃபைண்ட் ஆயில்னு சொல்றதே அவங்க என்ன பண்றாங்கன்னா கலப்படம் பண்றாங்க. அந்த கலப்படம் இல்லாத உணவுகளை நம்ம வந்து செட்ல இருந்து கூட நம்ம ஆட்டி நம்ம உடனே எடுத்துக்கூடாது, நம்ம வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இது மத்த எந்த உணவுகள்லாம் கொலஸ்ட்ரால் உள்ள உணவு பாத்தீங்கன்னா, ரெட் மீட்னு சொல்லக்கூடிய மட்டன், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இந்த ரெண்டுலயும் கொஞ்சம் அதிகமா இருக்கு
1: கொலஸ்ட்ரால்.
2: அடுத்தது வந்து நண்டு, இறால், அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன், அப்புறம் மீன், இந்த ரெண்டுலயும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அத சாப்பிடறதுனால எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. எப்பயாவது ஒரு முறை ஆட்டுக்கறி சாப்பிடுறதும், நண்டு இறால்களையும் எப்பயாவது ஒரு முறை சாப்பிடுறதும், நம்ம எப்போதும் போல சிக்கனு மீன் எல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இன்னொன்னு, நெய் சொன்னாரு, நெய்ல வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தாலுமே கூட மத்த நல்ல பொருள்கள், பியூட்ரிக் ஆசிட்னு கூட சொல்லக்கூடிய ஒரு நல்ல பொருள் இருக்கு. அதனால நெய் எல்லாம் எடுத்துக்கலாம். அதை ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது. நம்ம அதிகமா நெய்ல பொறிச்சு சாப்பிடுறது, நெய்யை நிறைய ஊற்றி சாப்பிடுறது இல்லாம எப்போதும் போல சேர்த்துக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறதுனால எந்த தவறும் இல்லை.
1: இதை தவிர சைவ உணவு வகைகள்ல வேற ஏதாவது கொலஸ்ட்ரால் உள்ள உணவு வகைகள்?
2: சைவ உணவுனாலே கொலஸ்ட்ரால் கிடையாதுன்னு அர்த்தம்.
1: சூப்பர்.
2: சைவ உணவு மூலியமா தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நேரடியா வரும்.
1: சரி.
2: சைவ உணவு மூலியமா இன்டைரக்டா வரும். எப்படின்னா சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதான் வந்து தேங்காய் எண்ணெயும் பாம் ஆயிலும், அது மூலியமா தான் வந்து நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து டைரக்டா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, வாய்ப்பு இல்ல.
1: வளர்றதுக்காக
2: நம்ம முட்டையோட மஞ்சக்கரு, நெய், இதெல்லாம் நம்ம மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 வயசு வந்துருச்சுன்னா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து மற்ற உணவுகள் அதிகமா சாப்பிட்டுக்கிறது நல்லது.
1: சரி சார், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார்.
2: சரிங்க.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் நலம் நாடி.
4: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
5: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
4: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை

0: ஏழு மணி முதல் இயங்கும்
1: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
0: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை
1: 9443-95130
0: JKR பாலிகிளினிக்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நேர்களும் தங்களுடைய கேள்விகளை கேட்டுட்ருக்கிறாங்க, மருத்துவர் தன்னுடைய பதில்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் மீண்டும் இணைப்பிற்கு வந்தாச்சு. இப்போ வந்து இருதயம் இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இருதய ஓட்டை குறித்தும் சொன்னீங்க, இருதய பலவீனம் அதை குறித்து பேசிட்டு நம்ம அடுத்தடுத்து நேயர்களை சந்திக்கலாம். இருதய பலவீனம் குறித்து சொல்லுங்க டாக்டர்.
5: அதாவது இதய பலவீனம்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது எப்படி ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதோ அதே மாதிரி ஹார்ட்டும் ஃபெயிலியர் ஆகும். ஹார்ட் ஃபெயிலியர்னு என்ன அர்த்தம்னா போதுமான அளவுக்கு பம்பிங் பண்ண முடியவில்லை, தான் வந்து செயலில் இருந்து கொண்டிருக்கிறது, போதுமான ரத்தத்தையும் வெளியேற்ற முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். இதோட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா வந்து மூச்சு திணறல், அதாவது முன்னாடி நல்லா நடந்துகிட்டு இருந்தவங்க அந்த தூரத்தை இப்ப போனா வந்து மூச்சு வாங்குது, படி ஏறினா மூச்சு வாங்குது, இது போன்ற மூச்சு திணறல், அல்லது தூக்கத்துல வந்து மூச்சு திணறல் வந்து எந்திச்சு உட்கார்ந்துக்கிறாங்க, அல்லது படுத்தா மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான மூச்சு வாங்குதல் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது வந்து கால் வீக்கம், சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படி தக்காளி பழம் மாதிரி கால் வீங்கிடும், ரெண்டு காலும் வீங்கிருக்கும், அந்த மாதிரி கால் வீங்குதல். அப்புறம் அசதி, பொதுவாகவே எந்த வேலையும் செய்ய முடியல, பம்பிங் பண்ண முடியாதனால அதனால வந்து வேலைகளும் செய்ய முடியாது, அசதி, சில பேருக்கு இருமல், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இத வந்து நான் உடனடியா ஒரு எக்கோ பண்ணி பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு பம்பிங் இருக்கு, என்ன காரணத்தினால பம்பிங் கம்மியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு நல்ல வந்து இப்ப லேட்டஸ்ட் மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பெரிய ட்ரீட்மெண்டே இல்லாம இருந்துச்சு, இப்ப நல்ல நல்ல மருந்துகள் எல்லாம் வந்திருக்கு, அத வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்ப உள்ள மருந்துகளால. சரியான ஒரு இதய மருத்துவரை பார்த்து அதுக்கு உள்ள வைத்தியத்தை பண்ணிக்கும்.
4: இதற்கு வந்து பொதுவான காரணம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா டாக்டர்? இதயம் பலவீனமா அடையிறதுக்கு
5: 2 காரணங்கள், ஒன்னு வந்து பிளாக் இருக்கிறதுனால, அல்லது அட்டாக் வந்ததுனால, அதனால அப்படி இருக்கலாம், அந்த இதய செயல் வந்து அந்த திசுக்கள் எல்லாம் செத்து போனதுனால இருக்கலாம். சில பேருக்கு வந்து காரணமே இல்லாம, அல்லது ஒரு சின்ன வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இப்ப கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கூட சில பேருக்கு எல்லாம் இந்த மாதிரி வந்துச்சு, அந்த மாதிரி சில வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா இது ரெண்டுதான் முக்கியமான காரணங்கள்.
4: முக்கியமான காரணங்கள் இப்ப இந்த டயாலிசிஸ் பண்ற மாதிரி அந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து அந்த லங்ஸ்ல போய் நீர் கோத்துது அப்படிங்கும் போது இந்த ஹார்ட்டோட பம்பிங் ரேட் வந்து குறையுது அப்படின்னாங்க, அதுவும் வந்து ஒரு காரணமா அது ரீசெண்டா அந்த மாதிரியான ஒரு இது அனுபவம் வந்ததுனால அதை கேக்குறேன்.
5: சொல்ற மாதிரி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் சேர்ந்து வரும், அதை வந்து டயாலிசிஸ் பண்ணா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் கிட்னியும் ரிலேட்டட் தான், ரெண்டு சம்பந்தப்பட்டதுதான். அதனால கிட்னி ஃபெயிலியர் வரவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் பிபி அதிகமாயிடும், அதனால ஹார்ட் ஃபெயிலியரும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
4: சரி சார், அடுத்த நேரி நம்ம சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுலமி ராஜா மேடம்.
4: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன
6: சார்? வணக்கம் சார்.
5: வணக்கம். வணக்கம்.
6: இப்ப இந்த மூச்சு வாங்குற பத்தி நல்லா தெளிவா சொன்னீங்க சார். அதாவது வந்து இந்த மூச்சு வாங்குன திருப்பாடு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி கொடி ஏறும் போது, நீங்க வெயிட் தூக்கும் போது, அதிகமா ரன் பண்ணும் போதுலாம் அந்த மூச்சு பிரச்சனை இருக்குது. அது சம்பந்தமா வந்து டாக்டருக்கு நம்ம வந்து ECG எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலா இருக்கு, எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்து இந்த மாதிரி இழப்பு இந்த மூச்சு வாங்குதா சார்? அது என்ன காரணம்? அது நுரையீரல் சம்பந்தமா உள்ளதா, இல்லைன்னா ஹார்ட் சம்பந்தமா உள்ளதா, இல்ல நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்?
5: கண்டிப்பா நல்ல கேள்வி. இது வந்து மூச்சு வாங்குறதுங்கிறது பொதுவா இதயத்தினாலையும் வரலாம், நுரையீரலாலையும் வரலாம். அது வந்து ஒரு எக்கோ, எக்ஸ்ரே, அது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒரு டாக்டர் முழுசா நல்லா அவங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து கேட்டு எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லாத்தையும் கேட்ட பிறகுதான் நம்ம பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும் இது இதயத்தினால வந்துச்சா இல்லது நுரையீரலால வந்துச்சான்னு சொல்லி. இதயத்தினால இல்ல அப்படின்னு சொல்லலன்னா அதிகமா நுரையீரலால வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வீசிங் இருக்கும், சில பேர் ஸ்மோக்கரா இருந்திருப்பாங்க, நிறைய சிகரெட் குடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு

0: மூச்சு வாங்கினா அதுக்கு வந்து நிறைய வந்து நுரையீரல் காரணமாக இருக்கலாம். அதுக்கு நுரையீரல் மருத்துவரை காமிச்சு நம்ம அதுக்குள்ள வைத்திய பண்ணிக்கலாம்.
1: சரி சார், அடுத்த நேரில் நாம் அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர்லேருந்து தையல் கலைஞன் செட்டிமே என்கிற தியாகராஜன்.
1: திருவாரூர் தியாகராஜன், கேளுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன?
2: ஒன்றும் இல்லை மேடம், இப்போ பொதுவாக வந்து நைட்டில் கீரை வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி பயமுறுத்துறாங்க, அப்படி சாப்பிட்டா அட்டாக் வர வாய்ப்பு இருக்கணும். ஆனால் டாக்டருங்க சொல்லி யாரும் இதுலையும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. சமயத்தில் நம்ம பகலில் வேலையை பார்த்துட்டு நைட்லாம் போய் சாப்பிட்ற மாரி இருக்கு, அப்போ வந்து கீரையை சாப்பிட்ற மாரி இருக்கு.
0: உணவுகள்லாம் வந்து செரிமானம் வந்து கொஞ்சம் லேட் ஆகக்கூடியது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு செரிமானம் ஆகக்கூடியதுங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அதனால அட்டாக் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு செரிமானம் ஆகுதுன்னா சாப்பிடலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 7 மணிக்கு முன்னாடியே அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை
1: கிடையாது. செரிமானம் தான் மெயினான பிரச்சனை, அதுக்கும் அதாவது இருதயத்துக்கும் அப்படின்ற தொடர்பு இல்லை அப்படின்றது தான்.
0: அப்படி கிடையாது.
1: சரிங்க சார், அடுத்த நேரி அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க, சொல்லுங்க சார்.
3: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார்.
3: ஒரு இங்க இப்ப எல்லாருக்கும் எதிர்பார்க்கிற கேள்வி நினைக்கிறேன் மேடம். அதாவது நைட்ல தூக்கம் வராம ரொம்ப நேரம் தூங்காம இருந்து காலையில வாக்கிங் போனா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பரவலா சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் 400க்கு மேல போயிடுச்சு, கண்ட்ரோல் இல்லாம பிரஷர் சேர்ந்து இருந்தா பக்கவாதம் வரும்னு சொல்றாங்களே, எது உண்மை உண்மையா?
1: அதாவது நைட்டு தூக்கம் இல்லாம போய் வாக்கிங் போனா ஹார்ட் அட்டாக் வருமானு கேட்டிருக்கீங்க. அடுத்து சர்க்கரை நோய் வந்து 400க்கு மேல போனாக்கா வாதம் மாதிரி வருமானு கேக்குறீங்க?
3: ஆமா மேடம்.
1: ஆ சரிங்க டாக்டர்,
3: நன்றி
1: நன்றி.
0: முதல் கேள்விக்கு பதில் வந்து பொதுவாகவே ஹார்ட் அட்டாக் வந்து அதிகாலையில தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: சரிங்க சார்.
0: ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும் அதிகமா காலையில, அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் இருக்கும் போது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் காலையில வந்து ஹார்ட் அட்டாக்கோட இது வந்து வாய்ப்புகள் அத நடக்கிறதும் அதிகமா இருக்கு. அது இன்னும் நடக்கும் போது நீங்க வாக்கிங் போகும்போது இன்னும் ஹார்ட்ட வந்து வேகமா துடிக்க வைக்கும் போது அந்த நேரத்துல அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அதனால அந்த காலை நேரத்துல தூக்கம் இல்லைன்னா
0: வாக்கிங் போக கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவா ஹார்ட் அட்டாக்ங்கிறது காலையில அதிகமா வருதுங்கிறது சொல்றமே தவிர வாக்கிங்
1: போறது.
0: ரெண்டாவது சுகரும் பிரஷரும் அதிகமா இருந்தா எல்லா நோயும் வரும், அது வந்து வாதம் மட்டும் இல்ல ஹார்ட் அட்டாக்கும் வரும். எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் சுகரும் பிரஷரும் அவரும் 400 சொன்னாரு, 400 இருக்கும் போது வர்றதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
1: சரி சார், அப்புறம் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னாக்கா அதனுடைய வலியே வந்து உணர முடியாது. இப்ப சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு ஒரு வலி உணர முடியும், ஆனா அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டு வந்து வலி உணர முடியாமலே அந்த ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்றாங்களா சார்? அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: நல்ல கேள்வி மேடம். அதாவது ரொம்ப நாள் சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த நரம்புகள் எல்லாம் பாதிச்சிரும், நெஞ்சில ஹார்ட்டை சுத்தி உள்ள நரம்புகள் எல்லாம் பாதிச்சிரும். அதனால அவங்க அந்த வலியை உணர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு சைலண்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வலியே பெருசா தெரியாது, வேர்த்து கொட்டும், ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும், தொண்டையை கட்டாம இருக்கும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர அவங்களால வந்து வலியை ரொம்ப சொல்ல முடியாது.
1: அப்போ வந்து அவங்க அந்த வேர்வை வந்து ஒரு அறிகுறியா அந்த மாதிரி இருக்கிறத ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம்.
0: எடுத்துக்கலாம். ஒரு எந்த எது அன்னீசியா உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து இயற்கையா போது நீங்க இருக்கிறதுக்கு மாறுபட்டு எப்படி இருந்தாலுமே நீங்க உடனே போய் ஒரு இசிஜி எடுத்து பாத்துக்கிறது நல்லதுதான்.
1: சரி சார், சரி. அடுத்து வரக்கூடிய நேர் என்ன கேள்வியோட வராங்க கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம். காரைக்கால் எஃப்எம்.
1: ஆமா, காரைக்கால் எஃப்எம் தான். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: சத்யராஜ் பேசுறேங்க.
1: மயிலாடுதுறை சத்யராஜ், சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி.
2: ஒண்ணும் இல்ல, இதயம் துடிக்கும் கரு ஊரா முன்னாடி சொன்னாங்க சார், சொன்னாங்க திருவாரூர் மாவட்ட சாரு. அது ஓகேதான் மேடம். எவ்வளவு நேரத்துல உருவாகும் கருவு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா சொல்லவே இல்லையேதா?
1: உங்களுடைய கேள்வி அதுதானா, இன்னும் வேற ஏதாவது இருக்குதா? அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதான் மேடம்,
1: நன்றி. இதயம் எப்போ உருவாகுது?
0: இதய துடிப்பு வந்து 4 வாரத்துல நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அத வச்சுதான் ஒரு கரு உயிரோட இருக்கா, அந்த கரு வளர போதா இல்லையா.

0: பேர் உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம்.
1: சரிங்க
0: முதல்
1: சார்.
0: நாலு வாரம் முடியும் போது இதய துடிப்பு உருவாக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும்.
1: சரி சார். அடுத்த நேயர் யார் வராங்க கேட்போம். காரைக்கால் பண்பலை 100.3 2:26 ஆகுது. லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. சொல்லுங்கள், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் சார், நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் சார், டாக்டர் சாருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சின்ன பிள்ளையிலேருந்து மூச்சு திணறல் இருக்குங்கய்யா. அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஏரா காற்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அப்படியே படபடபட நெஞ்சு அப்படியே படபடன்னு அடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கு இந்த இதயத்துக்கிட்ட. இது வந்து எதனால் வருது? இது வந்து பயமாக இருக்குமா இல்லை ஹார்ட் அட்டாக்குக்கான அறிகுறியா? அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நெஞ்சு வலி? நான் பொதுவாக நெஞ்சை வலிக்குதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. எப்படிப்பட்ட நெஞ்சு வலி வந்தால் அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்? வலது புறத்தில் வலிக்கணுமா இல்லை இடது புறத்தில் வலிச்சா ஹார்ட் அட்டாக் வருமா? தோள்பட்டை இதெல்லாம் வலி இருந்தால் எப்படிங்கய்யா பயமாக இருக்கு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க சார், நன்றி நன்றி சார்.
2: வாய்ப்புக்கள்
1: நன்றி நன்றி. அவர் இப்போ கேட்ட கேள்வியோடையே இணைந்து என்னுடைய கேள்வியும் இருக்குது. என்னென்னா இப்போ ஹார்ட் அட்டாக்குக்கான அந்த சுருக்கு சுருக்கு வலியையும் அவர் கேட்டார். அதே மாதிரி அந்த நெஞ்சில் வலி அப்படிங்கிறது பொதுவாக சில நேரங்களில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் வலி அந்த மாதிரியான வலி இருக்குது. ஏன்னா பலருக்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்துது இவருக்கு, இவர் சொன்ன மாதிரி. ஸோ ஹார்ட் அட்டாக் வலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இதே வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஒரு அதாவது வாயு பிரச்சனையினால் வரக்கூடிய நெஞ்சு வலி அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த ஒரு தோள்பட்டை வலிலாம் சொன்னார், அது கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லுங்கள் சார்.
0: அதாவது இப்போ வர வர எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது. அதனால 30 வயசுக்கு மேலே யாருக்கு நெஞ்சு வலி வந்தாலும் உடனடியாக போய் ஒரு ECG எடுத்து பார்க்கறது நல்லது.
1: சரி.
0: அது வந்து இடது பக்கம் வலிக்கலாம், லேசா வலது பக்கம் வலிக்கலாம், கையை கடுக்கலாம், தொண்டையை கட்டுற மாதிரி இருக்கலாம், அமுக்குற மாதிரி இருக்கலாம், குத்துற மாதிரி இருக்கலாம், எரியற மாதிரி இருக்கலாம், எல்லா வகையிலையும் ஹார்ட் அட்டாக் வருது. அதனால நம்மளே வந்து ஒரு முடிவு செய்துக்கிட்டே இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்காம நம்மளே முடிவு பண்ணாம ஒரு போய் ஒரு ECG மட்டும் எடுத்து அந்த ECG ஒரு மருத்துவர் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது.
1: சரிங்க சார்.
0: ஆனா அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ECG மட்டும் நம்ம பாத்துக்க போறோம் அவ்வளவுதான். இதுல சுகர் பிரஷர் ஏற்கனவே இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து அது இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு எந்த வகையான நெஞ்சு வலி வந்தாலும் ஒரு வந்து அடைக்கிற மாதிரி இருந்தா கூட, அவங்க வந்து ஒரு தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்தா கூட உடனடியா ஒரு ECG எடுத்து பார்க்கணும்.
1: ஆமா, ECG அப்படின்றது உடனே பார்த்துடலாம், அதனால அதை பார்த்துட்டா தெரிஞ்சிடும் இல்லையா சார்?
0: தெரிஞ்சிடும்.
1: நன்றி சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காரைக்கால் பண்பலையின் 100.3 இது மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
4: 9443-95130
3: JKR பாலிகிளினிக்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது லஞ்ச் பிரேக். நேரம் இப்பொழுது 2:30:35. இனி கேட்கலாம் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை, வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால்.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனை

0: அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: காரைக்கால் பொன்மலையின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அழைக்கலாம். 043-638 இது முன் இணைப்பு எண். 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த எண்களின் இணைப்பிற்கு வாருங்கள். நேயர்களை அழைத்து உங்களது கேள்விகளை கேளுங்கள். நாம் மீண்டும் டாக்டரை சந்திக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார். அடுத்து நேயரை நாம் அழைப்போம். என்ன கேள்வியோடு வராங்க கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யாரே இருந்து அழைக்கிறீங்க?
3: நான் தென்பிடாயில இருந்து ஆனந்தன் பேசுறேன்.
2: தென்பிடாகை ஆனந்தன், சொல்லுங்க சார்.
3: இப்ப எனக்கு வந்து 50 வயசுக்கு மேல ஆயிட்டு, இந்த ஆரோக்கியமான இதயத்தை பராமரிக்கணும்னா என்ன நான் செய்யணும், என்ன உணவு முறைகளை எடுத்துக்கணும்?
2: இதயத்தை பராமரிக்கிறது.
3: ஆமா, இதயத்தை தொடர்ந்து இது மாதிரியே இருக்கணும். நல்லா இருக்கு எனக்கு இதயம் எல்லாம், ஒரு பிரச்சனை இல்ல. இது தொடர்ந்து இருக்குன்னா இதே ஃபாலோ பண்ணுமா இல்ல வேற ஏதாச்சும் செய்யணுமா? உணவு முறை எல்லாம் எப்படி எடுக்கணும் டாக்டர் கேளுங்க, நான் ரேடியோல கேட்டேன்.
2: கண்டிப்பா சார், கண்டிப்பா, நன்றி. இருதயத்தை பராமரித்தல் முக்கியமானது. அதுவும் ஏன்னா வந்து எப்போதுமே அதே மாதிரி நலமுடன் இருப்பது அப்படின்றது முக்கியமான விஷயம் இல்லையா சார்? அதனால எப்படி பராமரிக்கிறதுன்னு கேக்குறாரு இந்த நேயர்.
4: நல்ல கேள்வி. அதாவது நீங்க முதல்ல வந்து சிகரெட் குடிக்க கூடாது, அடுத்தது வந்து ஆல்கஹால் எடுக்க கூடாது, அடுத்து உடல் எடையை நம்ம பேணி காக்க வேண்டும், அடுத்து சுகர் கண்ட்ரோல் வச்சிருக்கணும், பிரஷர் கண்ட்ரோல் வச்சிருக்கணும். இந்த 5 விஷயம், சுகர், பிரஷர், உடல் எடை,
2: புகைப்பிடிப்பது,
4: மது இருந்தது, இந்த 5 விஷயத்த நம்ம வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டோம்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதய நோயை வந்து தவிர்த்துடலாம். நீங்க இதுக்கு மேல இதயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உடற்பயிற்சி செய்தல், நடைபயிற்சியா இருக்கட்டும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், உடற்பயிற்சி செய்தல், அடுத்து முடிஞ்ச வாரத்துக்கு 3 முறை மீன் உணவு. ஏன்னா அந்த மீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து இயற்கையா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்குது.
2: சரிங்க சார்.
4: அது நம்ம மாத்திரையா சாப்பிடுறத விட இயற்கையா சாப்பிடுறதா நல்லது, உணவு மூலியமா சாப்பிடுறதா நல்லது. 3 முறை மீன் உணவு, உடற்பயிற்சி, இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதயத்துல பிரச்சனை முடிந்த வரைக்கும் வராது.
2: இப்ப மீன் சொல்றீங்க சார், அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிடுறவங்களுக்கு எந்த உணவு முறையை பரிந்துரைப்பீங்க? அதாவது கூடுதலானது கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்போ மீன் மூலமா அந்த மாதிரி கூடுதலான கிடைக்கக்கூடிய உணவு வகை அப்படின்னா?
4: அப்ப வந்து அவங்க வந்து இந்த அவகேடோ பழம் சாப்பிடலாம், அதுல நல்ல கொழுப்பு இருக்கு. அடுத்து நெய் சாப்பிடலாம், அது பியூட்ரிக் ஆசிட் இருக்கு. அப்புறம் பருப்பு வகைகள் சாப்பிடலாம், இதெல்லாம் வந்து நல்லது. அப்புறம் காய்கறிகள், பழங்கள், முக்கியமா கலரா உள்ள பழங்கள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற பழங்களை சாப்பிடலாம். இதுல எல்லாம் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நல்லது
2: இதயத்திற்கு. சரி சரி சார். அடுத்து நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: வணக்கம் சார், நான் அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன் சார்.
2: தொட்டிக்குளம் தியாகராஜன், சொல்லுங்க சார்.
5: எங்க மைத்துனர் வந்துங்க சார், அடிக்கடி மயக்கம் வருதுங்கிறாரு. அவர் நார்மலா பக்கத்துல ஜிஹெச்சுக்கு போறாங்க, அப்புறம் சரியா போயிடுது. உடம்புல ஒண்ணுமே இல்ல, உனக்கு ஏன் இப்படி வருதுன்னு சார் அவங்க சொல்றாங்க.
4: நரம்பு சம்பந்தப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், பிபி சம்பந்தப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், உள்காற்று சம்பந்தப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அதனால எந்த காரணம்னு ஒரு நல்ல மருத்துவத்தை காமிச்சு நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிறதா நல்லது. நான் இப்ப சொன்ன 3 காரணங்கள் தான் முக்கியமா, நரம்பு சம்பந்தப்பட்ட காரணங்கள், உள்காற்று சம்பந்தப்பட்ட காரணங்கள், இதயம் சம்பந்தப்பட்ட காரணங்கள்,
2: இதெல்லாம்
4: நம்ம பாத்துக்கோ
2: சார். அடுத்து வந்து இந்த லோ பிரஷர், ஹை பிரஷர், இதை பற்றி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த லோ ப்ரெஷர் பிரச்சனை இருக்குது. சினத்தில் சொல்கிறாங்க ஹை ப்ரெஷரை விட லோ ப்ரெஷர் ரொம்பவும் டேஞ்சரானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த அந்த இரத்த அழுத்தம், மிகுதியான இரத்த அழுத்தம்.
4: இப்போ நான் சொல்கிறேன்

0: ஹை பிரஷர் பத்தி சொல்லிடுறேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா என்னன்னா, முன்னாடி வந்து 140-90 மேல 140 கீழே 90 சிஸ்டாலிக்னு சொல்லுவோம், அது 140 டயஸ்டாலிக்னு சொல்லுவோம் பிரஷர்ல, அது வந்து 90 இருந்தாதான் பிளட் பிரஷர் இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ரீசன்ட் கைட்லைன்ஸ் படி 130-80 மேல இருந்தாலே 130-80 அதுக்கு மேல இருந்தாலே பிபி தான்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட பாதிப்பு இருக்கு சரிங்களா. அப்ப யாருக்கெல்லாம் வந்து 130-80 மேல இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒண்ணு மருந்து மூலியமோ மற்ற முறைகளில் அந்த பிபியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி யாரெல்லாம் ஏற்கனவே பிபி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் பிபியை 130-80 கீழே கொண்டு வரணும். அவங்க வந்து இதய நோயால இருந்தாலும் சரி, கிட்னி நோயா இருந்தாலும் சரி, வெறும் பிரஷர் நோயால இருந்தாலும் சரி, அவங்களோட பிபியை 130-80 கீழே கொண்டு வரணும். இதான் நோக்கம். அடுத்து லோ பிரஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 160 மேல கீழே போனாதான் அது லோ பிரஷர்னு ஆகும். ஈவன் இன்னும் சொல்ல போனா 90-60 கீழே போனாதான் லோ பிரஷர் ஆகும். அப்படி அந்த யூஸ்வலா இந்த 160 130-80 நடுவுல இருந்துச்சுன்னா நம்ம லோ பிரஷர் சொல்ல வேண்டாம், அது நல்லதுதான். அது வந்து வரும் உங்களுக்கு பிரஷர் கம்மியா இருக்கிறது. ஒருவேளை வந்து சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கும் லோ பிரஷர்னால, அதாவது உட்கார்ந்து எந்திரிச்சா மயக்கம் வரும், படுத்து எந்திரிச்சா மயக்கம் வரும், அந்த மாதிரி இருந்து பிபியும் ஒரு 160 கீழே இருக்குன்னா அவங்களதான் லோ பிரஷர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப குறைவான பேர்
1: தான்.
0: அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 160 மேல இருந்துச்சுன்னா உங்க ஒரு 130-80 கீழ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, அத பத்தி நம்ம சந்தோஷம் தான் படணும்,
1: கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து சார், இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு, அதாவது தலை மறத்து போகுது, அப்புறம் வந்து தலைக்குள்ளே ஏதோ தண்ணி ஓடுற மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது பிபி செக் பண்ண சொன்னாங்க, பிபி நார்மல்னாங்க, அதுக்கும் பிபிக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா சார்? அது மாதிரி பொதுவாக
0: பிபி ரொம்ப அதிகமாயிட்டா தலையில ஏதாச்சும் பண்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து விறுவிறுன்னு இருக்க மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், அதனால அதை செக் பண்ண சொல்லுங்க. பிபிங்கிறது வைட்டல் சைன், அது எல்லாத்துக்கும் பிபியும் பல்ஸும் எல்லாருக்கும் பார்த்துதான் ஆகணும். எந்த நோயா இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துதான் ஆகணும். அப்படிங்கும் போது அந்த பிபியை செக் பண்றது கரெக்ட் தான்.
1: நல்லது, சரி சார். அடுத்து வரக்கூடிய நேரடி அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கமா?
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேதுரம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார், நீங்க கேளுங்க டாக்டர்.
2: ஐயா நலமா இருக்காங்களா?
1: அனைவரும் நலம், சொல்லுங்க சார். கேள்வி
2: என்ன, இப்ப இருதயத்துல ஒரு 10 வயசுலயேமா அவன் ஓட்ட விழுது, அது என்ன காரணமா? அதே மாதிரிமா ரெண்டாவது கேள்வி என்னன்னா, சுகர் உள்ளவங்கம்மா டெய்லி வாக்கிங் போறாங்க, ஆனா நைட்ல மட்டும் தூக்கம் வர அவங்களுக்கு வரல, அது என்ன காரணமா? எதனாலம்மா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நைட்டு 12 மணிக்குதான் தூங்குறாங்க, அது என்னம்மா காரணம்? அது எதனால காரணம்? அது எதனால வருதுமா? அது ஏன்னா ஆக்சுவலா வந்து கடை விட்டு 10 மணிக்கெல்லாம் போய் படுக்கிறோம், அப்ப தூக்கம் எல்லாம் வரமாட்டாங்கம்மா, 12 மணிக்கு மேலதான் வருது. அது என்னன்னா ஐயா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா, என்ன குறைபாடு, என்ன காரணம், என்ன நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கணுங்களா, இல்ல என்ன செய்யணும்? சுயம் வேலை செஞ்சுக்கிட்டுதாம்மா இருக்கிறோம் ஐயோ, அதனால ரெஸ்ட் எடுத்துக்கலாமாங்களா இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா?
1: அது ஐயா கிட்ட கேட்கணுமா டாக்டர் நீங்க?
0: வயதானவர்கள் 50 வயசுல கூட ஓட்டையோட வந்து முத கண்டுபிடிக்கிறது எல்லாம் இருக்கு.
1: ஆனா உங்களுக்கு அப்பல இருந்து ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கும், தெரியாமலே இருந்திருக்கும். அப்படியா சார்?
0: பிறந்ததுல இருந்து இருந்திருக்கும், தெரியாம இருந்திருக்கும்.
1: சரி,
0: ஓட்டையை வந்து புதுசா உருவாகாது. ரெண்டாவது வந்து தூக்கம் வரலன்னு சொல்றாரு. பொதுவாவே வயதானவர்களுக்கு வயது ஆக ஆக தூக்கம் குறைந்து விடும்.
1: சரி,
0: நான் 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமாயிடும், அதனாலதான் அவங்களுக்கு வந்து லேட்டா தூக்கம் வருது. இதுலயும் மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்கன்னா சுத்தமா தூக்கம் வராது. அப்புறம் அடுத்தது செல்லு பாக்குறது, நைட்டு போய் வந்துட்டு ரொம்ப நேரம் செல்லு பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது.
1: ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லாருமே செல்லு பாக்குறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் அது ஒரு காரணமா அமையுது. சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் நேர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன கேள்வி கேட்கிறாங்க கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரை இங்கிருந்து அழைக்கிறீங்க?

0: மாவட்டம் சத்யராஜ் பேசுறேன் மேடம்.
1: சத்யராஜ், ஏற்கனவே பேசுனீங்க போலயே.
0: இது ஒரு அஞ்சாயிரம் டைம் டைப் பண்ணி கிடைச்சது மேடம்.
1: இல்ல, நீங்க இப்பதானே சத்யராஜ் பேசுனீங்க?
0: ஆமா மேடம், எனக்கு அந்த குறிப்பு நீங்க சொல்லல. அது உருவான பிறகு இதய துடிப்பு தான் ஃபர்ஸ்ட் உருவான்னு சொன்னீங்க.
1: அதை சொல்லிட்டாங்க சார், 14 வாரத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேரம் அழைப்போம். வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: அரியலூர் மாவட்டம் வங்குடியிலேருந்து ராமானுஜம் பேசுகிறேங்க மேடம்.
1: வங்குடி ராமானுஜம், சொல்லுங்க சார்.
0: டாக்டருங்க, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: தூங்கும்போது மூச்சு வந்து அப்படி விட அரைச்சிக்கிறேன் மேடம். அப்படியே எடுத்துக்கிறேன். எழுந்திரிச்சாலும் மூச்சு இல்லைன்னு நம்ம
1: அந்த மாதிரி இருக்கு.
0: ஆமாங்க மேடம்.
2: நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இதய செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கு நான் சொல்ல வரல. அதனால ஒரு எக்கோ எடுத்து பாத்துக்கிட்டா வந்து நல்லது. எக்கோ எடுத்து பாத்துக்கிட்டு அந்த மூச்சுத்திணல் வந்து வருதா, அதனாலதான் வருதான்னு பாக்கணும். இல்ல, சில பேருக்கு தொண்டையை அடைக்கிறது, இந்த மூச்சு குழாய் அடைப்புலாம் வரும், அப்செக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வருதான்னு சொல்லிட்டோம், அதை பாக்கணும்.
1: ராமானுஜம் சார், நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் எதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைன்னு. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: சீர்காழி தென்னங்குடி புனிதவதி.
1: சீர்காழி தென்னங்குடியாம்மா?
3: ஆமாம்மா.
1: தென்னங்குடி புனிதவதியா?
3: ஆமாம்மா.
1: என்ன கேள்வி உங்களோடது?
3: ஏற்கனவே ப்ளீச்சிங் ப்ராப்ளம் இருக்கு.
1: ஆ சரி.
3: அதுக்கு மாத்திரை எடுத்துருக்கேன்.
1: சரி.
3: சுகர் எடுத்து அதுக்கும் மாத்திரை எடுத்துக்கிறேன். ஆனா சைவம் தான்.
1: சரி.
3: எண்ணெய் வந்து பாமாயில் தான் யூஸ் பண்றேன்.
1: சரி.
3: அதுவும் அளவா தான் யூஸ் பண்றேன். அதனால கொலஸ்ட்ரால் வரது வாய்ப்பு இருக்கா? தூக்கமே இருக்க மாட்டேங்க நைட்ல. பகல தூக்கம் படக்கம் இல்ல. நைட்ல தூக்கமே கிடையாது.
1: நைட்ல தூக்கமின்மை. என்ன வயதுமா அதையும் சொல்லிடுங்க டாக்டர்.
3: 60மா.
1: சரிங்க, டாக்டர் சொல்லுவாங்க, கேளுங்க.
3: ரொம்ப நன்றிமா.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க சார். வீசிங் இருக்கு, சுகர் இருக்கு, பாமாயும் கொஞ்சமா தான் யூஸ் பண்றாங்க, நைட்டு தூக்கம் இல்லை, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. 60 வயது ஆகுது.
2: முதல்ல வீசிங்க்கு மாத்திரையை தவிர இன்ஹேலர் எடுத்துக்கிறது நல்லது, அது முதல் ஒரு அறிகுறி என்னோடது.
1: சரிங்க.
2: ரெண்டாவது, பாமாயில் கொஞ்சமா எடுத்துக்கிறது பரவாயில்ல, அதிகமா எடுத்துக்கும் போது அது வந்து சைவமா இருந்தாலும் இன்டெரக்டா கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்த செய்யதான் செய்யும்.
1: சரி சார்.
2: மூன்றாவது, அவங்க வந்து தூக்கமின்மைன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பகல்லையும் தூங்காம இதுக்கு மேலேயும் தூக்கம் வரனால சில இதெல்லாம் நம்ம பண்ணி பாக்கலாம். எப்படின்னா சாயங்காலம் டீ காஃபி குடிக்காம இருக்கணும். சாப்பாடு ஒரு 7 மணிக்குதான் நம்ம சாப்பிடணும். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு செல்லு பாக்காம ரூம் எல்லாம் இருட்டா வச்சுக்கிட்டு லைட் எல்லாம் போடாம படுத்து பாக்கணும். இது மாதிரி படுத்து கொஞ்சம் ஏதாவது ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லுவோம் நாங்க. இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி இந்த தூக்கத்தை வர வைக்கணும். ஒரு 6 மணி நேரம் தூங்கினாலே போதும். ஒரு நல்ல தூக்கம், ஒரு 6 மணி நேரம், 60 வயசு உங்களுக்கு, 6 மணி நேரம் தூங்கினாலே போதும்.
1: சரி சார். இப்போ வந்து சார், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கும் போது அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இன்னும், அதாவது சின்ன வயதுலேயே கூட இப்போலாம் ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி அந்த அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 16 வயதுலேருந்து உணவு கட்டுப்பாட்டு முறை சொல்லியிருக்கீங்க, இப்போ அதை மட்டும் நம்ம கடைப்பிடித்தாலே போதுமா சார் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்கா? இல்லை இப்போ சிலருக்கு வந்து என்ன தான் உணவு இதெல்லாம் கட்டுப்பாடு இருந்தாலும் அதையும் தாண்டி உடலினுடைய சில செயல்பாட்டினால கூட அந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்?
2: இப்ப இந்த நம்ம நான் சொன்ன புகை பழக்கம், மது பழக்கம், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 16 வயசுல எடுத்து பார்க்க சொல்றாங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட். கொலஸ்ட்ரால் ஒருவேளை அதிகமாக இருந்தாலும் சில பேருக்கு பரம்பரையாக கூட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை சின்ன வயசுல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சு விட வேண்டும். 16 வயதுல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சு விட வேண்டும். ரெண்டாவது, அவங்க குடும்பத்துல யாராச்சும் சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து 40 வயசுல போல இறந்திருந்தார்கள் என்றால், 50 வயது 40 வயதுல இறந்திருந்தார்கள் என்றால், அவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெனட்டிக்கா அவங்க மரபியல் ரீதியா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஜாக்கிரதையா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்து நம்ம இசிஜி எக்கோ ட்ரெட்மில் எல்லாத்தையும் நம்ம வந்து 40 வயசுல இருந்து பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியது. அதை வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும், அடுத்தது உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வராம தவிர்க்கலாம்.
1: இன்னொரு
2: வாய்ப்பு இருக்கு. 40 வயசுல வந்து ஒரு ஸ்கேன் ஒண்ணு இருக்கு, கொரோனரி கால்சியம் ஸ்கோரிங்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு சிடி ஸ்கேன் தான். அந்த சிடி ஸ்கேன்ல போய் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுல நம்ம நம்மளோட ஹார்ட்டோட ரத்த குழாயில எவ்வளவு கால்சியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். அது அந்த டெஸ்ட்

0: 40 வயசுக்கு மேல நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ஒருவேளை கால்சியம் இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுத்தோம்னா அந்த வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம்.
1: ஓ சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
0: கண்டிப்பாக.
1: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை,
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலையின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் டாக்டரிடம் கேளுங்கள் நேயர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க திருவாரூர் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள். நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர்
0: வணக்கம்.
1: டாக்டர், இப்போ வந்து கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பற்றி நம்ம எல்லாமே பேசணும், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இதெல்லாம் பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து உடலில் வேறு எந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதயத்தை பாதிக்கும், அதாவது ரொம்ப இதயத்தோட கனெக்டிவிட்டியோட உள்ள பகுதி அப்படின்னா எதை டாக்டர் சொல்றது?
0: நுரையீரல்னு சொல்லலாம், அப்புறம் கிட்னி சொல்லலாம்.
1: சரிங்க.
0: இந்த ரெண்டு அப்புறம் இது ரெண்டும் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கு. எப்படின்னா இப்ப நுரையீரல வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த நுரையீரலுக்கு போற ரத்த குழாயில பிரஷர் அதிகமாயிடும். அந்த பிரஷர் அதிகமானுச்சுன்னா ஹார்ட்லயும் பிரஷர் அதிகமாயிடும். நாங்க கார்பல் மனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதே மாதிரி பல்மனை ஹைப்பர் டென்ஷன் வரும், அதாவது நுரையீரலுக்கு போற ரத்த குழாயில பிரஷர் அதிகமாக வருது, பல்மனை ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம். இதனால நுரையீரல் ஹார்ட் ரெண்டாவது சம்பந்தப்பட்டது. ஏன்னா ஹார்ட்ல இருந்து நுரையீரலுக்கு ரத்தம் போகுது, திரும்ப நுரையீரல இருந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் வருது சுத்திகரிக்கப்பட்டு, அதனால வந்து அது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். ரெண்டாவது வந்து கிட்னி, கிட்னில வந்து பிரஷர் அதிகமாயிடுச்சு, கிட்னி வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சு அதுக்குள்ள பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிடும், அப்ப உடம்பு முழுக்க பிரஷர் அதிகமாயிடும், அப்ப ஹார்ட்டும் பாதிக்கப்படும். இந்த இதெல்லாம் ஒரு வலைப்பின்னல் மாதிரி வந்து ஒன்னு
1: இன்டர் ரிலேட்டட். அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம். 2:50 சொல்லுங்க, யாரை இங்கிருந்து அழைக்கிறீங்க?
7: அகனி செந்தில்
1: பேசுறோம். அகனி செந்திலா சார்?
7: ஆமாமா.
1: சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோட?
7: வந்து நான் வந்து கால் வலினு டாக்டர் காட்ட போனேன். நானு அவங்க வந்து கால்சியம் மாத்திரலாம் கொடுத்தாங்க, கால் வலியெல்லாம் சரியா போச்சு. ஆனா நம்ம கால்சியம் மாத்திரை மட்டும் பாத்து சொல்லாம நைட் நைட் நான் போட்டுக்கிறேன்
1: ஒன்னு
7: ஒண்ணு. அது நைட்ல போடுறதுல ஆத்துக்கணும் பத்துக்கு வருமா?
1: நான்
0: ஆண்களுக்கு பொதுவா கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அதாவது எக்ஸ்ட்ராவா நம்ம தேவை கிடையாது. ஒண்ணு போடணுங்கிற அவசியம் நம்மளுக்கு குறைபாடு இல்லைன்னா நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. மொதல் விஷயம். ரெண்டாவது இன்னும் நல்ல கேள்வி கேட்டாரு, நைட் நேரத்துல நிறைய பிரியாணி சாப்பிடுறாங்க, ஹெவியா சாப்பிடுறாங்க, இப்ப எல்லாம் ஒரு ஃபேஷனா போயிடுச்சு, மிட் நைட் பிரியாணி எல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா நைட்ல நம்ம வந்து நம்ம வயிறுக்கு இறப்பைக்கெல்லாம் ரெஸ்ட்

0: அதனால தான் சொல்றேன், 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு அது வந்து உடலுக்கு குடலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படி ரெஸ்ட் கொடுக்காம நம்ம வந்து அந்த ரொம்ப அதுக்கு உணவு அதுக்கு நிறைய கொடுத்தோம்னா ரத்த ஓட்டம்லாம் நிறைய அங்க போய் தேங்கி அது இதயத்துக்கும் ஒரு லோட் ஆகி அது வந்து ஒரு பெரிய தொடர்ந்து ஒரு பிரச்சனையிலேயே இருந்துகிட்டு இருக்கும் ரத்த ஓட்டம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட்ல கம்மியா சாப்பிடுறதும் சீக்கிரமாவும் சாப்பிடுறதும் நல்லது.
1: செரிமானத்துக்குரிய பொருளா இருக்கணும்.
0: செரிமானத்துக்குரிய பொருளா மிட் நைட்ல சாப்பிடுறதுதான் நல்லது கிடையாது.
1: இப்போ சில பேர் அந்த நேரம் எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது கூட ஒரு தவறானதா சார்? வயதானவர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்த நேரத்தில் எதையாவது வாயில் போட்டால் தேவலம்பளம் இருக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்?
0: அந்த மாதிரி அதை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். சில பேர் உண்மையாவே பசி எடுக்கும். எப்படின்னா சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு மிட் நைட்ல பசி எடுக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லோ சுகர் ஆயிடுறது, அதனால அவங்களுக்கு பசி எடுத்து எது கிடைச்சாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க மருத்துவர் அன்னைக்கு இது மாதிரி எனக்கு இந்த மிட் நைட்ல லோ சுகர் ஆகுது, அதுக்கேத்த மாதிரி நைட்டு மாத்திரையே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, அதை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்.
1: சரி சார், இன்னும் ஒரு நமக்கு ஒரு 1.5 நிமிடம் இருக்குது சார். உங்களுடைய ஒரு இனிமையான அட்வைஸ் இதயத்தை பாதுகாப்பதற்கு என்ன சொல்வீங்க அப்படின்றத நேயர்களுக்காக கொடுங்க சார்.
0: அது மக்களுக்கு வந்து பொதுவாக அவேர்னஸ் விழிப்புணர்வு அதிகமாயிட்டு இருக்கு. நெஞ்சு வலின்னு சொன்னா டாக்டர் வர்றாங்க. அதே மாதிரி எப்ப ஒரு நெஞ்சு சம்பந்தப்பட்டமான உங்க அசௌகரியம் இருந்தாலும் உடனடியா ஒரு ECG எடுத்து பாருங்க. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி 5 விஷயங்கள், புகைப்பழக்கம் மது அருந்ததா இருக்கணும், உடல் எடையை பராமரிக்கணும், அப்புறம் வந்து சர்க்கரை அளவு BP இது ரெண்டையும் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கனாலே உங்களோட இதயத்தை வந்து நீங்க நல்லபடியா பாதுகாக்கலாம். அடுத்தது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வச்சும் சுகர் நோய் பிரஷர் உள்ளவங்க போய் மருத்துவரை பார்த்து உங்களோட மாத்திரைகளை சரி பண்ணி எழுதி வாங்கிக்கோங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வச்சும் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து கரெக்டா இருக்கா, யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்த் சம்பந்தமான விழிப்புணர்வு இருந்து நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தாலே நம்ம வந்து நம்ம இதய நோயை வந்து முடிந்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்கொள்ளலாம்.
1: சரிங்க சார், அதாவது நேரமின்மை, அதனால் இன்னும் கூட நிறைய கேட்கலாம். இருந்தாலும் அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப விளக்கமாகவே. நன்றி சார். கரைக்கல் பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும்
0: அளித்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார். கரைக்கல் பண்பலையின் 1.3 லஞ்ச் பிரேக். இது திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை, விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
2: விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
4: நேரம் இப்போது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிக அளவான மழை நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 59 மில்லிமீட்டர் பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியர் வரை உயர்ந்துள்ளது. மிக அதிக அளவான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் பகுதியில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலை நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர்

கடலூர் மாவட்டம் சோலையாறு சின்கோனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தேவாலா, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சிறுவாணி அடிவாரம் உபாசி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி பார்வுட், சென்னை பள்ளிக்கரணை, வடபழனி, அடையாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வடதமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.

தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி பார்வுட், சென்னை பள்ளிக்கரணை, வடபழனி, அடையாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வடதமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னையில் நாளை அதிகளவு வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க கேள்வி, உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? இந்த கேள்வியை தான் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருக்கோம். கரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் இந்த கேள்வியை பதிவிட்டிருக்கோம். பொதுவாக யாராவது கிண்டல் பண்ணினா நமக்கு கோபம் வரும், ஆனால் சிலருடைய கிண்டல் மட்டும் நமக்கு வந்து சிரிப்பு, முகத்தில் ஒரு புன்னகையை உருவாக்கம், சிரிப்பாக மாறிடும். ஏன்னா அந்த கிண்டலில் அன்பு உரிமை ரெண்டுமே கலந்துருக்கும். அப்படி உங்களை

உரிமையோட கிண்டல் பண்ணுறவங்க யார்? அம்மா, அப்பா, கணவர், மனைவி, நண்பர், அண்ணன், தங்கச்சி, மாமா, சித்தப்பா, இப்படி நிறைய உறவுகளோ நட்புகளோ இருக்கும். உங்களை உரிமையோட அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? ஷேர் பண்ணுங்கள் நம்ம கரைக்கல் பண்பலையின் 1.3 முகநூல் பக்கத்தில்.

0: நேயர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் ராஜ்யார் கோயில்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரியங்கள் ONGC காவேரி அசட்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக கரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க கேள்வி, உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? நேயர்கள் அவங்கள கிண்டல் செய்கிற நண்பர்களையா இல்லை உறவினர்களா, அவங்க நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. வணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, என்னை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்வது என் நண்பர்கள்தான். அவர்களின் கிண்டலுக்கு பின்னால் அன்பும் நெருக்கமும் இருக்கும், அதனால் அவர்களின் கலகலப்பை நான் எப்போதும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டவனர் கோயில் வடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய எனது உரிமைகளையா என்னை உரிமையோடு அதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதிகம் கிண்டல் செய்பவர் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை உரிமையோடு அதிகம் கிண்டல் பண்ணுவது என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ணப்பன்பேட்டை ஜோதி. என்னை உரிமையோடு கிண்டல் செய்பவர்கள் மாமன் மச்சான் முறை உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், என்னுடைய மாமா தான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் என்னுடைய நண்பர்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் போதும் ஒரே கிண்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ் தீபா, இவங்க வந்து அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க. வள்ளூர் பண்டாரவாடி ஸ்ரீகிருஷ்ணா, என்னோடய அம்மா தான் மேடம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க, என்னை அதிகம் உரிமையோடு கிண்டல் செய்பவர் என்னுடைய மனைவி தாங்க. நான் சோகமாக இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு நகைச்சுவை சொல்லி

கிண்டல் செய்வார்கள், உங்களை சிரிக்க வைப்பதற்காக இருக்கும். நான் வரும்போது ரஃபீக், என்னுடைய நண்பர்கள் என்னை அதிகம் கிண்டல் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய தோழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருபுவனம் நந்தினி சுரேஷ். என்னை உரிமையோடு கிண்டல் செய்பவர் முதலில் என் மனைவி, பிறகு என்னுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து. என் தோழியோட சகோதரர் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. என்னை அதிகமாக கிண்டல் செய்பவர் என்னுடைய மனைவி மற்றும் மைத்துனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடம்போடு வாழ்வு சீ நல்ல பெருமாள் அவர்கள். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க என்னுடைய நண்பர் தான் ரொம்ப கிண்டல் பண்ணுவார், ஆனால் ரொம்ப அதிகமான அளவுக்கு மீறி போக மாட்டார், மனம் நோகாமல் கிண்டல் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினம் சுகுணா சுப்பிரமணியன் என்னுடைய தோழி தான் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த கிண்டலுக்கு பின்னாடி அன்பும் உரிமையும் இருக்கும், அது எங்களுடைய நட்பின் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் வடிகால் வளையம் ஜான் ஹாஜான் நஜ்முதீன், வேறு யார் மேடம், என்னோடய மனைவி தான், கிண்டலும் கேலியும் இருந்தால்தான் லைஃப் ரொம்ப ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? இந்த கேள்வியை தான் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். சில பேருக்கு கிண்டல் பண்ணுறதே அன்பை வெளிப்படுத்துகிற லாங்குவேஜாக அவங்களுடைய அந்த மொழியாகவே காமிப்பாங்க. நம்மளை யார் கிண்டல் பண்ணுறாங்க, அந்த கிண்டலை எப்படி அவங்களுடைய அன்போட வெளிப்பாடாக நம்ம எடுத்துகிட்டு பெரிய விஷயமாக கிண்டலை எடுத்துக்காமல் இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய நேயர்களும் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னை உரிமையோடு கிண்டல் செய்பவர்கள் என் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரளம் செந்தில் கண்ணன். என்னுடைய அத்தை மகன் மற்றும் நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அவர்களுக்கு அதற்கு உரிமை உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் வந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. விலங்கைமா நாட்டோதுரை, என்னை அன்போடு கிண்டல் செய்வது என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய தோழிகள் என்னை அதிகம் கிண்டல் செய்வார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, எரவாஞ்சேரி கலவாதிராஜ் மகன் என் கணவர் மகள் மகன் என வச்சு செய்வாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமகணம் குமரன், என்னை உரிமையோடு கிண்டல் செய்பவர்கள் என்னுடைய மனைவி மற்றும் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகன் கீர்த்திவாசன் அவங்க பேர் சொல்லியிருக்காங்க, அவன் கவலையாக இருக்கும்பொழுது என்னை ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், என்னை அதிகம் உரிமையோடு கிண்டல் செய்பவர்கள் என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய மனைவி தான் மேடம், வேறு யார் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல்.

0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கரகால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: பண்பலை
3: 100.3
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: நம்ம ஊரு கடங்க, இது நம்ம கடங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு பூமியின் நுரையீரல் திருவாரூர் வனத்துறை வனசரகத்தைச் சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் அவங்க யார் அவங்கள வந்து கிண்டல் செய்வாங்க, அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பணிபுரம் ராதாகிருஷ்ணன் என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், என்னை உரிமையோடு கிண்டல் செய்பவர்கள் என் நண்பர்கள் தான், உண்மையான அன்பும் நட்பும் தான் அதற்கு காரணம் அப்படின்னு

செல்கங்க திருவர் கொடிக்கால்பாளையம் ஷாஹுலம் இதுராஜா. உரிமை அதிகம் உள்ளவர்கள்தான் அதிகம் கிண்டல் செய்வார்கள். அந்த கிண்டலில் அன்பும் ஒளிந்திருக்கும். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிப்போம், நகைச்சுவையாக தான் பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. திருபோடம் சத்யபாமா, என்னை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவள் என் தங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை குமரன், வேறு யார் மேடம், என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, எங்கள் மாமா என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதினல்லூர் ரபேக்கா, என்னை யார் கிண்டல் பண்ணாலும் கோபம் வந்துடும், என் கணவர் கிண்டல் பண்ணால் சிரிச்சிடுவேன், இல்லைன்னா சண்டை வந்துடும் மேடம்னு அடுத்ததும் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. கோடூர் இளவரசி பிரபாகரன், என்னை அதிகம் கிண்டல் செய்வது என்னுடைய ஸ்கூலில் என்னோட ஒன்றா படித்த தோழிகள், அப்புறம் இடைக்கால தோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அக்கா மகன்தான் இடம் பொருள் நேரம் பார்த்து எப்போ பார் கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி. மேவாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் என்னை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்கான கேள்வி, உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுடைய பதிலை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, என்னை அதிகமாக கிண்டல் செய்கிறது என்னோடய தம்பி பையன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நச்சியா மன்சூர், என்னுடைய கணவர் அப்புறம் என்னுடைய மகன் தான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லிருக்காங்க, என்னை வந்து ரொம்ப உரிமையோடு கிண்டல் பண்ணுறது என்ன சின்னம்மா பையன்தாங்க. நாங்கள் ஃபோனில் பேச ஆரம்பித்தா அரை மணி நேரத்துக்கு மேலே பேசுவோம், அதில் அவனுடைய மனைவியும் சேர்ந்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகரக்கந்தகை கார்த்திகேயன், நண்பர்கள் தின நன்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நண்பர்கள் தான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், எங்கள் மாமா தான், அவரை நான் கிண்டல் செய்வேன், அவர் என்ன கிண்டல் செய்வார், ரொம்ப ஜாலியாக இருக்கும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புஷ்பா மேடம், மேரிகாந்த், இது வரைக்கும் என்னை வந்து ஸ்கூல்லேருந்து இது வரைக்குமே யாருமே என்னை வந்து கிண்டல் பண்ணதில்லை. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெயங்கண்டம் கலைவாணன் மெச்சிராணி, என்னோடய மச்சினி தான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், என்னுடைய கணவர், என்னுடைய தோழிகள் தான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களை பண்பலை 100.3 நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் செட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரீடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ்.

0: நாளை மாலை 4:30 ஊரும் உறவும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: பண்பலையோடு இணைந்து நேரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும். லைக், ஷேர், கமெண்ட். உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார்? இதை தான் நம்ம நேயர்கள்கிட்ட அவங்க கேட்டிருந்தோம். அவங்களுடைய பதில்களும் நம்ம முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேல், அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோழிகள் தான் என்ன கிண்டல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் தான் அதிக உரிமையோடு கிண்டல் செய்பவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார், அவங்க என்ன ஊருன்னு போடலை. எங்கள் அக்கா ஒருத்தவங்க தான் அது மாதிரி, என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரங்க எங்கள் மாமா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க மேடம்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர், பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன், என்னை உரிமையோடு கிண்டல் செய்வது என் மனைவி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் தான் என் கணவர் மற்றும் பிள்ளைகளை உரிமையோடு கிண்டல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுரிக்காடு வித்யா வீரமணி, நான் தான் எங்கள் வீட்டிலையும் சரி மற்றவர்களிடையும் சரி அதிகமாக கிண்டல் செய்வேன்னு எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல் சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், என்னை அதிகமாக கிண்டல் செய்பவர்கள் என்னுடைய கஸ்டமர்கள் சிலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், நான் தான் அதிகமாக நண்பர்களை கிண்டல் செய்வேன், அவர்கள் என்னை குறைவாக கிண்டல் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு பூமியின் நுரையீரல் திருவாரூர் வனத்துறை வனசரகத்தை சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

உங்களை உரிமையோடு அதிகம் கிண்டல் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து அவங்களுடைய நண்பர்களை சொல்லியிருக்காங்க, சில பேர் என்ன யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க, நான் தான் அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவேன் மற்றவங்கள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்டர் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் தான் என்னை உரிமையோடு கிண்டல் செய்து மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 58 நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. உரிமை இருக்கும் இடத்துல தான் சின்ன சின்ன கிண்டல்களும் இருக்கும். அந்த கிண்டல் வந்து அன்பை அதிகப்படுத்தணுமே தவிர யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடாது. உரிமையோடு கிண்டல் செய்வோம், அன்போடு வாழ்வோம்.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: அல்ல, அவை நம் உயிரை காக்கும் காவலர்கள். ஒரு மரம் ஆயிரம் உயிர்களை காக்கும் என்பார்கள். இன்று உலக வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை போன்ற சவால்களுக்கு இயற்கை சொல்லும் ஒரே தீர்வு, காடுகளை பாதுகாப்போம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக பூமியின் நுரையீரல். திருவாரூர் வனத்துறை வனசரகத்தை சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம், உங்களுடைய பணியை பற்றிய அறிமுகம் சொல்லுங்க சார்.
1: வணக்கம்மா, நான் ஸ்ரீனிவாசன். நான் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வனக்கோட்டம், அதில் வந்து திருவாரூர் வனச்சரகத்தில் குறிப்பாக வனவராக வேலை பார்த்துட்ருக்கேன்.
0: ஓகே சார்.
1: எனக்கு இந்த வனத்துறையில் 10 ஆண்டு காலமாக அனுபவம் இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வனத்துறையில் வேலை செய்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் நினச்சிட்ருக்கேன். அந்த வாய்ப்பை வந்து இன்றைக்கி இந்த காரைக்கால் எஃப்எம் மூலியமாக என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் காரைக்கால் எஃப்எம்க்கு வந்து நான் ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி சார். இப்போ பூமியின் நுரையீரல் அப்படின்னா காடுகள்னு சொல்லலாம்.
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக.
0: பூமியின் நுரையீரல் அப்படின்னு காடுகளை ஏன் சார் சொல்கிறோம்?
1: இன்னும் இப்போ நம்மளுடைய நுரையீரலுடைய, அதாவது மனிதனுடைய நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா, காற்று. காற்று இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அதே மாதிரி அந்த காற்றுக்குடைய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காற்றுனா உயிர்வழி. உயிர்வழிங்கிறது வந்து ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா, காடுகள்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த காடுகள் தான் வந்து இந்த பூமியோட மொத்த நுரையீரலாகவே நம்ம எடுத்துக்கலாமா?
0: ஓகே சார். இப்போ காடுகள் நிறைய அழிஞ்சிட்டே வருது அப்படின்றது நமக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்போ அந்த காடுகள் இல்லை அப்படின்னா முதல்ல ஏற்படுற பாதிப்பாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க?
1: இப்போ காடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெப்பமயமாதல் குறையும். இப்போ இயற்கையான காடுகள் இருந்துட்டு இருக்குது. இந்த காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய வெப்பம் வந்து அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு உயிரினமும் அதை தாங்கக்கூடிய, வெப்பங்களுக்கு தாங்கக்கூடிய உயிரினமும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம மனிதர்களும் இவருடைய இந்த லிஸ்ட்ல வந்துடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தாங்கக்கூடிய வெப்பநிலைக்கு போகும்போது மனித இனமும் அழிந்து போயிடும். எல்லா இனமும் அழிந்து போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில் உள்ள அனைத்துமே அழிந்து போயிடும். உலகம் அழிந்து போயிடும்ங்கிறதா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். காடுகள் அழிந்தாலே முடிஞ்சு போச்சு.
0: சரி சார். இப்போ காடுகளுக்கும் நிலத்தடி நீருக்கும் இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 அடியில் தண்ணி கிடைச்சது, 30 அடியில் தண்ணி கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் எங்கேயோ அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. நிறைய பல நூற்றுக்கணக்கான அடிகள் ரொம்ப கீழே போன நிறைய ஊர்களும் இருக்குது. இப்போ காடுகளுக்கும் நிலத்தடி நீருக்குமான தொடர்பு?
1: கண்டிப்பாம்மா. இப்போ மரங்கள் வந்து அதோடைய பிரதான பணி என்ன அப்படின்னாக்கா, நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தடி நீரை வேர் மூலியமாக உறிஞ்சி அதை வந்து உங்களுக்கு வந்து நீராவியாக மேலே அனுப்புறதுனால, அதாவது அதோடய ஒளிச்சேர்க்கை நடக்கும் பொழுது நீராவி போக்கு அதிகமாக நடைபெறும். அந்த நீராவியானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மரம் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 100 லிட்டர்லேருந்து 150 லிட்டர் வரைக்கும் ஒரு முதிர்ந்த மரம் வந்து நீராவியை வெளியேற்றுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நீராவியை வந்து மேலே போகிறதுனாலையும், காடுகள் வந்து இதோடைய காற்றுகள் மூலியமாக அதை குளிர்விக்கிறதுனாலையும் மேகங்கள் உருவாகுது. இந்த மேகங்கள் உருவாகிறதுனால தான் அதிகமான நமக்கு மழைப்பொழிவு கிடைக்குது. இந்த மழைப்பொழிவு கிடைக்கிறதுனால தான் மரம் வளர்க்கணும், மழை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மழையானது திரும்ப பூமிக்கு வரும் பொழுது அதை, இப்போ மரங்கள்லாம் இல்லைன்னாக்கா வேர் பிடிப்பு அதிகமாக இருக்காது, திரும்ப நீரை வந்து பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து இதுக்கு தான் இருக்கு. இந்த நீர் சுழற்சியை சரியாக கொண்டு வரக்கூடிய ஒரே இது வந்து மரம் தான் உங்களுக்கு. இப்போ காடுகளில் பார்த்தீங்கனாக்கா நிறைய புற்கள்லாம் இருக்குதும். இந்த புற்கள்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இந்த நீரை வந்து அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கும். இந்த நீர் அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கனால தான் இந்த புல்லேருந்து வடிகிற அந்த நீர் தான் வந்து அருவியாக கொட்டும். சிறுக சிறுக இதோடைய நீரை வந்து இந்த அதிகமாக இந்த புற்கள் அதிகமாக இருக்கணும்னாக்கா அங்கே உள்ள மான்கள் வந்து நிறையா இருக்கணும். மான்கள் வந்து அந்த புற்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடியோட அது பிடிக்க சாப்பிடாது, மேலே தான் அப்படியே சாப்பிடும். இது சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னாக்கா அதிகமான புல்லினம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே அதிகமான மான்கள் இருந்துச்சுன்னா புலி எல்லாமே காலியாகிடும். அதுக்காக என்னாச்சுன்னா அதோட இனத்தை கட்டுப்படுத்துறதுக்காக புலியெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஏதோ ஒரு கர்நாடகத்தில் ஒரு புலி செத்து போச்சுனாக்கா மழை வராது அப்படின்னுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு புலியிலிருந்து மான் ஆரம்பித்து புல்லில் ஆரம்பித்து நீரில் ஆரம்பித்து மலையில் ஆரம்பிக்கும். இப்படிலாம் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு உயிரினமும் ஒரு மலை புலிவிலேருந்து ஒரு ஒரு இயற்கையான நிலங்களுக்கும் ஒரு

நேர்களே, மனிதன் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் பின்னால் இயற்கையின் பேரன்பு இருக்கிறது. நான் பார்க்கும் மரங்கள் வெறும் பசுமை.

0: சின்ன பூச்சி புழு எல்லாமே வந்து தொடர்புடையது தான் ஒரு மழை பொழிகிறதுக்கான காரணம். இந்த இயற்கை நிகழ்வு சரியாக இருந்தால் தான் மழை பொழிவு வரும், நீர் ஆதாரமும் இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ ஒரு காடு அப்படின்னு சொல்லும் போது அது உருவாக எத்தனை காலமாகும்? இப்போ கொஞ்சம் மரங்கள் சேர்ந்ததெல்லாம் இந்த காடு.
0: சரிம்மா,
1: காடு அப்படின்றது எத்தனை ஆண்டுகள், ஒரு காடு உருவாகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகலாம், என்ன மாதிரி மரங்கள் இருக்கும்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான காடுகள் வந்து உருவாகணும், இயற்கையாக உருவாகணும்னாக்க மலை சாதாரண நிலப்பகுதி இப்படிலாம் வளரணும்னாக்க 100-150 வருடம் ஆகும் இயற்கையாக வளரணும்னா. அதே மனித செயல்பாடுகளால் நம்ம ஒரு காடை உருவாக்கணும் அப்படின்னாக்க 15-20 வருஷத்துக்குள்ள ஒரு காடுகளை உருவாக்க முடியும். இது வந்து ஒரு ஜப்பானிய தாவரவியலர் ஒருத்தர் வந்து, அதாவது அகிரா மியாவாக்கின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மியாவாக்கின் குறுங்காடுகள் திட்டம் நிறையா இருக்குது. அவருடைய கான்செப்ட் படி 25-30 வருஷத்துக்குள்ளே ஒரு முதிர்ச்சியான காட்டை உருவாக்க முடியும். இந்த காடுகள் எப்படின்னாக்கா குறுங்காடுன்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குறுங்காடு நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அது மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிரீனிஷ் அந்த நகரங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இயற்கையான காடுகள் வந்து நம்மள்கிட்ட உருவாகி இருக்கிறது, ஆனால் நம்ம மனிதருடைய செயல்பாட்டினால இந்த காடுகளை உருவாக்கணும்னா நம்மளுடைய சந்ததியினருக்கு வந்து கொண்டு போகிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு வந்து நம்மளா உருவாக்குற ஒரு காடு அப்படின்றப்போ மனித பராமரிப்போட தேவை வந்து அதிகம்,
0: மனித பராமரிப்பு அதிகமான தேவை இருக்கு. அதோடைய அவசியமும் நம்ம புரிஞ்சுக்கணும், எதுக்காக மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் ரொம்ப தேவைப்படுது.
1: காடுகளோட வகைகள் பத்தி சொல்லுங்க சார்.
0: இப்போ காடுகளோட வகைகள் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமா நிறைய இருக்குது, அடர்ந்த காடுகள்லாம் இருக்குது. இந்த காடுகளில் நம்ம வந்து பெருசாக இப்போ இருக்கிற நேரத்துக்கு அதை சொல்ல முடியாது. எப்படின்னாக்கா வெசன் காட்ஸ் இருக்குது, வெசன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதுப்பு நில காடுகள் இருக்குது. சதுப்பு நில காடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் சதுப்பு நில காடில் சாதாரண மரங்களோட தற்போது கிடைத்த ஆய்வில் வந்து 5 மடங்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்குறதா ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த இப்பிக்கும் இந்த மேங்கரோடைய, அதாவது இந்த சதுப்பு நிலத்துடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் வனத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மேங்கரோ ஃபாரஸ்ட்களை எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் செயல் திட்டம் கொடுத்து எத்தனை ஹெக்டர் வந்து பரப்பளவு வந்து மரங்கள், அதாவது அலையாத்தி மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சிறப்பாகவும் செயல்பட்டு வந்துட்டுருக்கு.
1: ஓகே சார், இப்போ நம்ம பகுதியில் வந்து இந்த சதுப்பு நில காடுகள்லாம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து சுனாமி டைமில் ரொம்ப மிகப்பெரிய
0: சுனாமி டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த காடோட பேரே வந்து இயற்கையாகவே அலையாத்தின்னு சொல்லுவாங்க. அலையை வந்து ஆத்துறது, அதோடய சீற்றத்தை குறைக்கக்கூடியது. முத்துப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமினால் எந்தவித பாதிப்புமே இல்லாமல் அங்குள்ள மக்கள்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அது வந்து ஒரு இயற்கை அரங்குங்கிறத வந்து நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ
1: இப்போ அந்த காடுகள் வந்து இப்போ அதாவது அந்த காடுகள் வந்து சுற்றுலா தலமா போய் பார்க்குறப்ப பிச்சாவரம் ஆகட்டும், இந்த சைடா
0: முத்துப்பட்டியெல்லாம்
1: இருக்காங்கல்ல, இப்போ அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காடுகளோட அந்த இயற்கை சூழலை அப்படியே பாதுகாக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அங்கே நம்ம அந்த பிளாஸ்டிக் போடுறதுலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்க?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறையில் நிறையா கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். அது நாங்கள் கொண்டு வந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ அந்த பிளாஸ்டிக் பைகள்லாம் போடுறதுனால என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்க்காகன்னு ஒன்று இருக்குது அங்கே, அதாவது லிட்டில் கார்மன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் பையில் தலையை மாட்டிக்கிட்டு அந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் போய் நாங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குது. அதே மாதிரி நிறைய பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பையில் மாட்டி இறந்து போகிறது இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஒரு ஒரு ஃபஸ்ட்லேயே நான் சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு உயிரினமும் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான், அதுதான் இறைவனால் படைக்கப்பட்டது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் ஒவ்வொரு உயிரையும் கொள்வதற்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமாம், அதனால் வந்து அதை பாதுகாக்க வேண்டிய கடமை. அதனால் மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க பிளாஸ்டிக் பைகளோட தவிர்ப்பை கூடுமான வரைக்கும் நம்ம குறைக்கணும். இதை காடுகளுக்கு போகும்போது சுத்தமாக அதோட பயன்பாட்டை நம்ம குறைக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம அதை தூக்கி போடுறதோ இல்லாமல் அவ்வளோ அழகான காடு இந்த பிச்சாவரமாக இருக்கட்டும் முத்துப்பட்டையாக இருக்கட்டும், அங்கே வந்து போட்டிங் எல்லாம் நிறையா சுற்றுலாத்தலமாக இருந்துட்டுருக்குது. இப்போ அந்த இறைச்சல் இல்லாமல் ஈ போட்டெலாம் வந்துருக்குது நம்ம முத்துப்பட்டையில், அதுலேயும் வனத்துறை வந்து இந்த மாதிரியான நிறையா செயல்பாடுகள்னால எப்படி வந்து சுற்றுலா பயணிகளை கவரணுங்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வந்துருக்குறாங்க. அதுக்கு மக்கள்

0: ஒத்துழைச்சாங்கன்னா அந்த மாதிரி குப்பைகள்லாம் தூக்கி போடாமல் இருந்தாங்கன்னாக்கா இயற்கை இன்னும் அவங்களுக்கு வந்து ரசிக்கிறதுக்கு நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம்.
1: தமிழ்நாட்டில் முக்கியமான காடுகள்லாம் எங்கே இருக்குது சார்? இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி,
0: நீலகிரி மேடம்,
1: வேறு எங்கெல்லாம் சார் இருக்குது?
0: நீலகிரி மாவட்டத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த மாதிரி மலைப்பகுதிகள்லாம் இருக்குல்ல மேடம், மலைப்பகுதிகளில் காடுகள்லாம் நிறையா இருக்குது மேடம். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ சென்னையில் வந்து காடுகள் அதிகமாக இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. சென்னையை சுற்றி காடுகள் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஏக்கர் மன்னிக்கணும், 1000 ஏக்கருக்கு மேலே, ஹெக்டருக்கு மேலே இது இருக்குது, காடுகள் வந்து அங்கே இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து அதிகமான மாசு ஏற்பட்டாலும் அதை தாங்கிறதுக்கு கூடிய வல்லமை வந்து அந்த காடுகளுக்கு இருக்குது, கிரீனிஷாக இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை வந்து பார்க்குறது ஒரு க்ரீனாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து டெல்லியில் இருக்குது, அங்கே வந்து மரங்கள்லாம் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: ஓகே சார், ஒரு பாடல் கேட்கலாமா சார்?
0: கண்டிப்பாம்மா.
1: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, பிடித்த பாடலை சொல்லுங்கள்.
0: உருகுடைய பாட்டு சொல்லியிருந்தீங்களா?
1: ஓகே சார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பூமியின் நுரையீரல் சிறப்பு நிகழ்ச்சி. திருவாரூர் வனத்துறை வனசரகத்தை சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெற்று நம்மோட உரையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. சார், இப்ப வனத்துறையில நீங்க வந்து வனவர் அப்படின்னு நாங்க சொல்றோம், வனசரகத்தை சேர்ந்த வனவர்னு. முதல் முதல்ல உங்களுடைய அந்த பனி நாள் எப்படி இருந்தது? இந்த இது ரொம்ப விருப்பப்பட்டு போனீங்களா, அந்த காடு இயற்கை அதெல்லாம் சேர்ந்து? முதல் நாள் பனி
1: எனக்கு வந்து வெவ்வேறு துறைகளில் நான் பணி புரிஞ்சிட்டு இருந்தேன், அதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. என்னுடைய அப்பா வந்து வனத்துறையில் வந்து அடிப்படை பணியாளராக இருந்து அவர் மனவராக இருந்து பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் வந்து தினமும் வந்து அந்த காக்கிச்சட்டியில் வந்து வரும்பொழுது அதை பார்த்து எனக்கு ரொம்ப அதோடைய ஆர்வம். அவர் வந்து அதோடைய காக்கிச்சட்டியை ரொம்ப விரும்பி போட்டவர், அதனால அது சாமி ரூம் பக்கத்துலேயே மாட்டியிருக்கும். அப்போ அதை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போகும்பொழுது நாங்களே சின்ன பிள்ளையாக இருக்கும் சும்மா தொட்டு கும்பிட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கமாகி போச்சு. அதோடைய ஈர்ப்பு என்னமோ தெரியல, இயற்கையாகவே அந்த காக்கிச்சட்டின் மீது ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அதுவும் வனத்துறையில் பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத முதலாக இந்த காக்கிச்சட்டையோடு நான் நிற்கும் பொழுது அப்பா வந்து என்னை வந்து பார்த்துட்டு என்னை கட்டிப்பிடிச்சி அந்த கண்ணீர் விட்ட இது வந்து இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த கண்ணீர் விட்ட அந்த அதே செகண்டோடு நான் வந்து அலுவலகத்தில் முத முதலாக போய் பணியில் செய்கிறதுக்காக போனேன். அது இது வரைக்கும் என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சியானுங்கிறத விட அது ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக நான் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு
0: இருக்கேன். இந்த பணியில் உங்களுடைய சவாலான தருணம் அப்படின்னு எதை பார்க்குறீங்க?
1: சவாலானது அப்படின்னு பார்த்தோன்னா வனத்துறையில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. இப்போ இங்கே திருவாரூர் இந்த டெல்டா பகுதியில் வந்து அடர்ந்த காடுகள் கிடையாது. நான் வந்து வன பொறியியலில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வனப்பகுதியில ரோடு சாலை அமைக்கும் பணியில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6-6 மணி இருக்கும். என்னுடைய பேக்கை வந்து காட்டில் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்பொழுது ஒரு ஒரு 10-15 செந்நாய்கள் இருந்துச்சு. நான் பைக்கில் வந்துட்டு இருந்ததுனால அந்த செந்நாய்கிட்டேருந்து என்னால் தப்பிக்க முடிஞ்சுது. சாதாரணமாக இருந்ததுன்னா அந்த செந்நாய்கள் வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடும். அப்புறம் அப்படியே நான் போயிட்டு இருக்கும் பொழுது யானை நிறையா நின்றுருந்துச்சு. அந்த 6 மணி இருட்டில் அந்த யானையும் தெரியல.

0: அந்த இயற்கையை நம்முடைய நேசித்ததுடைய செயலை என்னன்னு தெரியல, அது நம்மளை எதுவுமே செய்யலை, இருந்தாலும் அதை அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அந்த பயத்தோட வந்தோம். இந்த மாதிரி காட்டில் போகிற எங்களுடைய வனத்துறை அனைத்து பணியாளர்களும் உயிரை பணையை வச்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பணியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனத்துறையில் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னாக்கா அவங்களுடைய இரவு பகல் பணியினால் அவங்களுடைய ரொம்ப பணிச்சுமையும் அதிகமாக இருந்திருக்குது. இருந்தாலும் இந்த வனத்துறையில் உள்ள நாங்கள் அனைத்து பணியாளர்களுமே சவாலை நினைக்கிறத விட இப்போ எங்களோட வந்து ஒரு வாட்சர் வந்து சொன்னார், நாங்கள் தேக்கு மரம் நிறையா நட்டுருந்தோம், அதை பார்க்கறதுக்கு போகும்பொழுது இதெல்லாம் நான் நட்ட மரங்கள் அப்படின்னாரு. அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் நட்ட மரத்தையோ கண்ணே போய் ஒரு பிளான்டேஷனை போய் நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா எங்கள் குழந்தைங்களை நாங்கள் பார்க்குற மாதிரி அது அப்படியே எங்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அதனால் இந்த வனத்துறையை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கர்வமே எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது சவாலுங்கிறத விட சவால்கள் இருக்குது, அந்த சவால்களை வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம்.
1: கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள் நட்ட மரத்தை போய் பார்க்கும்போது குழந்தைங்களை பார்க்குற மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம வீட்டில் இந்த தாத்தா பாட்டி அப்பாலாம் சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ வந்து இருக்கிற தலைமுறைகள் அது செய்கிறாங்களான்னு தெரில. இப்போ ஆனால் பிறந்த நாளுக்கு செய்கிறோம், ஒரு மரம் நடுறோம், திருமண நாளுக்கு நடுறோம் அப்படின்றது அது கொஞ்சம் மாறி வர்றது நல்ல விஷயம் இல்லையா?
0: வனங்களை வந்து பாதுகாக்கிறது, அதாவது வனத்துடைய ஆக்கிரமிப்பு, வனத்தை காடுகளை அழிப்பதனால வந்து விலங்குகளுக்காக தொந்தரவு செய்தல, இதுல இருந்து வந்து காடுகளை வந்து காப்பு காடுகளாக அறிவிச்சு காடுகளை வந்து வனத்துறையினர் காப்பாற்றி வருகின்றனர். இரவு பகல் ரோந்து பணி போயிட்டு அங்க ஏதாவது இடர்பாடுகள் மனித செயல்பாடுகள் எதுவும் இருக்குதா, சட்டவிரோதமாக இருக்குதாங்கிறத கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை உருவாக்குறாங்க. என்ன மாதிரி நான் சொன்ன இல்லையா, மனித செயல்பாடுகளை 10-15 வருடங்களில் நம்முடைய அந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்குது. அந்த இயக்கத்தினுடைய டார்கெட் என்ன அப்படின்னாக்கா 2030-31 வருஷத்துக்குள்ள 260 கோடி மரங்கள் நடணும். அதுக்கான டார்கெட்டில் வந்து தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாட்டில் இந்த திட்டங்கள் வந்து அரசுடைய இந்த இந்த முன்னெடுத்தல் வந்து இதை நாங்கள் செய்கிறோம், அதாவது மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வருங்கால சந்ததிகள் வந்து நல்ல முறையில் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பணி வந்து வனத்துறைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் இதுவும் எங்களுக்கு இருக்குது. அந்த பணியை வந்து நாங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்குறோம், நல்லா சிறப்பாகவும் போயிட்டுருக்குது.
1: ஓகே சார், இப்போ அந்த நீங்கள் வனத்துறையோடு சேர்ந்து இந்த புதுமக்களும் சேர்ந்து அந்த காடு வளர்த்தல் அப்படின்றது தான் அந்த சமூக காடு வளர்ப்பு அப்படின்றது சொல்கிறாங்கல்ல சார்,
0: எப்படி சார் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே அந்த GTM TPGP அப்படின்னு நிறையா திட்டங்கள் இருக்குது. இந்த TPGP CCR திட்டத்தின் மூலயமாக்க விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். என்ன மாதிரி மரக்கன்றுகள்னாங்க, அவங்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்கள் இயற்கையாகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பணப்பலன் கிடைக்கிற மாதிரி டிம்பர் ஸ்பீசிஸ் தேக்கு, மகாகனி, வேங்கை இந்த மாதிரியான மரங்கள்லாம் கொடுத்துட்ருக்குறோம்.
1: சார், இப்போ நீங்கள் தேக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் சார், வீட்டில் வந்து தேக்கு மரங்கள் சந்தன மரங்கள்லாம் ஒரு காலத்தில் வளர்க்கறது வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மாதிரி இப்போ வந்து வளர்க்கலாம், ஆனால் அது வந்து வெட்டும் பொழுது அரசாங்கத்திட்ட நம்ம அனுமதி பெறணும்னு ஒரு நிலை வந்திருக்குல்ல சார்?
0: ஆமாம், இப்போ வந்து தேக்கு மரங்கள் வந்து வெட்டுறதுக்கு வந்து நம்ம அரசுகிட்ட வந்து அனுமதி வாங்கணுமா? தேக்கு மரங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளர்க்கலாம், நீங்கள் வீட்டில் உங்களுடைய சொந்த நிலத்தில் இருக்கிற மரங்களை வந்து வெட்டுவதற்கு முன்னாடி அரசுகிட்ட வந்து பட்டா சிட்டா நகல் அதனுடைய தொடர்புடைய ஆவணங்களை வந்து வனத்துறை அலுவலகத்தில் வழங்கி அது வெட்டுவதற்கான அனுமதி வாங்கணும். வெட்டினதுக்கு அப்புறம் அது வனத்துறை அதிகாரிகள் வந்து அதனுடைய அளவு ஸ்டாண்டிங் நிற்கும்போது ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதோடைய அளவுலாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு அனுமதி என்ன கொடுப்போம், அது வெட்டுவதற்கான அனுமதியை கொடுப்போம். அது வெட்டு முடித்ததுக்கு அப்புறம் வந்து அது டிரான்சிட் பெர்மிட்னு ஒன்று கொடுப்போம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான டிரான்சிட் பெர்மிட் கொடுப்போம். இது இப்போ அந்த ஆன்லைன்லேயே வந்துருச்சு, உடனடியாக இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தேவை என்னைக்கு வேணுமோ அந்த செகண்டில் உடனடியாக வனத்துறை வந்து அவங்களுக்கு இந்த பெர்மிட்டை கொடுக்கறது. அது வந்து மிக எளிமையான விஷயம்தான், அது வனத்துறை அதை வந்து ரொம்ப எளிமையாக்கியிருக்கு, அதனால் அதை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் அவங்க சட்டவிரோதமாக அவங்க வந்து வெட்டி எடுத்துட்டு போனாங்க, அதாவது அனுமதி இல்லாமல் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பெனால்டிஸ் அந்த மாதிரி நிறையா அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அந்த சட்டத்துப்படி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த அனுமதி வாங்குறது சரி.
1: ஓகே சார், இதே தான் சந்தன மரத்துக்கும். ஆமாம் ஆமாம்
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம

0: அடிக்கடி வந்து காட்டு தீ அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கிறோம். அதாவது காற்று அதிகமான இருக்கிற மாதங்கள்ல வந்து காட்டு தீ ஏற்படுது. அமேசான்ல அதிகமா கேள்விப்படுறோம் காட்டு தீ ஏற்படுதுன்னு. இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரி காட்டு தீ ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கா? காட்டு தீ ஏற்பட்டா வனத்துறை எப்படி செயல்படுது?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் கண்ட்ரோல்ஸ் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னாக்கா உடனடியாக மக்கள் வந்து அவங்க அருகில் உள்ள காடுகளில் வந்து தீ பிடிச்சதுனாக்கா உடனடியாக தொடர்பு கொள்கிற மாதிரி அமைப்பு இப்போ வச்சுருக்குறோம். தீ கட்டுப்பாடுக்கு வந்து நாங்கள் வந்து ரோந்து பணிகள்லாம் போயிட்டுருப்போமா. இந்த தீ எதனால் ஏற்படுது அப்படின்னாக்கா சில மனித செயல்பாடுகளும் ஏற்படுது. இந்த புகைப்பிடித்தல் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த தீயில அந்த காஞ்சி போன பொருட்களில் போடும் பொழுது அது வெகுவா தீ காட்டு தீங்கிறது வேகமாக பரவும். அதுக்கான தீ தடுப்புக்கான நிறைய முறைகள், அதாவது அவசரம் கருதி தடுக்கக்கூடிய சில முறைகள் இருக்குது. அது என்ன ஆகுதுனாக்கா மக்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னாக்கா நம்மளால கையால ஒடிச்சு எடுக்கிற செடி கொடிகள் என்னென்னலாம் இருக்கோ அதை எடுத்து அது மேலே செடி கொடியை வச்சுதான் தட்டும் பொழுது ஈஸியாக குறைக்கலாம். ஒருவேளை அந்த தீ பரவுதுனாக்கா கீழே அந்த நிறைய அந்த சருகுகளோட இருக்கும்போது பரவிட்டு இருக்கும்பொழுது அந்த சருகுகளோட கேப்பை வந்து ஏற்படுத்தும் பொழுது அடுத்து தீ பரவாமல் இருக்கும். இது வந்து ஒரு விதத்தில் ஒரு ஆபத்தான செயலும் கூட. அந்த தீயில வந்து அவசரப்பட்டு அதை செஞ்சிட முடியாது. எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் அதோடைய அனுபவங்கள் தெரிஞ்சதுனால காட்டு தீயில வந்து அணைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வேண்டுகோள் என்னன்னாக்கா இப்போ அருகில் காடுகள்லாம் இருக்கும் பொழுது இந்த புகைப்பிடிச்சிட்டு அந்த இதை போடுறது ஏதாவது அந்த குப்பைகளை கொளுத்தி விடுறது அந்த மாதிரியான செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது.
0: ஓகே சார், இப்போ உங்களுடைய நம்முடைய வனத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களாம் என்னென்ன பயன்படுத்துறீங்க?
1: நவீன தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்களுக்கு ஒரு காலத்தில் ரோந்து பணிகள்லாம் போகும்பொழுது எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம் போகணுங்கிறது தெரியாது. அதனால் எங்களுக்கு ஜிபிஎஸ் கருவிகள் வந்து கொடுத்து பயன்பாடு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ட்ரோன் மூலியமாக எங்கெங்க ரோந்து பணிகளை ஈஸியாக எளிமைப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடர்ந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி போச்சிங் ஷெட்டுலாம் கொடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இரவில் தங்கி அவங்க ரோந்து பண்ணி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபைக் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இபைக் வந்து காடுகளில் வந்து அந்த கார்பன் உமிழ்வு இல்லாமல் இபைக் நிறையா கொடுத்துருக்குறாங்க. எல்லா வசதிகளும் தொடர்ந்து வந்து வனத்துறை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வாய்ப்புகள் நிறையா எங்களுக்கும் இருக்குது.
0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரியஸ் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதோ நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடியோஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரத்தார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் செட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் காடுகள், காடுகளுடைய வகைகள், காடுகளுக்கு வனத்துறையில் சார்பாக என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் எந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள் மட்டும் இல்லை இல்லையா, வனவிலங்குகள் பறவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதிகமாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, வனவிலங்குகள்லாம் ஊருக்கு வருது, ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன் சார் இந்த மாதிரி?
1: இது வர்றதுக்கு காரணமாக மனிதர்கள் தாம்மா. நிலத்தினுடைய ஆக்கிரமிப்பு, காடுகளை வெட்டுறது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் வெப்பம் அதிகரிக்குது. அதனால் அதனுடைய காடுகள்லேருந்து அதோடைய இருப்பிடத்தை விட்டு வெளில வரக்கூடிய சூழல் ஏற்படுது. இது அனைத்துமே மனிதனுடைய முழுக்க முழுக்க மனிதனுடைய செயல்பாடு தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து காடுகளை வந்து அழிக்கிறது, அதாவது ஒட்டி உள்ள கிராமங்கள்லாம் இருக்காங்க, அந்த காடுகளை தேவை அறிஞ்சு சில பேர் இருக்காங்க. ஆனால் அது காடுகளை அழித்து விவசாய நிலமாக மாற்றி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ மனிதனுடைய பேராசையின் காரணமாக என்ன ஆகுதுனாக்கா, அந்த அதை சுற்றி உள்ள பகுதிகளில் மக்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. இது வனத்துறையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வனப்பரப்பு இருக்குது, அந்த வனப்பரப்பு வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நகரப்புறங்களில் வந்து அதிகமான வெப்பமாகுது. இந்த வெப்பத்தை இது முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஒரு தவறுதான செயல்பாடுகள் மட்டும்தான் இருக்குது. நம்முடைய ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாமே இயற்கையின் சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஏஐ டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஏஐ டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கனாக்கா, ஒரு ஏஐ டெக்னாலஜியில் நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும் பொழுது பல லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகுது. என்ன காரணம்னா, அதை நிறையா அதை சர்ச் பண்ணும்போது ஒரு மனிதனுடைய மூளைக்கு இணையாக செயல்படணும் அது. இப்போ இதுக்கு நிறையா அதோடைய எஃபோர்ட் இருக்கிறதுனால அந்த ஏஐ எங்கே வச்சுருக்காங்களோ, அந்த கண்ட்ரோல் எதை வச்சுருக்காங்களோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்பம் அதிகமாக இருந்தனால அதை தணிக்கிறதுக்கு அவ்வளோ தண்ணீர் தேவைப்படுது. இப்போ அந்த தண்ணீர் அதிகமாக ஏற்படுறதற்கான சாதாரண விஷயமாக நம்ம சாதாரணமாக மொபைல் எடுத்துகிட்டு சர்ச் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம இதன் பின்னாடி என்ன விளைவுகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம புத்தகங்களை விட ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த புத்தகங்களை தேடுற பழக்கம்லாம் நமக்கு விடணும். நம்மளுடைய ஒழுக்கமின்மையின் காரணமாக தான் ஒரு ஒரு செயல்பாடுகளும் இன்றைக்கி என்னடாது காட்டிலேருந்து ஒரு வனவிலங்கு வருதுன்னா இவ்வளோ காரணங்கள் இருக்கானு யோசிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய வசதிகளும் நம்மளுடைய ஆடம்பரமும் வனவிலங்குகளை வந்து பாதிக்குது. அந்த வனவிலங்குகளை பாதிக்கிறது வந்து அதுக்கு மட்டும் இல்லை, திரும்பி நம்மளுக்கான பாதிப்பு தானுங்கிறத மக்கள் உணரணும்.
0: கண்டிப்பாக சார். இந்த காலநிலை மாற்றங்கள் அப்படின்றது வந்து காடுகளில் அதோடைய தாக்கம் எப்படி இருக்குது சார்?
1: இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காலநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் மூலமாக தான் மாறுது. புவியாக வெப்பமடையுது அப்படின்னாக்கா கார்பனுடைய யூசேஜ் அதிகமாக இருக்குது, அந்த பெட்ரோல் அதிகமாக யூசேஜ் இருக்குது. காடுகளை நம்ம வளர்க்குறது இல்லை. ஸோ இப்போ இதை ஈடு கட்டுறதுக்கு நம்ம மரங்களை நிறையா வளர்க்கணும். அந்த மரங்களை வளர்க்குறதுக்கான இதை முன்னெடுத்தல் நம்ம எதுவும் செய்யலை. இப்போ இந்த வெப்பமயத்தல் காரணமாக என்னென்னா, இந்த காலநிலை மாற்றம் என்னென்னா, சரியான பருவமழை இல்லாமல் போகிறதும், சரியான நேரத்தில் வெயில் காலங்கள் இல்லாமல் போகிறதும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, காடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே அழிய தொடங்குது. இப்போ அது இயற்கை அழிய தொடங்கினுச்சுனாக்க வனவிலங்கள் வெளியாயிடுது, மரங்கள் போயிடுது. மரங்கள் போனாக்கா முன்னாடி நான் சொன்னதுதான், நம்ம எந்த உயிருமே கிடையாதுன்னு சொல்லிடுறோம். ஆமாம்.
0: ஓகே சார், ஒரு பாடல் கேட்கலாம் சார்?
1: கண்டிப்பாக.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை 9:55 இன்சொல்லமுது நிகழ்ச்சியை வழங்குவ நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: கலை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: பண்பலையின் நேயர்களுக்கு தலம் தனது உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: பண்பலை நூறுபள்ளி மூன்றில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பூமியின் நுரையீரல். திருவாரூர் வனத்துறை வனசரகத்தை சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெற்று நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். சார், நம்ம இப்ப பாடலுக்கு முன்னாடி பேசணும், வனத்துறையோட முக்கிய பணி காலமாற்றத்தினால என்ன மாதிரி காடுகள் அழிவை சந்திக்குது, இது எல்லாமே நம்ம வந்து சொல்லிடணும் இல்லையா சார். இப்ப வந்து ஒரு மரம் வந்து நடுறோம், அதாவது ஒரு மரம் வந்து வெட்டுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, நியாயமான விஷயத்துக்காக அந்த மரத்தை வெட்டப்படுது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மரம் வெட்டப்பட்டால் நம்ம அதற்கு ஈடாக என்ன செய்யணும்?
6: இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு சில பணிகளை வந்து தொடங்குறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்லை மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஒரு கம்யூனிட்டி லெண்டில் இது பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி மரம்லாம் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ பசுமை தீர்ப்பம் வந்து ஒரு வழிகாட்டுதல் படி நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, மாவட்டம் தோறும் ஒரு பசுமை குழு ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து கலெக்டர் தான் வந்து சேர்மன், டிஎஃப்ஓ வந்து செயலாளராக இருப்பார், மற்ற டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்க 9 டிபார்ட்மெண்ட்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் உறுப்பினர்லாம் இருக்காங்க. இந்த குழுவோட முக்கிய பணி என்னன்னாக்கா, அந்த மரம் எடுக்க வேண்டியதுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மரம் எடுத்த அப்படி மரத்தை நம்ம எடுக்கிறதுனால என்ன மாதிரியான இதை வந்து நம்ம வந்து எப்படி அந்த அந்த அந்த கமிட்டி வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க, இந்த மரம் எடுக்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து செயல்படுத்தலாம், சரி அப்போ எடுக்கிறதுக்கான அவசியம் ஏற்பட்டுருச்சு, இப்போ அதுக்கு ஈடாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒரு மரத்திற்கு 10 மரம் வீதம், ஒரு மரம் எடுத்துட்டோம்னா அதுக்கு நிகராக 10 மரத்தை வந்து அந்த எடுக்கிறது யார் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த நட்டு பராமரிக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல நடமிடலைனாக்கா வேற ஏதாவது இடத்துல வனத்துறை மூலியமாகவும் அவங்க நட்டுக்கலாம். அந்த வனத்துறையும் அதுக்கு தேவையான நர்சரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதே போன்றே அரசு மட்டும் இல்லாமல் மக்களும் அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி மரம் வெட்டக்கூடிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்களும் அது ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு ஒரு மரம் எடுத்தால் 10 மரம் நட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட அந்த மரத்தை நட்டோம்னா நம்மளுடைய இழப்பீடை வந்து ஈடுகட்ட முடியும். ஆமாம் மேடம்.
4: ஓகே சார், இப்போ வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து காடுகளுடைய முக்கியத்துவம், மரம் வளர்ப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். வனத்துறை வந்து காடுகளை பற்றி பள்ளி குழந்தைகளுக்கு இல்லை பள்ளிக்கூடத்தோட சேர்ந்து ஏதாவது விஷயங்கள் செய்யுதா சார்?
6: கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம்மா. இப்போ வந்து இந்த வனவிலங்கு வரவிழா, காடுகள் தினம், சுற்றுச்சூழல் தினம், இந்த மேங்கரோடை இந்த மாதிரிலாம் வரும்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ன மாதிரி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இது மாதிரிலாம் நடத்துகிறோம். இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால மாணவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஆர்வமாக போய் அது என்ன விஷயம்னு அதை தேடுறாங்க. தேடும் பொழுது ஓ மரங்களாலேயோ வனவிலங்குகளாலேயோ நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குதான்னு சொல்லிட்டு

0: அவங்க தான் வந்து நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர்கள். அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக அவங்க மனநிலை ஏற்றுக்க முடியும். நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி எளிமையாக சொல்கிறது நினச்சிட்டு நம்ம இருப்போம். ஆக்சுவலி நம்மளுக்கு தான் எளிமையாக தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் கூட ஈஸியாக அவங்களுக்கு வந்து கற்பூரம் பற்றிக்கிற மாதிரி பற்றிக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்கிறது இது பண்ணோம். அதே மாதிரி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு இந்த சுற்றுப்புற சூழலையும் இதோடைய நம்மளுடைய எதிர்கால சந்தையை காப்பாற்றுறதுக்கு மாணவர்களிடம் என்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னாக்கா, மரங்களின் பயன்பாடுகள், வனவிலங்குகளுடைய பாதுகாக்கக்கூடிய அவசியம், காடுகளுடைய அவசியம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லித்தடணும். இல்லை நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சரு, மேக்ஸ் டீச்சரு, இப்படி அப்படிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. இது வந்து இது ஒரு அடிப்படையான நம்ம குணமாக நினச்சிக்கணும். அந்த மாதிரி அவங்க எல்லா ஆசிரியர்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு சொன்னாங்கன்னா, ஏன்னா வனத்துறையிலும் நாங்கள் வந்து இந்த மாதிரியான காலகட்டங்களை பயன்படுத்தி பண்ணுறோம். இப்போ நிறைய கிரீன் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு வந்து நிறையா அது சம்மந்தமாக கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள் நிறையா செயல்படுத்துகிறோம். அப்படி பண்ணுறதுனால அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக வனத்துறை மூலம் நிறையா நோட்ஸ் புக்கு, பரிசு பொருட்கள், பேர்ட்ஸுடைய கைடு அந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறோம். ஆர்வமாக அதில் கலந்துக்கிறாங்க, மாணவர்களும் அதில் இருக்காங்க. அதனால் வனத்துறையும் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்கள்ட்ட வந்து இதை சேர்க்குற இது விஷயத்தில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். வனத்துறையும் நல்ல செயல்பாடுகளில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்.
1: ஓகே சார், ஒரு வனவர் அப்படின்னு சொல்லும்போது வனவராக உங்களை பொறுத்தவரையும் காடுகளுடைய எதிரி அப்படின்னு யாரை சொல்லுவீங்க, காடுகளுடைய நண்பன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க?
0: இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காடுகளுடைய நண்பன்கிறத விட காடுகளின் சேவகனாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். வனத்துறையை பொறுத்த வரைக்கும் காடுகள் சேவனா அது சேவகனுங்கிறது என்னன்னாக்கா இறைவனுக்கு செய்கிற தொண்டு மாதிரி அது, அந்த மாதிரி சேவகனாக நினைக்கிறோம் நாங்கள். காடுகளை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு துறையும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொருத்துக்கு பணி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு எதிர்கால சந்ததிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையையும் அவங்க வாழ்கிறதுக்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அரிதான பணி நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னுங்கிற ஒரு கர்வமும் ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியும் வந்து இந்த துறையில் இருக்குது. அதே மாதிரி இதோடைய எதிரிகள் அப்படிங்கிறது வந்து யாருமே கிடையாது. அதாவது இயற்கைக்கு எதிரிகளும் நண்பர்களும் கிடையாது. இயற்கைக்கு எதிரிகளாகவும் நண்பர்களாகவும் எப்படி ஆக முடியும் அப்படின்னாக்கா, இயற்கையை நேசித்தாலே போதும். எல்லாருமே வந்து இயற்கையோட குழந்தைகள் தான். தாய்க்கு வந்து எந்த பிள்ளையும் எதிரிகளும் நண்பர்களும் கிடையாது. நம்முடைய முன்னோர்களுக்கும் இயற்கைக்கும் செய்கிற விஷயம்தான் நம்மளுடைய எதிர்காலத்தை நல்ல முறையாக வச்சுக்க முடியும்.
1: ஓகே சார், இப்போ ஒரு வனத்துறை அதிகாரியாக இருந்து உங்களுடைய பணியில் உங்களை மிகவும் நெகிழ வைத்த தருணம், அதாவது இந்த மரத்தை வந்து அழிவுலேருந்து நான் பாதுகாத்தேன், இந்த வனவிலங்கை பாதுகாத்தேன், இல்லை வேறு மாதிரி உங்களுடைய மனதை நெகிழ வைத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்துங்கம்மா முத்துப்பேட்டையில் வந்து இரவு பகல் ரவுந்து பணி நாங்கள் போயிட்டுருப்போம். போகும்போது எங்களோட சப்பார்டினேட்டர் எல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூனாரை வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ஒரு 5-6 பூனாரைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட கார்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பூனாரை நின்றுட்டு இருக்குது சார், வாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் பக்கத்தில் போகிறோம். அது நகரவே இல்லை. போக போக போக பார்க்குறோம், அது வந்து அந்த பறவை பிடிச்சிருக்கிறதுக்கான கண்ணிகள் வச்சுருந்துருக்காங்க. இது தூரமாக அதை போய் நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை காலில் எடுத்து விடுறோம். எடுத்து விடும்போது அந்த பறவைகள் உடனடியாக பறக்கலை. 5 நிமிஷம் இங்கே கூடவே சாதாரண ஆள் மாதிரி பக்கத்துலேயே நிற்கிது. நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எங்களை பார்த்துட்டு பறக்கும் பொழுது எங்களை எந்த அளவு அது நேசிச்சிருக்குங்கிற மாதிரி, என்னை காப்பாற்றிட்டடா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அந்த நன்றி தெரிவிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அப்பாடா நல்ல சிறப்பான பணி இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி எல்லாருக்கும் இருந்துச்சு. அது பறக்கும் பொழுது பறக்க விட்டுட்டோம்டா, இத்தனை உயிரை காப்பாற்றிட்டோம்டா, இதுக்கான வாய்ப்பு இந்த வனத்துறையில் தானே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து அதை பேசிக்கிட்டோம். அந்த பறவைகளும் பறந்து போச்சு, காப்பாற்றிட்டோம். அது நல்லா இருந்துச்சு.
1: கண்டிப்பாக சார், இப்போ வனத்துறையில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எந்த மாதிரி அவங்க அந்த பணியில் சேரலாம்?
0: இப்போ வனத்துறையில் வந்து பார்த்திங்கனாக்கா யங்ஸ்டர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. TNPC வந்து Group 2 வனவர் பணியிடம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. Group 4 ஃபாரஸ்ட் கார்டு, அதாவது வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பணியிடங்கள்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. இதுக்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. 163 சென்டிமீட்டர் உயரம் வந்து இருக்கணும். மார்பு சுற்றில் வந்து இயல்பை விட 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கடக்கணும். இந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடலாம் இருக்குது. இதில் உள்ள பணினா காக்கிச்சட்டை, அதாவது இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிற பணி இருக்குது. அது இல்லாமல் வனச்சரக அலுவலர் பணியிடமும் நேரடிய நியமனமாக TNPC Group 6 மூலியமாக எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா

0: ஆக வனவியல் படித்தவங்க மேட்டுப்பாளையம் கல்லூரியில் வனவியல் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைச்சதுனாக்க வனவியல் படிக்கலாம். வனவியல் படிக்கும்போது இந்த மாதிரி பார்க்கலாம். குரூப் ஒன் பார்த்துட்டிங்களா, ஏசிஎஃப் அப்படிங்கிற போஸ்ட்லாம் எடுத்துகிட்டாங்க, உதவி வன பாதுகாவலர் பணியிடம்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஃப்எஸ் ஆல் இண்டியா சர்வீஸில் வந்தது. அவங்களாம் வந்து இப்போ வந்து படிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. மாணவர்கள் கல்லூரியிலேருந்து முடிச்சுட்டு என்ன செய்வதுன்னு இல்லாமல் வனத்துறையில் பணி செய்யணுன்னுக்கு இப்போலேருந்தே தயார்படுத்திகிட்டே வந்தோம்னாக்கா வனத்துறையில் நல்ல பணியிடம் கண்டிப்பாக கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்போ வீட்டில் மரம் வளர்க்குறோம் இல்லையா, சின்ன இடமாக இருந்தாலும் மாடித்தோட்டம் போடுறாங்க, மரம் பக்கத்தில் வளர்க்குறாங்க. இப்போ வந்து வீட்டில் எந்தெந்த மரங்களை வளர்க்கலாம், என்ன இப்போ நான் கேட்குறப்ப எம்டி லேண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த காட்டு கருவேல மரங்கள் நிறைய இருக்குது, அது வந்து நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பனை மரம் வந்து இருக்கும் பொழுது அது வந்து நீரை வந்து உறிஞ்சி அடுத்த சில இதுக்கும் மாதங்களுக்கோ வருடங்களுக்கோ அது தேக்கி வைக்கிது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக இப்போ வீட்டில் என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம்?
0: நம்ம வீட்டில் வந்துமா இப்போ இயற்கையை ரொம்ப சாதாரணமாக யோசனை பண்ணி பார்த்தோன்னா வேப்ப மரம், புங்க மரம், மகிழ மரம், சொர்க்கம் அந்த மாதிரியே நிறைய ட்ரீலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறது சொர்க்கம் ட்ரீ. ஆமாம், இது இருக்குது. இதெல்லாம் தானி மரம், இதெல்லாம் பெரிய பெரிய மரமாக வளரக்கூடியது. இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கும் போது நீர் மருது அந்த மாதிரிலாம், இது பார்க்கறதுக்கு அழகாகவும் நிழலாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பெரிய லேண்ட் இருக்குது, ஒரு பெரிய பார்க் மாதிரி ஒரு பகுதி இருக்குன்னா அங்கே வந்து அந்த ஆலமரம், அரச மரம் இந்த மாதிரி மரங்கள் இருந்திருக்கும். எங்களுடைய அதிகாரி ஒருத்தர் சொன்னார், ஆலமரத்தை நட்டு வைங்க 300 மீட்டர் வரைக்கும் அது கவர் ஆகும், நிறையா பறவைகள்லாம் வரும். ஒரு மரம் வந்து அதோட அந்த ஒரு மரத்தோட முடிஞ்சிடாது, பல உயிர்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் மரங்கள் இயற்கையாக நம்ம வந்து வேப்ப மரம், புங்க மரம் இதெல்லாம் நம்ம வைக்கலாம்.
1: இது வேர்கள் அதிகம் போகுமா? ஏன்னா வேர் சின்ன சின்ன அடுத்தடுத்து வீடு இருந்துகிட்டே இருக்குது. வேர்
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ நெருக்கமான வீடுகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வேப்ப மரம் அதிகமாக வேர் ஓடுது, அதனால் புங்க மரம் வந்து வைக்கலாம்.
1: ஓகே சார்,

பார்த்தீங்கன்னாம்மா, ஒரு ஒரு ஒரு மனிதனுக்கு சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 260 கிலோ ஆக்சிஜன் தேவைப்படுது. ஒரு மரம் வந்து, ஒரு முதிர்ச்சியான மரம் வந்து 100 to 118 கிலோகிராம் ஒரு வருஷத்துக்கு தருது. அப்போ ஒரு மனுஷனுக்கு எடுத்துட்டோம்னா சராசரியாக 2 மரம் தேவைப்படுது. இப்போ ஒரு ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு மரம் நட்டால் போதும்னு சொல்கிறோம். இப்போ அதுவே இப்போ போதுமானதாக இல்லை. மரங்கள் வந்து இப்போ வனத்துறை நம்ம என்ன செயல்பாடுகள் செஞ்சாலும் பொதுமக்களுடைய அந்த விழிப்புணர்வு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் மரங்களை வந்து நட்டு வளர்க்கணும். சில இடங்களில் மரங்கள் நட முடியாத சூழல் ஏற்படும். அப்புறம் மரங்கள் இல்லாத இடத்துல மரங்களை நீங்கள் வைக்கலாம். சாதாரணமாக ஒரு ஒரு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு விதைகள் இருக்குன்னா ரோட்டில் தூக்கி போட வேண்டியதில்லை, ஓரமாக போட்டாலே போதும். அந்த மாதிரியான ஒரு முன்னெடுத்தல் கூட இருந்தால் கூட போதும். அப்படியே தூக்கி போட்டு போனால் கூட போதும், அந்த மரங்கள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம மரங்களுடைய பயன்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து ஆற்று தண்ணியை வந்து இஷ்டத்துக்கு

0: பூமியின் நுரையீரல் நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் சார். இப்போ பொதுமக்களுக்கான விழிப்புணர்வா ஒரு காடு இல்லை நம்ம இருக்கிற இடத்துக்கு மரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: இப்போ வந்து

0: சொல்கிறோம். இப்போ அதுவே இப்போ போதுமானதாக இல்லை. மரங்கள் வந்து இப்போ வனத்துறை நம்ம என்ன செயல்பாடுகள் செஞ்சாலும் பொதுமக்களுடைய அந்த விழிப்புணர்வு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் மரங்களை வந்து நட்டு வளர்க்கணும். சில இடங்களில் மரங்கள் நட முடியாத சூழல் ஏற்படும். அப்புறம் மரங்கள் இல்லாத இடத்துல மரங்களை நீங்கள் வைக்கலாம். சாதாரணமாக ஒரு ஒரு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு விதைகள் இருக்குன்னா ரோட்டில் தூக்கி போட வேண்டியதில்லை, ஓரமாக போட்டாலே போதும். அந்த மாதிரியான ஒரு முன்னெடுத்தல் கூட இருந்தால் கூட போதும், அப்படியே தூக்கி போட்டு போனால் கூட போதும், அந்த மரங்கள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் மரங்களுடைய பயன்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து ஆற்று தண்ணியை வந்து இஷ்டத்துக்கு எடுத்து குடித்தாங்க, எங்கே வேணாலும் தண்ணி இருக்கும். அப்புறம் இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா தண்ணியுடைய தேவைகளை வாட்டர் செட் மேனேஜ்மெண்ட்லாம் சரியே இல்லாதோட காரணத்தினால தான். இந்த மரங்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா குழந்தைகள் வருங்காலத்தில் வந்து நம்ம சந்ததிகள் பின்னாடி சிலிண்டர் மாட்டிக்கிட்டு ஆக்சிஜனுடைய தேவைக்காக இருந்துகிட்டு இருக்கணுமா அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு நேரடியாக நம்ம கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளும் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு மிகவும் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. நம்மளுடைய குழந்தைகளும் நம்ம பேர பிள்ளைகளும் இதே மாதிரி காற்று எவ்வளோ வாங்கணும், காற்று எவ்வளோ தேவைங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்கு இந்த மரங்களை இப்போவே நாமெல்லாம் நட்டு வச்சு அவருடைய வாழ்க்கைக்கு வந்து நல்ல வழிகாட்டுதல வந்து எல்லோரும் இருக்கணும். இதை ஒரு உறுதிமொழியாகவே எல்லாமே எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. வனத்துறை வந்து நல்ல முறையில் வந்து எல்லாருக்காகவும் இலவசமான மரக்கன்றுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் மரங்கள்லாம் நட்டுட்ருக்குறாங்க, வனவிலங்குகளை பாதுகாத்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு ஆள் மட்டும் இருந்தால் போதாது, மக்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது எங்களுக்கு ரொம்ப அவசியம். வனவிலங்குடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிங்க, நெகிழியோட பயன்பாட்டை ரொம்ப வெகுவாக குறைங்க. இந்த வனவிலங்குகளுக்கு எந்த விதத்துலேயும் இந்த நீங்கள் உணவு வழங்குறத வந்து தயவுசெய்து தவிர்த்துருங்க. குரங்கு இந்த மாதிரிலாம் நிறைய ஊர்களில் இப்போ வர்றதுக்கு காரணம் என்னென்னாக்கா அதுக்கு நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை உணவு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த உணவு தேடி காட்டிலேருந்து ஊர் பக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.
1: நன்றி சார். பூமியின் நுரையீரலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு. மரங்களை வளர்ப்போம், காடுகளை காப்போம், பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசாக வழங்குவோம். நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பூமியின் நுரையீரல். திருவாரூர் வனத்துறை வனசரகத்தைச் சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை.
2: மனநிலையில் சமநிலையில் இருப்பவர்கள்தான் மட்டுமே என்றும் உயர்நிலையை அடைய இயலும் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5:01.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் ஹமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் ஹமீத் அவர்கள்.
2: சகோதரி, சிட்டுக்குருவிகளுடைய வாழ்க்கையில் வெட்டு இல்ல குத்து இல்லைன்னு சொல்லி ஒரு கவிஞன் சொல்லுவான். குருவிகள் சிறகடித்து பறந்து அழகாக மரங்களிலே அமர்ந்து இருக்கிற காட்சியை பார்க்கும்போது நம்ம மனசெல்லாம் துள்ளும். ஒரு காலத்துல பறவைகள் நிறைய கூட்டம் கூட்டமாக மரங்கள்ல இருக்கும், கிளிகள் இருக்கும், இவையெல்லாம் நமக்கு மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த சிட்டுக்குருவிகள் பறக்கின்ற அந்த அழக என்னுடைய பழைய பாடல் என்ன இனிமையா கொடுக்குது பாத்தீங்கன்னா,

அண்ணே, நீங்க வந்து ஒரு திருமணமாகாத பெண், அவளுக்கு என்னென்ன கட்டுப்பாடு மிக்க உலகம் பிடிக்காது. அவ சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து போகணும்னு ஆசைப்படுவா. ஆனா எங்களுடைய பாடல்கள்ல அந்த காதலன் வந்து இந்த பெண்ணை நீங்க சிட்டுக்குருவின்னு வர்ணிச்சிங்க, அவன் மணி குயிலேன்னு வர்ணிக்கிறான். மணியேங்கிறான், கொடியேங்கிறான், கொடி மலரேங்கிறான். அப்படி அழகா அந்த பெண்ணினுடைய ஒவ்வொரு இயல்பையும் வர்ணிக்கின்ற பொழுது அது கேட்கறதுக்கு அத்தனை இனிமையா இருக்கு தெரியுமா.

சகோதரி, மனிதர்கள் தாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தினால ஊர் கூடி ஒரு பேர் வச்சிரும். கிராமத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்துல ஒரு குழந்தை மாட்டிக்குது. அப்போ அந்த குழந்தைய போய் இவன் யாருமே காப்பாற்ற துணியாத போது தன் உயிரை பணையம் வைத்து அந்த பிள்ளைய காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஊரே கூடி யாரை கெட்டவன் என்று இவ்வளவு நாள் கருதி கொண்டிருந்ததோ அவனை பாராட்டி மகிழ்கிறது, அவனுக்கு வேண்டியதை செய்கிறது. அப்போது எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆடி பாடுகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, மாம்பழ

சாகுலனே, ஒரு மனிதனுக்கு கவலை வந்தா அதை தனியா அனுபவிக்கணும், சந்தோஷம் வந்தா அதை பலரோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுதான் இயல்பு. அதே வந்து ஒரு ஊருக்கே தலைவனா இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அந்த தலைவன் தன்னுடைய மக்களோடு மக்களா வரும்பொழுது அந்த கூட்டத்துக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தலைவன் தன்னை நம்பி இருக்கிற கூட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம்.

நினைக்கிறான். அப்போ அந்த கூட்டம் கவலையில இருக்கும் பொழுது, அந்த கூட்டத்தோட தானும் சேர்ந்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தும் பொழுது, அந்த கூட்டத்திற்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரியது. அதை கொண்டு வந்து அழகா போட்டான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, கணவன் மனைவி வாழ்க்கை இளமையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா முதுமையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த பணிவிடைகள் தான் அவங்கள இன்னும் நெருக்கமாகவும் இணக்கமாகவும் ஆக்கும். நாம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதை பார்த்து கொண்டிருப்பதே அவளுக்கு மகிழ்ச்சி. இதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கமான நிலையை நமக்கு எடுத்து காட்டக்கூடியது. அத எங்களுடைய பழைய பாடல்கள்ல என்ன இனிமையா கொடுத்திருக்காங்க தெரியுமா? உண்ணும்

அண்ணே, ஒரு ஆணுக்கு மனைவி என்பவள் வருகின்ற பொழுது அவ எப்படி இருக்கணுமா? அவனுக்கு எல்லாம் செய்கின்ற பொழுது தாயா இருக்கணுமா? அவனுக்கு சேவை செய்கின்ற பொழுது தாதியா இருக்கணும்? அவன் தவறு செய்யும் பொழுது இடித்துறைக்கு மந்திரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க திருமணம் ஆனத்திற்கு பிறகு சொல்றீங்க, ஆனா அவன் திருமணத்திற்கு முன்னாடியே தன்னுடைய காதலி வரும்பொழுதே அவன் நினைப்பானா, நம்மை தாளாட்டுறதுக்குரிய தாயா வருவாளா, இல்ல நம்மை கணவனா ஏத்துக்கொண்டு காதலனா ஏத்துக்கொண்டு தன்னுடைய நெஞ்சத்தை மஞ்சமா தருவாளா? அதை கொண்டு வந்து அழகா அந்த ஏக்கத்தை போடுவான்.

0: நேயர்களே, பாட்டுக்கு என்ன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாகவே போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:16.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: அந்தி வேலை மலர்கள் அலங்கார மாலைகளாய் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை. நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் வரும். நிஜமான நட்பு மட்டுமே இருளிலும் தொடரும். வார்த்தைகள் தேவையில்லை புரிந்து கொள்ள, வாழ்க்கை முழுவதும் வேண்டும் உன்னை போல.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நட்பு சுமக்கும் போது பாரமில்லா ஒரே சுமை, சொல்லி மாளாத அன்பின் பெருமை. விழும்போது தாங்கும் கரங்கள் இது, வாழ்வின் இறுதி வரை தொடரும் வரம் இது.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. ஆன்மீகத்தின் நண்பனேரே வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: விளக்கேற்றும் வேலையில் அடுத்து வருகிறது ஜாலி அப்ரஹாம் பாடிய பாடல்.

0: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. தொடர்ந்து வருது சாந்தி சாலமன் பாடிய பாடல்.
2: காரைக்கால் ஜி எல்

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் மிதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் சூர் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
3: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ
4: நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா 65-inch TV உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்து செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: விளக்கேற்றும் வேலையில் அடுத்து வருகிறது எஸ் உசைந்தீன் மற்றும் சரஸ்வதி இணைந்து பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: விலக்கேற்று வேளையில் அடுத்து வருது SMA காதிர்பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் வசந்தன் கோ,
2: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
3: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நேயர்களின் கேட்கலாம் பன்னிசை ஆறுமுகம் என தொடங்கும் சுதா ரகுநாதன் அவர்களின் பாடல்.

0: The government has summoned Meta's senior leadership to explain the reasons for the incident and the steps being taken to prevent such lapses in future. Defence Minister Rajnath Singh today felicitated 9 women officers of the 3 services who successfully completed the first ever tri-service all-women circumnavigation Seni expedition Samudra Pradarshina. The officers return after 314-day voyage on board the Indian Army sailing vessel Triveni. Interacting with the officers in New Delhi, Mr. Singh congratulated the team for covering nearly 25,500 nautical miles across 4 oceans. He described the expedition as a shining example of Nari Shakti and tri-service jointness. Neeraj Chopra is qualified for the men's javelin finals in the Commonwealth Games at Glasgow. Javelin throwers Rohit Yadav and Yashveer Singh have also entered the finals. Earlier, India scripted history in para-athletics, securing a historic 1-2 finish in the men's 100-meter T47 final as Dilip Mahadu Gavit won the gold and Mohammad Basilem claimed silver last night. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடிய போது டெல்லி மாணவர் போராட்டம் தொடர்பான போலீஸ் நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் 3 மணி மற்றும் 3:30 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இதே பிரச்சினை காரணமாக மாநிலங்களவையிலும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய பணியாளர் மற்றும் மக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் உணவு இடைவேளைக்கு பிந்தைய அமர்வில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 7 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இளையோர் நலனை பாதுகாப்பதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாகவே இம்மசோதா திகழ்வதாக அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விவாதங்களை தொடக்கி வைத்து பேசுகிறார். மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிய பின்னரே அரசு இம்மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும், மசோதாவை காங்கிரஸ் ஆதரிக்கின்ற போதிலும் கடுமை குறைவான மேல்பூச்சு மாற்றங்கள் மட்டுமே மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். BJP உறுப்பினர் திரு பிரிஜ்லால் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் வினாத்தாள் கசிவு போன்ற பிரச்சனைகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் முடிவு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் எண்ணங்களை தெளிவான முறையில் எடுத்துக்காட்டுவதாக கூறினார். விவாதங்கள் தொடர்கின்றன.
1: முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கி வைக்கிறார். போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த இயக்கத்தில் அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், ஆன்மீக அமைப்புகள் மற்றும் மை பாரத் தொண்டர்களும் ஒருங்கிணைய உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். இளைஞர்கள் வேகமாக போதைக்கு அடிமையாகி வருவதால் இத்தகைய இயக்கம் அவசியம் என்றும், மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு வளம் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இரு மாநில வெள்ள நிலவரங்கள் குறித்து இவர்கள் பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள்

0: அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்க பிரதமர் இந்த சந்திப்பின் போது உறுதியளித்தார். தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான அரசின் கடும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமூக ஊடக பதிவு நீக்கப்பட்டது குறித்து மெட்டா நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்நிறுவனம் அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் தெரிவித்தார். மெட்டா நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் அரசின் முன்னிலையில் ஆஜராகி சம்பவத்திற்கான காரணங்களை விளக்கவும் எதிர்காலத்தில் இத்தகைய தவறுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை எடுத்துக் கூறவும் பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியிலிருந்து பத்ம விருதாளர்கள் மற்றும் பஸ்தார் பாண்டும் கலாச்சார திருவிழாவில் விருது பெற்ற கலைஞர்களின் குழு ஒன்று இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பஸ்தார் பாண்டும் போன்ற விழாக்கள் இளைஞர்களை பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மரபுகளுடன் மீண்டும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது உரையில் கூறினார். சுற்றுலாவை ஊக்குவித்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இத்தகைய விழாக்கள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பஸ்தார் பகுதியில் உருவாகியுள்ள மாற்றங்கள் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்கு உரியவை என்றும் சத்தீஸ்கர் மக்கள் வளர்ச்சியில் புதிய உயரங்களை எட்டுவதில் மத்திய அரசு தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர் சங்கமும் விமானப்படையும் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய கூட்டு கலந்துரையாடல் பயிலரங்கை தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்திய பாதுகாப்பு துறையை முற்றிலும் உள்நாட்டு மயமாக்கி பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதே அரசின் குறிக்கோள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். IASV திருவேணி பாய்மர கப்பலில் உலகை சுற்றி சாகச கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படைகளைச் சேர்ந்த 9 பெண் அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பாராட்டி கௌரவித்தார். சமுத்திர பிரதிட்சணா என்று இந்த 314 நாள் கடல் பயணம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது பெண் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். இவர்கள் 25,500 கடல் மைல் பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு திரும்பியிருப்பது இந்திய மகளிர் சந்திக்கும் முப்படைகளுக்கும் இடையே நிலவும் வலுவான ஒருங்கிணைப்பிற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். முப்படை பெண் அதிகாரிகளின் இந்த சாதனை பெண் ஒருவருவர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக திகழும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் 11.99 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை அதிநவீன ஆராய்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் இணைப்பதன் மூலம் கைத்தறி துறையின் போட்டித் திறனை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கத்துடன் டெல்லியில் புதிய தகைசால் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தின் தொடக்க விழாவில் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் நோக்கிலான மத்திய அரசின் 5 முக்கிய முன்முயற்சிகளும் தொடக்கப்பட உள்ளன. தகைசால் மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் கைத்தறி பாரம்பரியம் குறித்து தேசிய அளவிலான டிஜிட்டல் தகவல் தொகுப்பு ஒன்றையும், செயற்கை நுண்ணறிவு அடிப்படை தொழில்நுட்ப கருவிகளையும் உருவாக்கி புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் காப்புரிமை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் என்றும் ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 4 பெருந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாஹேவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு வழிகாட்டி கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பயிற்சி புத்தகங்கள் மற்றும் கையேடுகளும் வழங்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ரோஹித் யாதவ், யஷ்வீர் சிங் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா அத்லட்டிக்ஸ் வரலாற்றிலும் இந்தியா புதிய வரலாறு படைத்துள்ளது. பாரா அத்லட்டிக்ஸ் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் திலீப் காவிர் தங்கப்பதக்கமும், முகமது மோர்சிங் கனாகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் சுமார் மகளிர் 48 கிலோ பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு, பாரா அத்லட்டிக்ஸ் மகளிர் குண்டெறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் ஆகியோர் ஏற்கனவே தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க்யா ரஹானே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும், கிரிக்கெட் விளையாட்டின் அனைத்து வடிவங்களில் இருந்தும்

0: ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதான அவர் இந்தியாவிற்காக இதுவரை மொத்தம் 80 டெஸ்ட் போட்டிகள், 90 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். வளிமண்டல மற்றும் கடல்மட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று கோவை நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் நீர், குடிநீர் மற்றும் பாசன நீர் நிலவரங்கள் குறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் கர்நாடக எம்பிகள் குழுவுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:20.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
7: வணக்கம். அறியாமை எது என்று ஆராய்ந்தால் நாம் தான் எல்லாவற்றையும் அறிந்த அறிவாளி என்று நினைப்பதே ஆகும். மகாபாரதத்தில் மிகப்பெரும் பலசாலியான பீமன் தன் பலத்தின் மீது அதிக கர்வம் கொண்டவனாக இருந்தான். ஒருமுறை திரௌபதிக்காக மாய மலர் ஒன்றை பறிக்கச் சென்றான் பீமன். வழியில் ஒரு வயதான குரங்கு தியானம் செய்து கொண்டிருந்தது. குரங்கின் வால் வழியில் கிடந்தது. உயிருள்ள எதையும் தாண்டக்கூடாது என்ற எண்ணத்தில் பீமன் அந்த குரங்கின் வாளை நகர்த்தும்படி அதிகார தோரணையுடன் கூறினான். அந்த குரங்கோ, ஏனப்பா இத்தனை பலசாலியாக இருக்கிறாயே, இந்த வயதான குரங்கின் வாளை உன்னால் நகர்த்த முடியாதா? நீயே நகர்த்திவிட்டு செல் என்றது. பீமன் எவ்வளவு முயன்றும் அதன் வாளை நகர்த்த முடியவில்லை. பீமன் குரங்கிடம் மண்டியிட்டு, ஐயா, தாங்கள் யார் என்று என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் என் பலம் உங்களிடம் பயனற்று போனது. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஞானியாகத்தான் இருக்க முடியும். நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி சரணடைந்தான். அந்த குரங்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பீமனுக்கு காட்டியது. அது அனுமன் என்று அறிந்த பீமன் தன் அகந்தையை கைவிட்டான். எல்லா நேரங்களிலும் பலம் கை கொடுக்காது. ஒரு பெரிய தேரை செலுத்துவது சிறிய அச்சாணிதானே. அதனால் எவரையும் உருவு கண்டு எடை போடக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டிருப்பான். ஒரு சமயம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வைகுண்டத்துக்கு சென்றிருந்தார்கள். அங்கு பனி படர்ந்த ஓரிடத்தில் தொடர்ந்து மலர் ஊற்று போல ஊறிக்கொண்டே இருந்தது. எத்தனை முறை மலர்களை நீக்கினாலும் அந்த குவியல் தொடர்ந்து நிரம்பிக் கொண்டே வந்தது. அர்ஜுனன் இது எப்படி

0: வருகிறது என்று கிருஷ்ணரிடம் கேட்டபோது, பூலோகத்தில் பீமன் பூஜை செய்கிறான் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அதை ஏற்கவில்லை. அவன் செல்லும் வழியில் எங்கெல்லாம் பூக்களை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் இந்த பூக்கள் இறைவனுக்கு சேர வேண்டும் என்று நினைப்பான். அவன் நினைத்த மாத்திரத்திலேயே பூக்கள் இங்கு வந்து சேரும் என்றார். அர்ஜுனன், பக்தி என்பது வெளிப்படுத்துவது அல்ல, மானசீகமாக கூட பக்தி செய்யலாம் என்பதை உணர்ந்து கொண்டான். தன் தவறை உணர்ந்து தானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டொழித்தான். மூன்றாவதாக தர்மரை எடுத்துக்கொள்வோம். தர்மத்தில் சிறந்தவரான யுதிஷ்டர் தன்னை போல் தர்மவான் இல்லை என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருந்தார். தர்மரை கண்ணன் பாதாள லோகத்தில் இருந்த மகாபலி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மகாபலி சக்கரவர்த்தி அவன் நாட்டு மக்களுக்கு உணவு படைத்துக் கொண்டிருந்ததை யுதிஷ்டருக்கு காட்டினார். கண்ணனை கண்டதும் ஓடி வந்து வரவேற்றார் மகாபலி சக்கரவர்த்தி. அப்போது கண்ணன் யுதிஷ்டரை காட்டி, இவர்தான் தர்மன், அஸ்தினாபுரத்து பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர், தன் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்வதில் பெயர் பெற்றவர் என்று அறிமுகம் செய்தார். அதை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தியோ, இவரை எப்படி சிறந்த அரசர் என்கிறீர்கள்? ஒரு நல்ல அரசன் என்பவன் தன் நாட்டில் வறுமையே இல்லாது மாற்ற வேண்டும், ஏழைகளே இல்லாது அனைவரும் நலமுடன் வாழ வழி செய்ய வேண்டும். என் நாட்டில் பாருங்கள், ஏழைகளே இல்லாததால் நான் தேடி தேடி மக்களை அழைத்து வந்து உணவளிக்கிறேன், இவர் எப்படி தர்மவானாக இருக்க முடியும் என்றார். இதை கேட்ட தர்மரின் அகந்தை அறவே அழிந்தது. உங்களை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே நீங்கள் மற்றவரையும் நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை காமாஜி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சலமது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்,
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.1. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:26.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நீர்கள் இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி. நித்யா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே. ரகு அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 8 மணிக்கு காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று,

0: 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை மாலை 5:30 காரைக்கால் சிவவள்ளி விழா.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 August 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு

0: மக்களுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமன்னா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91 லட்சம் கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18ஆம் தேதி வரை 2 கோடியே 73 லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமன்னா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை

0: பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசைப்பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணிக்கு அரைக்கல் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 6:40 நிமிடம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: தொடர்புக்கு 8925936936.
13: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
14: பாஸ்பரஸ் எனக்கூடிய தாதும் கிட்னி பேஷண்ட்டுக்கு அதிகமாகும். அதை எப்படி குறைக்கலான்னா, மெயினாக பாதாம், பிஸ்தா, முந்திரி, நட்ஸு, சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது.
15: ஆனால் அளவாக சாப்பிட்டுக்கலாம்.
14: 1-2 ரொம்ப டயாலிசிஸ்க்கு வந்துட்டாங்கன்னா குறைச்சிக்கிறது நல்லது. அந்த 3 கிரியேட்டினைன்குள்ளே இருக்கிறவங்க அளவாக சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட் லாஸ் லீனாக இருக்காங்கன்னா மட்டன் எடுக்கலாம். இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் மட்டன் அவாய்ட் பண்ணணும். வீட்டில் சமைக்கக்கூடிய சிக்கன் 15 நாளைக்கு ஒருக்கா, குழம்புல போட்ட மீன் வாரம் ஒரு முறை. முட்டையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை சாப்பிடலாம், மஞ்சள் சாப்பிடக்கூடாது. மஞ்சள் தான் அந்த பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். அதனால முட்டையோட வெள்ளை பகுதி
15: 2 புரோட்டீன் மட்டும்.
14: டயாலிசிஸில் இருக்கிறவங்க 2 கூட எடுத்துக்கலாம், 2 அல்லது 3. மற்ற பேஷண்ட் வந்து டெய்லி 1 சாப்பிட்டா போதும். மற்றபடி சாதம், சாம்பார், ரசம், தயிர் இதெல்லாம் சாதாரணமாக சாப்பிடலாம். ஆனால் அதெல்லாமே யோசிப்பாங்க. தயிர் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காம ரெடிமேட் தயிர் வேண்டாம்னு சொல்லுவேன். வீட்டுல பொற ஊத்தின தயிர் தான் நல்லது. ஏன்னா அந்த தயிர்லாம் ஷேப் மாறாம எப்படி 1 மந்த் 1 வீக் இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது.
15: மோஸ்டா வந்து வீட்டுல செஞ்ச உணவுகள் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கலாம், உப்பு மட்டும் குறைச்சிக்கணும்.
14: ஃப்ரெஷ்ஷா பண்ணது ரெடிமேட் இன்ஸ்டன்ட் அப்படின்னாலே அது பிரச்சனை தான்.
15: சரிங்க டாக்டர், இப்ப வந்து இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டு டயாலிசிஸ்

0: பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுக்க முடியுமா? அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் டாக்டர்?
1: ஃபர்ஸ்ட் பெரிட்டோனியல் வயிற்றில் பண்ணுற டயாலிசிஸ் பண்ணால் பெருசாக எதுவும் இருக்காது. அந்த வயிற்றில் தண்ணி இருக்கிறது இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நமக்கு எப்படி வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பழகிடுமோ அந்த மாதிரி பழகிடும். ஸ்கூல் பசங்கள்லேருந்து கூட அதை செஞ்சிட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டில் வந்து டயாலிசிஸ் பண்ணிவிட்டு பகல் முழுக்க தனது வேலைகளை ரொட்டீனாக செய்யலாம். என்ன, நம்ம கிருமி அண்டாமல் பார்த்துக்கணும், ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கணும், அந்த மாதிரி தான் பெரிட்டோனியல். வெயிட் தூக்கக்கூடாது அதிகமாக. செடன்ட்ரி ஒர்க்கை செய்யலாம் ஓரளவுக்கு. ரொம்ப மேனுவல் ஹெவி அதிக வலு தூக்கும் அந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யக்கூடாது.
0: ஒரு நார்மலான ஒரு அன்றாட வேலைகளை அவங்க செஞ்சுக்கலாம்.
1: வயிறு டயாலிசிஸ்ல செய்யலாம். முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துள்ளதா இருந்தா தான் உங்களுக்கு அந்த தெம்பு கிடைக்கும். ரத்த டயாலிசிஸ்ல இருக்கிறவங்க எந்த கையில ஃபிஸ்டுலான்னு சொல்றனோ அந்த ஆபரேஷன் பண்ணவங்க அந்த கையில வெயிட் தூக்க முடியாது. கணக்கு எழுதுறது, ரிட்டர்ன் ஒர்க், இந்த மாதிரி இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்யலாம். தன்னோட வேலைகளை வீட்டுல தானே செஞ்சுக்கலாம், அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே முக்கியம் உணவு. உணவு சரியான அளவுல சரியான சத்தா எடுத்தாங்கன்னா இதெல்லாமே செய்யறதுக்கான எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும்.
0: சரிங்க டாக்டர், இப்போ வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த டயாலிசிஸை வந்து செஞ்சுட்டே இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க.
1: அப்படி எதுவும் இத்தனை வருஷம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் 15 வருஷம் டயாலிசிஸில் இருந்த வரையும் பார்த்துருக்கேன். அவங்களோட மற்ற எல்லாமே, அதாவது சாப்பாடும், அவங்களை கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுக்கு அதுக்கு தேவையான மணி, சொசைட்டி சப்போர்ட்டு, இதெல்லாமே இருக்கிறத பொறுத்து தான். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிட்னியை மாத்திரோன்றது தான் நம்மளோட இது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் அது வரைக்கும் நம்ம டயாலிசிஸ் பண்ணலாம்.
0: சரிங்க டாக்டர், இப்போ வந்து அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: யூஸ்வலாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்றது அந்த ஸ்டேஜ் 5 கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுவோம். நம்ம உடம்புக்கு வர கிட்னி என்றைக்குமே அந்நியந்தான். எப்பயுமே நம்ம உடம்பு அந்த கிட்னியை அழிக்க தான் முயற்சி பண்ணும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சில மாத்திரைகள் கொடுப்போம். ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகுமே எல்லாருமே ரெகுலராக மாத்திரை சாப்பிட்ணும், ரெகுலராக செக்அப் வரணும். அந்த மாதிரி மாத்திரையை தவறினாலோ செக்அப் வர தவறினாலோ வெச்ச கிட்னி கண்டிப்பாக செயலிழக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
3: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினைய வழங்கியோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாவிலில் இணைப்பது தேனு, உங்கள் செவியினில் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலின் 1.3.
6: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நட்பு. சிரிக்கும் போது சிரிக்க 1000 சொந்தம், அழும்போது துடைக்கும் 1 சில பந்தம். குருதி வராத உறவுதான் இது, இருப்பினும் உயிரையும் தாண்டி வாழ்கிறது.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 6:35 காரைக்கால் ONDC காவேரி ஹெசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள்.

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோறு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன் பிரிவுஸ் வழங்கும் ஊரும் உறவும். இசைத்துறையில் அடுத்து வருகிறது அடியே படத்திற்காக ஜஸ்டின் பிரபாகரன் பாடிய பாடல்.

இன்றைய இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஆடுகளம். இன்றைய விளையாட்டு செய்திகள் மூன்றினை இப்போது பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து அஜிங்கியா ரஹானே ஓய்வு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் முன்னணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுமான ரஹானே அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் தனது ஓய்வை திடீரென அறிவித்துள்ளார். இந்திய அணிக்காக பல முக்கிய வெற்றிகளை பெற்றுத்தந்த இவரின் ஓய்வு அறிவிப்பு ரசிகர்களுக்காக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐசிசி தரவரிசையில் வைபவ் சூரியவன்சி மற்றும் சுப்மன் கில் சாதனை. சமீபத்திய ஆட்டங்களில் அதிரடி காட்டிய ஐசிசி T20 பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் ஒரே அடியாக 230 இடங்கள் முன்னேறி 48வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார் சூரியவன்சி. அடுத்து சுப்மன் கில் ஒருநாள் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசையில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். அடுத்து காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு தொடர்ந்து பதக்கங்கள். தடகளம் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் குல்வீர் சிங் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மகளிருக்கான பளு தூக்குதல் பிரிவில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளி

0: பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். நேர்களை காரைப்பண்பலின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது காரைக்கால் பண்பலின் 100.3.
1: We bring you a talk on India's new labor codes by Dr. Pradeep Kumar Jena, Director, Ministry of Labor and Employment. This talk was a part of a webinar conducted by

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: You had been listening to a talk on India's new labor codes by Dr. Pradeep Kumar Jena, Director, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: திருமலூர் ரோட், சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:30 என ஆங்கிலத்தில் செய்தி தமிழில் செய்தி அறிக்கை.
0: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபா ரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 சாலை கர்நாடகாவிலும், 45 தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில்

0: எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை இரண்டாவது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தினா இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத்தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய

0: அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 7:25.
2: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
9: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
10: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
11: சுபாக்கா, கொஞ்சம் நில்லுங்களேன், எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
12: சந்தேகமா? ஏதாவது தெரிஞ்ச விஷயமா கேளு பூங்கொடி.
11: எனக்கு அது தெரியாத விஷயம், ஆனா உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு அது எனக்கு தெரியாதுக்கா.
12: ரொம்ப தெளிவா பேசுற. சரி, என்னன்னு கேளு.
11: இல்ல, அடிக்கடி நம்ம டிவியில ரேடியோல இந்த கேட் பச்சாவ் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன முதல்ல?
12: பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயமா தான் கேட்டிருக்க. பூங்குடி, இந்த கேத் பச்சாவ் அபியான் அப்படிங்கிறது மத்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரம்.
11: அதான் எதை பத்திக்கா?
12: இதோட அர்த்தமே பண்ணையை காப்பாற்றுங்கள், சேவ் த ஃபார்ம் அப்படிங்கிறது தான்.
11: பண்ணையை காப்பாற்றுறதா? இதோட முக்கிய நோக்கம் எனக்கா
12: மண் பாதுகாப்பு. பூங்கொடி, ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகளை கண்மூடித்தனமா பயன்படுத்துறத நிறுத்திட்டு மண் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில சமச்சீர் உரங்களை பயன்படுத்துறத ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு வழிகாட்டுறது.
11: அது எப்படிக்கா?
12: வேளாண் விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அதுவும் இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள்ல உள்ள அதிகாரிகள்லாம் நேரடியா கிராமங்களுக்கு போய் விவசாயிகளுக்கான நவீன மற்றும் நிலையான விவசாய முறைகளை கற்றுக் கொடுக்கறது.
11: சரி,
12: மண் வளத்தை பாதுகாக்கிறது மூலமா நீண்ட கால விவசாய நிலத்தன்மைய உறுதி செய்யறது, மண் சுகாதார அட்டைகளை பயன்படுத்துறத அதிகரிக்கிறது, இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே.
11: சரி சுபாக்கா, இது யாரு தொடங்கி வச்சாங்க?
12: விவசாய திட்டம் இதை யார் பூங்குடி திறந்து வைப்பா? நம்ம மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவங்க தான் மத்திய பிரதேசத்துல உள்ள ரைசன் மாவட்டத்துல உள்ள ராமசியா அப்படிங்கிற கிராமத்துல இந்த திட்டத்தை தொடக்கி வச்சிருக்காங்க.
11: நல்ல திட்டம் தான்க்கா.
12: ஆமா பூங்கொடி, ரசாயனங்களோட அதீத பயன்பாடு மண்வளத்தை குறைக்குது.

0: மண்ணில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளை அழிக்குது. இது விவசாய உற்பத்தி திறனை நேரடியாக பாதிக்குதுல்ல. இதனால சாகுபடி செலவும் அதிகரிக்குது. விவசாயிங்க மண் பரிசோதனை செஞ்சு சீரான ஊட்டச்சத்து பயிர்களுக்கு கொடுத்து இயற்கை விவசாயம் செஞ்சா நீரும் பாதுகாப்படையும் வேளாண்மையும் மேம்பட்டு இருக்கும்ல, அதுக்காக தான் இது.
1: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. பூமின்றது ஒரு தாய் தானே, அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ஒரு கூட்டு பொறுப்புக்கா.
0: ஆமா பூங்கொடி, மண்ணு பாதுகாக்கப்பட்டா தானே விவசாயம் செழிக்கும், விவசாயிகளும் வலிமை பெறுவாங்க, தேசமும் வளம் பெறும்.
2: கேட்டது உழவர்களுக்கு.

0: காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு இனிய வணக்கம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

ஐயா வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த அங்கக முறையில் வந்து காய்கறி சாகுபடி செய்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம இந்திய அளவில் பார்க்க போனால் பல லட்சம் ஹெக்டேரில் வந்து இந்த இயற்கை முறையில் அங்கக முறையில் வந்து விவசாயம் வந்து முன்னெடுக்க வந்து செய்யப்பட்டுக்கிட்டே வருது. நம்ம தமிழக அளவிலும் பெரும்பாலும் இல்லைங்களா, பல லட்சம் அந்த பல லட்சம்னு சொல்ல முடியாது, பல ஆயிரம் ஏக்கர்லையும் அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து காய்கறி சாகுபடியை பற்றி தான் பெருசாக நம்ம வந்து பேசியிருக்கோம். காய்கறினாலே எல்லாருமே கத்தரி வெண்டை அப்படிங்கிறது தான் அதிகமாக பேசுகிறோம். நம்ம தட்டை எப்படி

0: தினம் தினம் ஒரு ஒரு காய்கறி வச்சாதான் அந்த சின்ன குழந்தைகள் வந்து ஆர்வமாக சாப்பிட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகளும் வந்து பல ரக காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணணும். இந்த கத்தரி வெண்டை இல்லாமல் வேற இன்னும் என்னென்ன காய்கறிகள் இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி வந்து இந்த அங்கக முறையில் பயிர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஐயா நீங்கள்.
1: வணக்கம் மேடம். பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கத்தரி, தக்காளி, மிளகாய், வெண்டை இதுதான் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் நிறையா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடி வகை காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீர்க்கங்காய், சுரக்காய், செடியவரை, அடுத்தது பாகக்காய், புடலங்காய், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பாகக்காயில வந்து பார்த்திங்கன்னா மிதிப்பாகல், பழுப்பாகல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக சாப்பிட பண்ணிட்டுருக்காங்க. அது இல்லாமல் பரங்கிக்காய், வெள்ளரி, முலாம்பழம் இந்த மாதிரி கொடி வகை காய்கறிகள் நிறையா சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அது பரவலாக எல்லாரும்
0: காய்கறிங்கும் போது அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த காய்கறியினுடைய அந்த வெரைட்டி இல்லைங்களா வகையும் மாறுது. இப்போ வந்து நம்ம ஆடிப்பட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ கத்திரி வெண்டைங்கிறது பொதுவாக எல்லா காலத்திலையுமே இருக்கு. அது இல்லாமல் இப்போ அவரை கொத்தவரை எல்லாமும் இப்போ இந்த காலத்தில் இருக்குமா?
1: கண்டிப்பா இந்த காலத்துல கொத்தவரையும் சீசன் தான்.
0: சீசன் தான், சரிங்க. அப்ப இந்த அங்கக முறையில செய்யணும் அப்படின்னா எப்படி அதை ஆரம்பிக்கிறதுங்க? அவங்களுடைய இந்த அங்கக முறைங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது?
1: மெயினாக அங்கக முறைங்கிறது காய்கறி சாகுபடினு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேடம், இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கக முறையில் காய்கறி சாகுபடிங்கிறது ஒரு முக்கியத்துவமானது ஒன்று. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை கொண்டு செல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூச்சி மருந்துகள், ரசாயன உரங்கள் பயன்படுத்தி சாகுபடி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் பொறுத்தளவு நம்ம அதிக நாள் வச்சிருந்து நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. அறுவடை பண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நாள் 1 வாரத்துக்குள்ளே நம்ம அதை பயன்படுத்திட முடியும், இல்லைனா அழுகி போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து காய்கறி பயிர்கள் வந்து என்ன ஒரு பூச்சி மருந்தோ ரசாயன உரங்கள் பயன்படுத்தணுமோ டைரெக்டாக நம்ம உட்கொள்ளும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிடிவல் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஈஸியாக போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூச்சி மருந்து நோய் ரசாயன உரங்கள் பயன்படுத்த வந்து 250 கிராம் அளவு தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருந்த மருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடுகள் அதிகமாக வந்துருச்சு. அதோடைய கருத்தில் கொண்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இயற்கை முறையில் அங்கக முறையில் காய்கறி சாகுபடி பண்ணணுங்கிறத முன்னெடுத்து அரசாங்கமும் சரி எல்லா வேளாண் அறிவியல் நிலையங்கள் எல்லா துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம்.
0: நிறைய உழவர்கள் விவசாயிகளிடமும் அந்த விழிப்புணர்வு இருக்குது, அவங்களும் வந்து இந்த பக்கம் மாறணும் அப்படிங்கிற ஒரு பெருத்த ஆவலும் வந்து அவங்ககிட்ட இருக்குது.
1: கண்டிப்பாக
0: அதே ஆவலோட தான் நம்மளுக்கு தொலைபேசியில் வந்து நேர்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எண்கள் தொலைபேசி எண்கள் தெரியாத நேர்களுக்காக ஒரு முறை வந்து எண்களையும் சொல்லிடுறேன். 03-436-8 என்ற இணைப்பு எண்ணை வந்து நீங்கள் தொட்டு 2312-231 அல்லது 2994-80 அல்லது 2995-80 என்ற இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயரை வந்து வரவேற்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: உங்க
0: வீட்டு தோட்டத்துல?
2: ரசாயனம்
1: போட்டா காய்க்குங்கிறது வந்து அது ஒரு விதத்துல இருக்கு. அது வந்து நமக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது. இயற்கை முறையிலே வந்து நிறைய வந்து உரங்கள் கொடுக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் மட்டும் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நல்லா மக்குன மாட்டு சாணமாக இருக்கணும். ஆட்டு சாணமாக இருந்ததுன்னா உடைச்சி பொடியாக்கி அதை தான் போடணும். அது தாண்டி நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கணும். இயற்கை முறையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊற்றமேற்றிய தொழு உரம் மாதிரி கொடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்குன மாட்டு சாணமாக எடுத்துக்கணும், இல்லைன்னா நல்ல மண்புழு உரம் எடுத்துக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம், வேம் இந்த மாதிரி உயிர் உரங்கள் எல்லாம் இருக்கல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மிளகு கூட சேர்த்துக்கலாம், இல்லை கடலை மிளகாக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழலில் வச்சு நல்லா புட்டுக்கிற ஈரப்பதம் கையில் வந்து புழிஞ்சோம்னா கையில் ஈர ஓட்டணும், தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தாலும் அதெல்லாமே உயிர் நுண்ணுயிர்கள்,

0: தண்ணி அதிகமாக இருந்தாலும் செத்துடும், காஞ்சி இருந்தாலும் செத்துடும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டுக்கலவை ஈரப்பதத்தில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள், அதிகபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சு டெய்லி கிளறி விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விடணும். பைப்பில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் கரெக்டாக வேணும். அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 நுண்ணுயிர்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இருக்குதுன்னா, இது வந்து அது சாப்பிட்டு அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 500,000 நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசாயன உரங்களுக்கு போக வேண்டியதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா, பொட்டாஸ் ரிலீசிங் பாக்டீரியா, புரியுதுங்களா, அந்த மாதிரி நிறையா உயிர் சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள் மூலமாகவே கொடுக்குறாங்க, புரியுதுங்களா. அதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிர் நல்லா ஆரோக்கியமாக வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டுறது தடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா நீங்கள் வயலில் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இயற்கை இலையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்க வச்சு அது போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து அதிகமாக கிடைக்கும். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கொட்டுறது, பிஞ்சு விடுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும்.
1: பூக்கள் அதிகமா கொட்டாம இருந்தாலே காய் பிடிக்கிறது வந்து அதிகமா பிடிக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: ஆனா அந்த பூக்கள் அதிகமா பூக்க வைக்கணும் அப்படின்னா
0: பூக்கள் அதிகமாக பூக்க வைக்கிறதுக்கு தான் மேடம் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் கொடுத்துரு. அந்த போராக்ஸ் கொடுத்தோம்னாவே அது மாதிரி சத்துக்கள், இயற்கை உரங்கள் சத்துக்கள் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா, பஞ்சகாவியாங்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம்னாவே இலைவெளியாக தெளிச்சோம்னாவே வந்து பூக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது புளிச்ச மோர் கரைசல் இருக்கலாங்க, அது கொடுக்கலாம். தேமோர் கரைசல் கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய கரைசல் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூக்கள் அதிகமாகவே எடுக்கும்
1: எடுக்கும்
0: மேடம். இயற்கை முறையில்
1: அவங்க கேட்டது இதுதான், நிறைய காய் பிடிக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு வந்து நிறைய பூக்கள் வந்து பிடிக்கணும், அதுக்கு நல்ல நுண் உரங்கள் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்தெந்த மாதிரியான நுண் உரங்கள் அப்படின்றத வகை வகையா அப்படி சொல்லியிருக்காங்க, கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற மணிக்கம் ஐயா. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம், ஆனமட்டம் மாரியப்பன் பேசுறமா.
1: மாரியப்பன் ஐயா சொல்லுங்க உங்களுடைய கேள்வி.
2: ஐயா 100 வீடு கத்திரி போட்டிருந்தேன், ஐயா சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் செஞ்சாத
0: சரி,
2: அது போதுமான லாபம் இல்லைங்க அதுல?
0: லாபம் இல்லைன்னா மார்க்கெட்ல விலை இல்லைங்கிறீங்களா? சந்தையில
2: மார்க்கெட்ல கிலோக்கு 50 ரூபா கத்திரிங்க. ஆண்ட இந்த வெயில் தாக்கத்தினாலங்க அப்படியே உற்பத்தியே டவுன் ஆயிட்டீங்க. அது
0: புரியுது புரியுது. சரி,
2: வெயில் சீசன்ல போட்டுங்க அப்படியே ரெடிமேட் தான் மதாச்சு ஒரு கழுத்து வயரம் இருக்க தவிர சரியான கழிப்பு இல்லை. இல்லை
0: ஐயா, இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளைமேட், அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் எல்லினோ அப்படிங்கிறது நம்ம தென் மாநிலங்களில் பரவலாக வந்துட்டு இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன தான் தண்ணி விட்டாலும் அதிகப்படியான ஹீட் இருக்கும், சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆவியாகி போயிடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன உரங்கள் கொடுத்தாலும் அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்கக்கூடிய நிலையில் வாடி போயிடுது. தண்ணியெல்லாம் இல்லாதனால வறண்ட நிலையில் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையில் போகிறது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களா, தண்ணி வந்து பிடிப்பு வச்சுக்கணும், புரியுதுங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை முறையில் மூடாக்கு போடுறது, அதாவது தென்னை நார் கழிவு வச்சு மூடாக்கு போடுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலைத்தலைகள் மக்கினதை வச்சு மூடாக்கு போடுறது, வைக்கோல் வச்சு மூடாக்கு போடுறது, இது மாதிரியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உரத்தெல்லாம் கொடுத்துட்டு இயற்கை உரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் போட்டு மூடாக்கு போடும்போது களையும் முளைக்காது, தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாகிறத குறைச்சி நிலைநிறுத்தி கொடுக்கும், புரியுதுங்களா. அது இல்லாமல் இது மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் பதத்தை கொஞ்சம் நம்ம ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்மா தண்ணி தேவையான அளவு கரெக்டான அளவு. ஏன்னா இந்த சூப்பர் எல்லினோ வந்ததுலேருந்து நமக்கு இந்த பருவநிலை மாற்றம் மாறிட்டு இருக்கு, அதனால தான் நமக்கு மகசூல். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் மெயினாக போக சொல்கிறது, இந்த மாதிரி இயற்கை முறையில் மூடாக்கு போடுறது, தண்ணி இழுத்து வச்சு தேவையான அளவு தேவைப்படும் போது பயிர்களுக்கு தேவையானதெல்லாம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இலைத்தலையிலேருந்து ஈஸியாக தண்ணியெல்லாம் ஆவியாகிரும். ஸோ அதை நிலைநிறுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த மூடாக்கு இதெல்லாம் போடுறது. மெயினாக நீங்கள் சொட்டு நீர் பாசனமெல்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு தேவையான அளவு தண்ணீர் ரெகுலராகவே கொடுத்துருக்கலாம். சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்கறது, அது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்து மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ஃபார்மில்
1: தனி வடிவத்தில்
0: லிக்விட் ஃபார்மில் உயிர் உரங்கள் நிறையா இருக்குது. அசோஸ் பயிரெலாம், பாஸ்போபேட்டரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொடுக்கலாம். மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சூடோமோனஸு, ட்ரைகோடர்மா விரிடி இது மாதிரியெல்லாம் லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வெஞ்சூரி சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தீங்கன்னா வெஞ்சூரியில் போட்டு இது பண்ணி தண்ணியிலேயே கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நோய்கள் வர்றதும் கட்டுப்படுத்திடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை அதை சொட்டு நீர் பாசனம் இல்லாதங்கிற பட்சத்தில் வந்து செடி செடிக்கு ஊற்றி விடலாம், இல்லைன்னா ஸ்ப்ரேயர்லேருந்து அந்த நாசில் கழட்டிட்டு அந்த செடியுடைய வேர்பகுதியில் நீங்கள் டைரெக்டாகவே விட்டுட்டு வரும்போது

0: உங்களுக்கு நோய் தாக்குதல் இருந்து குறைச்சிடலாம். வெயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்கும்.
1: அதிகமாகவே இருக்கும்
0: கண்டிப்பாக, சாரோஞ்சு பூச்சிகள் தாக்குதல் அதிகமாகவே
1: இருக்கும். சரிங்க, இந்த பூச்சி தாக்குதலை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரமும் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்க மேடம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் மதிப்பு 7:46:30 நம்ம கிசான் வாணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று அங்கக முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஐயா வந்து விவசாயிகள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கத்தரி சாகுபடியில் காயெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சே, அவ்வளவா வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அங்கே முக்கியமான நம்ம அந்த தொழில்நுட்ப உத்தி அப்படின்னு பார்க்குறது இந்த மூடாக்கு போடுறது தான் இல்லைங்களா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது வந்து இந்த காய்கறி சாகுபடி நல்ல வருமானம் நம்ம எடுக்கணும்னா அந்த மூடாக்கு போடணும். தண்ணி கொடுக்கறது கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் சொட்டு நீர் பாசனம் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ இந்த அங்கக முறையில் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்குங்களா, என்ன வந்திருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க.
4: அங்கக முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் புதிய தொழில்நுட்பங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தது தான், இது அதுதான் புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம மண்ணில் எல்லாம் இருந்த ஒரு நுண்ணுயிர்கள் தான். இப்போ வந்து அங்கக முறையில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உரங்கள் கொடுக்கறது வந்து ஊட்டமேற்றை தொழு உரம் கொடுக்கறது, அதே மாதிரி மூடாக்கு போடுறது, மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய மூடாக்கு போடுறது, கலை நிர்வாகம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆவி அகரத்து இருக்கிறது. அதை தாண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பந்தல் காய்கறிகள் எல்லாம் சொன்னல, பந்தல் காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், வேரில் வந்து பெரிய பெரிய முடிச்சு முடிச்சாக இருக்கும்.
3: சரிங்க.
4: அது வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூட்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். நிறைய பந்தல் காய்கறிகளில் அந்த பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். பந்தல் காய்கறிகள் மட்டும் இல்லை, கத்தரி, மிளகாய், எல்லா தக்காளி எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நூட்புழு தான். நூட்புழுவே வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேருந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க நூட்புழு துறை மூலமாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிசிலியம் கிளைமடோஸ்போரியம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சானம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொக்கோனியா கிளைமடோஸ்போரியம் அப்படின்ட்டு ஒரு பூஞ்சானம். அடுத்தது பூஞ்சானம் பர்போசிலியம் லில்லிசிலியம். நீங்கள் நூட்புழு தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது பார்க்கும்போது வேரில் முடிச்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நூட்புழு தாக்குதல். இன்னொரு நூட்புழு தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா பாதி வேருக்குள்ளேயும் பாதி வெளியும் இருக்கும், அது ஒரு வகையான நூட்புழு தாக்குதல். இன்னொரு நூட்புழு தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேருக்குள்ளேயே இருக்கும். வெளியில இருந்து பாக்கும்போது தோற்றத்தை பாக்கும்போது வேர்ல முடிச்சிருக்கும், அது பார்த்தாவே நூட்புழு தாக்குதல் தான் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். சோ இதுக்கெல்லாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல நீங்க எல்லாம் நார்மலா விவசாயிகள் யூஸ் பண்றது இந்த கார்போபியூரிடான குருண மருந்து யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்ணாலும் அது உறக்க நிலைக்கு போயிடும், திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ப்ராப்பராக இயற்கை முறையில் கட்டுப்படுத்தினா இந்த வெர்டிசிலியம் கிளைமடோஸ்போரியம், பொக்கோனியா கிளைமடோஸ்போரியம், பர்போசிலியம் இல்லினிசினியம், ட்ரைக்கோடர்மா விரிடிங்கிறது பூஞ்சானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரைக்கோடர்மா ஹாசியானம்னு

0: இருக்குது,
1: ட்ரைகோடர்மா
0: ஹாசியானம், அது இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்புழு ப்ராப்பராகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: அந்த நோட்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை இன்னும் ஒரு முறை சொன்னீங்கன்னா அவங்க நல்லா கேட்டுப்பாங்க விவசாய பெருமக்களும்.
0: ஓகே, நோட்புழு வந்து நம்ம பரவலாகவே அதை வேர் முடிச்சுகள் இருக்கும் பெருசு பெருசாக,
1: அதை தடுக்கிறதுக்கு
0: அதுதான் வெர்டிசிலியம் கிளைமடோஸ்போரியம், பொக்கோனியா கிளைமடோஸ்போரியம், பர்ப்ரோசிலியம் இல்லினிசினியம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா ஹாசியானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாணத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், நல்லா மக்கின மாட்டு சாணத்தில், கொஞ்சம் சாணம் காஞ்சி இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது தான் கொடுக்கணும்,
1: லேசாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு. ஆமாம்,
0: அதில் கொடுக்கலாம். அதில் கொடுக்கும்போது லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்கும், பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும், இதெல்லாம் இதில் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கொடுக்குறீங்கன்னா முன்னாடி நாள் ஈவினிங்கே ஒரு ஒரு ஏக்கர் கொடுக்குறீங்கன்னா 200 லிட்டர் பேரல் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா லிக்விட் ஃபார்ம்னா 1 லிட்டர் போட்டு கலந்துட்டு ஒரு 1 கிலோ 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் இல்லைனா கருப்பட்டி போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அது உறக்க நிலையில் இருந்தாலும் அதிகப்படியாக இன்னும் உற்பத்தியாகி ஆக்டிவ் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் பயிர் கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஆக்டிவாகவே கண்ட்ரோல் ஆகும்.
1: சரிங்க, இதை கொடுக்கணும் வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். அடுத்த நாள் நம்ம வந்து 1 ஏக்கருக்கு கொடுக்க போகிறோம்னா எவ்வளவு அளவோ அது கூட வந்து என்னென்ன சேர்க்கணுங்க ஐயா? நாட்டு சக்கரை
0: இல்லையா கருப்பட்டி,
1: கருப்பட்டி
0: ஆமாங்க, இல்லைனா கரும்பு ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம்,
1: கரும்பு ஓ கரும்பு சாரும் சேர்த்துக்கலாம்.
0: ஆமாங்க,
1: சரிங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து கொடுக்கும்போது அது வந்து நமக்கான அந்த பலனை வந்து கொடுக்கும் இல்லைங்களா?
0: ஆமாங்க, நல்லா உறக்க நிலையில இருந்தால எல்லாம் ஆக்டிவ் ஆகிரும், அந்த உயிர்கள் நுண்ணுயிர்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகிரும்.
1: சரி, ஆக்டிவ் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த 100 புழுக்கள் அது எல்லாத்தையும் வந்து இது கட்டுப்படுத்திடும்.
0: சரி, கண்ட்ரோல் பண்ணிடும்,
1: கண்ட்ரோல் பண்ணிடும். சரிங்க, இப்போ பொதுவில் வந்து நிறைய நம்ம காய்கறி செடிகள் பயிரிடும் போது நன்மை செய்கிற பூச்சிகளை வந்து அழிச்சிடாதீங்க, தீமை செய்கிற பூச்சிகளை வந்து அதுதான் வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த நன்மை செய்கிற பூச்சிகளை எப்படிங்க வர வைக்கிறது?
0: நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வர வைக்கிறதுனாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வண்ணத்தை பார்த்து தான் நிறையா பூச்சிகள் அதிகமாகவே வளரும், புரியுதுங்களா? நம்ம அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவலாக வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய செண்டுமல்லி இந்த மாதிரி பூ வகைகள், சூரியகாந்தி இந்த மாதிரி கலராக உள்ள செடிகள்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வரும். நம்ம எல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சியும் வரும், தீமை செய்யக்கூடிய பூச்சியும் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி வெரைட்டி பயன்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வெரைட்டிகள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்துக்கும், தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் மட்டும்தான் அதிகமாக வரட்டும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வைக்கணும். இந்த மாதிரி கலர் அட்ராக்டிவ் வண்ணம் அட்ராக்டிவாக இருக்கிற செடிகளை வைக்கும்போது எல்லா பூச்சிகளும் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூச்சிகள் தாக்குதல் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தரி, வெண்டை, மிளகாய், தக்காளி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புழு இருக்கும்ல, அந்த காய்ப்புழு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா ஒட்டுண்ணிகள் பயன்படுத்துறது, அந்த ஒட்டுண்ணிகள் புழுவாய்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டு ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கா அப்படிங்கிற ஒட்டுண்ணி, முட்டை ஒட்டுண்ணி, அதை வந்து பயன்படுத்தும் போது என்னாகுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக அந்த காய் புழுகள் என்ன புழுக்கள் இருக்கோ அதில் தான் புழுகள் வந்து அதிகமாக தாக்குதில்ல, அந்த புழுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது போய் முட்டையிட்டு அந்த புழுவை வளர விடாமல் இதுதான் அதிகமாக வளர்ந்து வரும். அது மாதிரி அதை அழிச்சிரும், நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கா அப்படிங்கிற ஒட்டுண்ணி, முட்டை
1: ஒட்டுண்ணி,
0: இதை மாதிரி பயன்படுத்தும் போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாது, அது வந்துட்டே தான் இருக்கும். தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அந்த மெயினாக அந்த காய்ப்புழுனா அந்த கட்டுப்படுத்தும். ஸோ அது மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம அந்த ஒட்டுண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு மேலே வைக்கக்கூடாது, எப்பவுமே இலைக்கு கீழே தான் வச்சு ஒரு ஸ்டேப்லர் மாதிரி ஏதாவது வச்சு பின் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பஞ்சிங் பண்ணி இது பண்ணணும். அட்டையை தேய்க்கக்கூடாது, சின்ன சின்ன முட்டைகள் இருக்கும் அதில், அந்த முட்டைகள் வந்து கை வச்சு தேய்ச்சாலோ அழிஞ்சிடும். அதனால இலைக்கு கீழே வைக்கும்போது மழை பெஞ்சாலும் கழுவிட்டு போகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலைக்கு கீழே வச்சு பின் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து அது நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்,
1: உற்பத்தியாகி நம்ம இந்த காய்ப்புழுக்கள் வரக்கூடிய எல்லாத்தையும் தடுத்துருக்கு.
0: ஆமா மேடம்.
1: சரிங்க, நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்து வரக்கூடிய விவசாயி வரவேற்கலாம். வருக வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம், கிசான் வாணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இப்ப நேரம் வந்து 7:54 ஆகுது. காரைக்கால் பண்பலை
2: சகோதரிக்கு வணக்கம். கும்பகோணம் நாகப்பட்டினத்திலிருந்து
1: கிசான் வாணி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, உடன் இருக்கிற அருமை நண்பர் கிசான் வாணிக்காக பாடுபட்டு வரும் செந்தில் குமரனுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: சரிங்க சரிங்க,
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயா. வந்து ரகு ஐயா இருக்காங்க சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, நானும் சாரோட இதுல வந்து ஒரு தோட்டத்துல திரும்ப ஒரு எனக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க.
1: சரிங்க.

0: சமூக சேவை சார்பா பாராட்டி அது இப்ப இருக்கட்டும். இப்ப வந்து சார் வந்து நம்ம நீதி மாணிக்கம் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வந்து இப்ப வயல் என்ட நான் விவசாய சொந்த தொழில் தான் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆயிட்டேன், அது வேற விஷயம். இப்ப நம்ம அந்த வீடுகள்ல வாடகை வீட்டுல சொந்த வீட்டுல இருக்காங்கல்ல, இந்த அந்த அந்த அங்கச வேளாண்மை மூலியமா வந்து இந்த பை மூலியமா காய்கறி பயிர் பண்றாங்களா சார்?
1: ஆமா, மாடித்தோட்டம்
0: எனக்கு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம்
1: கேட்பேன்.
0: அந்த அதை பத்தி விவரமா சொன்னீங்கன்னா, நம்ம விலைவாசி திடீர்னு கேரட் 1000 ரூபாய் போகுது அப்படி இப்படின்னு போகுது, அதை வந்து வீடுங்களில் வாடகை வீட சொந்த விடும் அந்த மகளிர்கள்லாம் இப்படி
2: மலைப்பகுதியில வளரக்கூடியது. நம்ம பக்கத்துக்கு ஏதோ முள்ளங்கி கேக்கலாம், திராட்சை வந்து வருது, நிறைய நிழல் கிடைச்சது அப்படின்னா திராட்சை வந்து நல்லாவே வருது.
0: காரைக்கால வந்து கைப்பாரியா காதாமதுக்கப்ப திராட்சை மாடியில நம்ம ஊர் காரைக்கால போட்டாங்கம்மா.
2: சரிங்க சரிங்க, இல்ல இருக்கு இல்லன்னு சொல்லலதான், ஆனா அந்த கேரட்டை தான் சொன்னேன். சரி சரி ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம் சரிங்களா. நீங்க வீட்டு முறை தோட்டத்துல வந்து இந்த அங்கக முறையை வந்து எப்படி பயன்படுத்தி காய்கறி
0: தரமா ராஜ்யம் எதுக்குனாக்கா கேரட் 100 ரூபாய்னாக்கா வாங்க நம்மளுக்கு வசதி இல்ல.
2: சரிங்க,
1: மாடித்தோட்டம் மூலமா பண்ணலாம், இல்ல வீட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இடம் இருக்கோ அதுல வந்து வீட்டு காய்கறி தோட்டம் மூலமா பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த குரோ பேக்னு சொல்லக்கூடிய அந்த பை பயன்படுத்தி காய்கறி சாகுபடி பண்றது,
2: அது வந்து ஒரு தனி டாபிக், நானே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் சார். வந்து அடுத்த முறை வரும் பொழுது மாடி தோட்டத்துல வந்து எப்படி இந்த காய்கறி சாகுபடி அப்படின்றத பத்தி கேட்கலான் இருந்தேன், ஆனா அவங்க அப்படி ஒரு கேள்வி மூலமா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க இந்த அங்கக முறையை பயன்படுத்தி எப்படி வீட்டுல மாடி தோட்டத்துல எப்படி.
1: மாடி தோட்டம்னாலே முழுவதும் அங்கக முறையில தான் பயன்படுத்தணுங்க மேடம், ஏன்னா கெமிக்கல் அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலா மாடி தோட்டத்துக்கு நீங்க பயன்படுத்த அது பெரிய டாபிக், நான் ஒரு நாள் கண்டிப்பா இன்னும் தெளிவா சொல்றேன், இப்ப இருந்தாலும் சாப்பா சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்லிடுறேன். மாடி தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ நீங்க பயன்படுத்தும் போது மாடி வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலுமே நம்ம பில்டிங் டேமேஜ் ஆகக்கூடாது, தண்ணி தேங்கி கூடாது. 40% தான் மண் இருக்கணும், 60% தென்னை நாற்கழி உரம் இருக்கணும், அது மாதிரி தான் பயன்படுத்தணும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே குரோ பேக் ஃபுல்லாவே நீங்க மண் போட்டுருக்கூடாது, புரியுதுங்களா? அது மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். மெயினா சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடியில் தண்ணி வசதி, தண்ணி வடிஞ்சு போகிற இடத்த ஸ்லோப்பு அந்த மாதிரி பார்க்கணும், சூரிய வெளிச்சம் கிடைக்கணும். மெயினாக அங்கக முறையில் சாகுபடி பண்ணுறீங்கனாவே 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் சன்லைட் கிடைக்கணும், சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இடமா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்த தேர்வு செஞ்சு தண்ணி வடியணும். அப்படி அதே மாதிரி பாலித்தீன் சீட்டோ இல்லைனா அந்த குரோ பேக் வைக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரே இருக்குது, அதில் வச்சு பண்ணும்போது பில்டிங் டேமேஜ் ஆகாது, அதில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி மாடித்தோட்டம் நீங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் சாகுபடி பண்ணணும்னா, நார்மலாக நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், தக்காளி, கத்திரி, மிளகாய், இதெல்லாம் ரெகுலராக நம்ம பயன்படுத்தக்கூடியது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60%, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% கீரை வகைகள்.
2: ஐயா வந்து கேரட் கேட்டாங்க, அது வாய்ப்பு இருக்கா?
1: கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டோ உருளைக்கிழங்கோ வரும், நம்ம அந்த ஏரியாவில் கிடைக்கிற அளவுக்கு வராது, அதில் கிடைக்கிறத விட ஒரு 20% 30% தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அங்கே 100% கிடைக்குன்னா 20% 100% தான் கிடைக்கும், ஒரு சில டைம் கிடைக்காமே போகலாம்.
2: எவ்வளோ விதை போடுறோமோ அதில் வந்து 20% தான் அது வந்து
1: நம்ம ஏரியா கிளைமேட் அந்த பருவநிலை காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆமாம், வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆமாங்க, ஒருவேளை செடி நல்லா வந்திருக்கும் கீழே நல்லா கேரட்டு
2: பிடிக்க சொல்ல டைலாக் வந்து சொல்லுவாங்க வரும் ஆனா வராது, ஆனா இங்க அப்படி சொல்லக்கூடாது, வராது ஆனா வரும் அப்படின்னு மாத்தி சொல்லிக்கலாம் இல்லைங்களா?
1: ஆமா ஆமா மேடம்.
2: சரிங்க, நிறைய நுண்ணுயிர்களை வந்து பயன்படுத்தணும், உரம் வந்து எப்படி கொடுக்கணுங்க அந்த மாதிரி க்ரோ பேக்ல வந்து நம்ம வளர்க்கும் பொழுது?
1: கண்டிப்பாக உரம் கொடுக்கறது அதே தான், நீங்கள் வந்து அந்த தென்னை நாற்காலி உரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து அதில் கலக்கும் போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நோய் வராமல் இருக்கிறதுக்கு சுடோமோனஸ் ட்ரைக்கோடெர்மா வீடியெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, வேமு, ரைசோபியம் இதெல்லாமே அந்த தென்னை நாற்காலி உரத்தில் வந்து அது எப்பவுமே அந்த ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நான் ஊற்றமேட்டை துளவுறதுக்கு சொன்ன மாதிரியே தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு ஒரு நல்லா குரோ பேக்கில் போட்டு நம்ம வளர்க்கலாம்.
2: சரிங்க, இப்போ வந்து நம்ம நிறைவு பகுதிக்கே வந்து வந்துட்டோம். ஐயா உங்களுடைய தொலைபேசி எண்களை வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம உழவர் பெருமக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும், இன்னும் நிறைய கேள்விகள் வந்து அவங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய தொலைபேசி அலைபேசி எண்கள் வந்து சொல்லுங்க ஐயா.
1: 95 75 62 90 47.
2: மீண்டும் ஒரு முறை, நாகப்பட்டினம் வேளாண் அறிவியல் மையத்தின் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்களுடைய அலைபேசி எண்கள் 95 78 62 90 41.
1: 47
2: 47ங்களா? கடைசி எண்கள் வந்து 47. மீண்டும்

0: இன்னொரு முறை சொல்லிடுறேன், 95 78 62 90 47. ஐயா உங்களுடைய அலைபேசி எண்கள். நேர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஐயா கிட்ட வந்து விளக்கங்கள் வந்து கேட்டுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து அழகாக பதில்கள் வந்து கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:01.

0: ஜூலை வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: நட்பு என்பது உயர்வானது, சிறப்பானது, உண்மையானது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பொறும்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் சார்.
5: சொல்லுங்க கண்ணன் சார், முத்தான பாடல் ஒன்று கேளுங்க.
6: நாட்டாமை படத்துல ஏதாவது பாட்டு போடணும்.
5: சரிங்க சார், உங்களுக்காக வருகிறது.
6: சரி,
5: நாட்டாமை படத்துல இருந்து பாடல். மனோ சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது சிற்பி இசைக்காக.

0: சக்தியின் திருவிழா
1: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
0: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
1: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
2: சக்தியின் திருவிழா நாளை இடம்பெறுவது நாச்சியார் கோயில், ஆகாச மாரியம்மன் கோவில், மாலை 5:30. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே.

நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.
1: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க வாழ்க.
1: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க வாழ்க.
1: இன்று மணிமகனும் சூடும் பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க வாழ்க.
3: அன்புக்குரிய நாட்டு மக்களே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் நடந்து கொள்வேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண் போல காப்பேன். என் தாய் தந்தையின் மலரடிகளையும் எனது குரு விந்தையன் அவர்களது மலர் திருவடிகளையும் வணங்கி இந்த பொறுப்பை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
1: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
3: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
4: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதே போல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
5: அப்படியே செய்வோம் அண்ணா.
4: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசில்கள் பெற்று செல்லலாம். வாருங்கள் புலவரே, உங்கள் செய்வதை கூறுங்கள்.
6: வெற்றி வேலி ஏந்தும் வீரன் வாழ்க. மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்து தீர்த்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக. மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க. தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
3: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள் 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
6: மிக்க நன்றி மன்னர். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ்பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
3: நன்றி புலவரே.
7: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
3: ஆம் செண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி உள்ள மறுக்கிறது. மதுரையிலிருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
7: உண்மைதான் மன்னா. உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்திலிருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம்மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
3: செண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
7: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா. எல்லாம் அந்த இறைவன் கையில்தான் உள்ளது.
4: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
3: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும்போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
4: அப்படி இல்லை பராக்கிரமா. கணவன் மனைவி இருவரும் பேசும்போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
7: போங்கள் மாமா.
4: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
7: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
4: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல.

0: ஆன்மீக விஷயம், ஆகையால் நீயும் உடனிருப்பது நல்லதுதான்.
1: சொல்லுங்கள் தந்தையே.
0: மதுரையிலிருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாகப் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
1: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
0: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகளே.
2: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை செல்கிறேன் என்கிறீர்களே.
1: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேகநிலை, தாயாரின் தேகநிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
0: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
2: முடிவு செய்துவிட்டார்கள் மன்னா. இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
0: என்னது?
1: நீங்கள் இருவரும் தனியாக செல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
0: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
1: உத்தரவு தந்தையே. குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
2: வணக்கம் குருதேவா.
3: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன் சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
1: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா. நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
3: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
1: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
3: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
1: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
2: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
3: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
2: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
3: ஆனால் என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
1: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
3: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
1: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி வந்தேன்.
3: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய், அப்படித்தானே?
1: இது என்ன பிதற்றல்!
2: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே.

0: பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
1: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
2: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
1: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
2: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போதுமே, மன்னர்கள் எதற்கு?
1: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
0: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
1: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
2: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்றுவிடம்மா. ஆனால் பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், இனி வரப்போவது கடுமையான சோதனைக்கால். சோதனையில் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
0: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் அல்லவா?
1: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்கள். மகத நாட்டில் அவர்களது உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது.
3: எனக்கு என்ன, உணவும்
0: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
1: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல், அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
1: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே? இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு.
0: மன்னா, இந்த பாலையாவது பருகிவிட்டு.
1: அதையும் நீயே பருகிவிடு.
2: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
1: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
2: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதானா, பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
1: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
0: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
1: என்ன பெண்கள், என்ன பிரச்சனை குருநாதா?
2: நீயே வந்து கேட்டுப்பாரே.
1: அவர்களை வரச் சொல்லுங்கள்.
4: மன்னா, உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா? சரி, உங்கள் பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
4: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
1: நீ யாரம்மா, எதற்கு நீதி கிடைக்க வேண்டும், விவரமாக சொல்.
4: மன்னா, என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
1: உன் கணவன் எப்படி இறந்தானம்மா? போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை உனக்கு வந்திருக்குமே.
4: என் கணவர் போரில் இறக்கவில்லை மன்னா.
1: பிறகு?
4: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை

0: அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம்? எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்களை துரத்துகிறது மன்னா, துரத்துகிறது.
1: என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகளே, மன்னித்து விடுங்கள். என் துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
0: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் அண்ணா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
1: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.
2: வா பராக்கிரமா, வா.
1: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கி விட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று எனக்கு புரிந்தது.
2: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
1: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
2: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
3: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
2: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும்போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
1: உண்மைதான் குருநாதா. அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
2: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவளுக்கு அளித்திருக்கிறார்.
1: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
3: ஆனால் அந்த பெண் சொன்னது?
2: சொல்கிறேன். நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
1: புரியவில்லையே குருநாதா.
2: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா? உன்னால் முடியாதா
1: குருநாதா? இது இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
2: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
2: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
1: ஆஹா, ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பகவனம்

0: திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும் பொன்னும் பொருளும் தேவை.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம் மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி உணவே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும் குரு அருளும் என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய், சென்பகா. சென்று வருகிறேன், கூடவே வென்று வருகிறேன்.

0: புரட்டி சென்று அவனிடம் கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க! உற்சாகம் கொண்டான், உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக!
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆமண்ணா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
3: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரம, அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா, செய்யுள் எழுதிவிட்டாயா?
1: செண்பகப் பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன் பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது.

0: அதனால்தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
1: சற்று பொறுமையாக இரு.
0: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
0: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்து விட்டு அது தவறினால் அவச குணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படட்டும்.
3: வடகாசி போல் இது தென்காசி தம்பி, இதன் பெயர் தென்காசி.
4: ஆமண்ணா, இது தென்காசியே தான். இனி இதுதான் நம் பெற்றோர்களின் வீடு.
0: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசி தான் இது.
2: ஆம் அண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
1: செண்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான ஐங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
2: இறைவா, உன் கருணையே கருணை.
1: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்களால் எடுத்து பீடத்தில் ஏற்று ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆன்றோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறு.
0: தென்காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி. மண் காசி செய்யும் அடியாரை தன் காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியர்.
1: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
1: பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
1: தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
1: தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
6: நேயர்கள், இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.
7: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன், கந்தமாறன் மேலும் படை பரிவாரம் சூழ ராஜபாட்டையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் எனத் தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகளோ அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித்தழுவிக் கொண்டான்.
1: தம்பி, உனக்கு 100 வயது. இப்போதுதான் உன் பெயரை சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன்.
0: கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்திக் கொண்டு போய் நின்றார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன. அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கிச் சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதாயிருக்கிறது. இவன் சிநேகித துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன். கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடியடி என்று உடல் குலுங்கச் சிரித்தான்.
1: கந்தமாறா, வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்துவிட்டான் என்றா சொல்லுகிறாய்?
0: நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகை காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான். கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது. கண்கள் கோவைப்பழம் போலாயின. உதடுகள் துடித்தன. ஐயா, தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான்.
1: கந்தமாறா, நான் சிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாயா? சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியம் உள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை. மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்படி இருக்க நீ என்னை சிரிக்கக்கூடாது என்கிறாயே? நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா. இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நீ என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: ஐயா, தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம். நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான். துர்காதேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன். இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள். அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன்.
1: நண்பனே, நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன். செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற பேச்சு இதுவரையிலும் கிடையாது. எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிவி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா? எங்கள் குலத்தைச் சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா?
0: நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல.
1: உனக்கு நான் நியாயம்

0: வழங்க மறுக்க மாட்டேன். இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு. வல்லவரையா, உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது. என்ன சொல்லுகிறாய்? இவனை நீ பின்னாலிருந்து முதுகில் குத்தியது உண்மையா? அப்படியானால் அத்தகைய வீர லட்சணமில்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய்? எதற்காகச் செய்தாய்? என்று கேட்டான். இளவரசே, நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை, அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை. முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கி கொண்டு போய் சேந்தனமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன். ஆனால் இப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். இவனை மார்பிலே குத்தி கொல்லாமற் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன். சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன். ஐயா, இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னான். ஆனால் இவன் சிநேக துரோகி மட்டுமல்ல, எஜமான துரோகி. இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள். தஞ்சாவூர் கோட்டையின் இரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரியில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள். ஆடி மாதம் 18 பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். அன்றைக்கு அங்கே மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள். இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்க நாக்குடற, அடே அற்ப பயலே, நிறுத்து உன் அபத்த பேச்சை, இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு இரையாவாய் என்று கூறி வேலை கையிலே எடுத்தான். ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பைக் கண்டு சிறிது வியப்படைந்தான். கந்தமாறனுடைய கையிலிருந்த வேலை பிடுங்கி தன் இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான். வேல் படாரென்று முறிந்தது. அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் தூர வீசி எறிந்துவிட்டு, ஜாக்கிரதை, என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. பார்த்திவேந்திரா, இவர்களில் யாராவது இனி வேலையோ வாழையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான். உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திபேந்திரனிடம் கொடுத்தான். பார்த்திபேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்றுக் கொண்டான். கந்தமாறா, உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான். அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான். கந்தமாறன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கிக் கொண்டு, ஐயா, அந்த விஷயங்களை பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான்.
1: பார்த்திபேந்திரன் அப்போது தலையிட்டு, அரசே, இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது. ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான்.
0: ஆம் பார்த்திபேந்திரா, நானும் அப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோகவலையில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்
1: என்று கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார். பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது. அவன்,
0: பிரபு, தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கியமான விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. நல்லது, நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன். இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார். பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை. இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புலியைப் போல இங்கே வந்து முளைத்திருக்கிறான். தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள். அவரை கடலில் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சோழ நாட்டு தனாதிகாரியும் அவருடைய இளையராணியும் தமது மாளிகைக்கு எழுந்தருளி இருக்கிற சமயத்தில் ரெண்டு உருவங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா சம்புவரையர் சும்மா இருப்பாரா? அவர் ஏவி இருந்த வீரர்களை ரெண்டு வேதாளங்கள் தாக்கி குதிரைகளையும் தட்டிக்கிட்டு போனா ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கும். எதிர்பாராம வந்து சேர்ந்த வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலன் கட்டி தழுவிக்கிட்டு இருந்தபோது கடம்பூர் வீரர்கள் வந்து சேர்ந்ததற்கான காரணம் புரியுது. அவங்களை நெருங்கி போய் விசாரிச்சப்பறம் கந்தமாறன் பதற்றம் அடைஞ்சு வந்தியத்தேவன் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறான்.

வந்தியத்தேவன் மேல மற்ற ரெண்டு பேரும் கொண்டிருக்கிற அசூயை அறிஞ்ச ஆதித்த கரிகாலன், பொதுவா நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள், ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்னு சொல்லி அந்த சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறான். பல்லவன் விடுறதா இல்லையே, பறவைகளுக்கு அளித்த இறகுகளையும் விலங்குகளுக்கு அளித்த வாலையும் கடவுள் மனிதருக்கு கொடுக்க மனமில்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் மேலான சிரிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்கியார் ஒரு நூலுக்கு வழங்கியிருந்த அணிந்துரையின் ஒரு பகுதி இது. இந்த கருத்தை சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு ஆதித்த கரிகாலனும் சொல்ல வச்சிருக்கார். இந்த குறிப்பை அவன் கந்தமாறனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற அழகே அழகு. நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல, உனக்கு நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். அடுத்து அபத்தம்ங்கிற சொல்ல பார்ப்போம். அவம் கீழான நிலை, அவத்தம் பயனற்றது தவறானது. தவறான பேச்சை குறிக்கும் அவத்தம் என்ற சொல் அபத்தம் ஆயிடுச்சு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், அபத்தம் உறுதி இல்லாத, பொருளற்ற, உண்மையற்ற ஆகியவற்றை உள்ளடக்கியது. வேர் சொல் பத்த, கட்டுப்பாடான உறுதியான. எதிர்ச்சொல் அபத்த. பொய்யை குறிக்கிற அபத்தம் என்ற சொல் தெலுங்கு மொழியில பேச்சு வழக்கில் இருப்பது கவனிக்கத்தக்கது. கொட்டாப்புளி மரத்தாலான சுத்தியலை குறிக்கும். கொட்டுதல் அடித்தல், உளிய மரத்தின் மேல அடிக்க பயன்படுற கருவி கொட்டும் உளி, இதை கொட்டான் கொட்டாப்புளி என்றெல்லாம் குறிப்பிடுவாங்க. சுறுசுறுப்பா இருந்துக்கிட்டு திரு திருன்னு சுழல்ற கண்களை கொண்ட வல்லவரையன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சுக்கிட்டு வரத பார்த்தோம். உறங்கா புளி, இது ஒரு வகை புளிய மரம், தூங்காத அல்லது மூடாத இலைகள் கொண்டது. கொட்ட கொட்ட முழிப்பதுன்னு ஒரு தொடர் உண்டு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து கொட்டாப்புளின்னு பார்த்திபேந்திரன் சொல்லியிருப்பான் போல.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இடிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஒரு நேரம் 9:29.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இடைக்கால பாடல்களின் இடைவிடாத இசைச்சரம் இசை ஊஞ்சல். இந்த இசை ஊஞ்சலில் ஒரு பட பாடலாக நாம் கேட்க இருப்பது ராஜேஷ் பாக்கியராஜ் வடிவுகரசி அவர்கள் நடித்து வெளிவந்த கன்னி பருவத்திலே. இந்த திரைக்காக நாம் பாடல் கேட்கலாம். மஞ்சள் நதி என ஊர்கூடும் திருவிழாவில் மயில் போல ஆடி வரும் ஆவாரம்பூ சிங்காரமே, அம்மன் அருளாலே உன் ஆசைகள் கூடி வரும்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்

0: காய்கள் கிரீனட் ஓசனாரம் வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் கன்னி பருவத்திலே என்ற திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் ஒருபட பாடலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எஸ் ஏ ராஜகண்ணன் அவர்கள் ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் சார்பில் தயாரித்த படம் இது. இப்படத்திற்கு இயக்கம் பி ஏ பாலகுரு. இப்படத்திற்கு திரைக்கதை எழுதியவர் பாக்யராஜ், இசை சங்கர் கணேஷ். பட்டுவண்ணு ரோசாவே, மொட்டுவிட்ட புன்னகையே, உன் அளவில்லா அன்பெல்லாம் கண்ணுக்குள் பேசுதம்மா, தொட்டு வரும் தென்றலிலும் உன் காதல் வாசம் வீசுதம்மா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ்.
4: அலை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது. இது
2: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோம்.
5: ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: பெற்றோர்களின் கவனத்திற்கு, 2027-28 ஆண்டு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தற்போது 2026-27 கல்வியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 5ஆம் வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளான தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் www.navodaya.gov.in என்ற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யலாம். பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் நாளை 31ஆம் தேதியாகும். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: உங்கள் மனதை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இந்த இசை ஊஞ்சலில் நாம் கன்னிப் பருவத்திலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, கன்னிப்பருவத்தில் இப்படம் 1979 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் படத்தில் உள்ள பாடல் வரிகளை புலமைப்பித்தன், நேதாஜி, பூங்குயிலன், முத்துபாரதி ஆகியோர் எழுதியிருந்தனர். இப்படத்தில் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் ஆகியோர் இணைந்து சில பாடல்களை பாடியிருக்கிறார்கள்.

கொலுசு சத்தம் கேட்கையிலே நெஞ்சுக்குள்ளே கூத்தடிக்கும், என்னை போலவே ஆட்டம் போட்டு எனக்காகவே சிரிக்கும் என் அன்ன கிளியே, உன்னை பார்த்து ஆசையெல்லாம் பூத்துக் குலுங்கும்.

0: இசை ஊஞ்சலில் என்று கன்னி பருவத்திரை படத்தில் இருந்த பாடல்கள் கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேரம் 9:53.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம். உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
9: வணக்கம். அறியாமை எது என்று ஆராய்ந்தால் நாம் தான் எல்லாவற்றையும் அறிந்த அறிவாளி என்று நினைப்பதே ஆகும். மகாபாரதத்தில் மிகப்பெரும் பலசாலியான பீமன் தன் பலத்தின் மீது அதிக கர்வம் கொண்டவனாக இருந்தான். ஒருமுறை திரௌபதிக்காக மாய மலர் ஒன்றை பறிக்கச் சென்றான் பீமன். வழியில் ஒரு வயதான குரங்கு தியானம் செய்து கொண்டிருந்தது. குரங்கின் வால் வழியில் கிடந்தது. உயிருள்ள எதையும் தாண்டக்கூடாது என்ற எண்ணத்தில் பீமன் அந்த குரங்கின் வாளை நகர்த்தும்படி அதிகார தோரணையுடன் கூறினான். அந்த குரங்கோ, ஏனப்பா இத்தனை பலசாலியாக இருக்கிறாயே, இந்த வயதான குரங்கின் வாளை உன்னால் நகர்த்த முடியாதா? நீயே நகர்த்திவிட்டு

0: செல் என்றது. பீமன் எவ்வளவு முயன்றும் அதன் வாளை நகர்த்த முடியவில்லை. பீமன் குரங்கிடம் மண்டியிட்டு, ஐயா, தாங்கள் யார் என்று என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் என் பலம் உங்களிடம் பயனற்று போனது. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஞானியாகத்தான் இருக்க முடியும். நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி சரணடைந்தான். அந்த குரங்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பீமனுக்கு காட்டியது. அது அனுமன் என்று அறிந்த பீமன் தன் அகந்தையை கைவிட்டான். எல்லா நேரங்களிலும் பலம் கை கொடுக்காது. ஒரு பெரிய தேரை செலுத்துவது சிறிய அச்சாணிதானே. அதனால் எவரையும் உருவு கண்டு எடை போடக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டிருப்பான். ஒரு சமயம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வைகுண்டத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கு பனி படர்ந்த ஓரிடத்தில் தொடர்ந்து மலர் ஊற்று போல ஊறிக்கொண்டே இருந்தது. எத்தனை முறை மலர்களை நீக்கினாலும் அந்த குவியல் தொடர்ந்து நிரம்பிக் கொண்டே வந்தது. அர்ஜுனன் இது எப்படி நிகழ்கிறது என்று கிருஷ்ணரிடம் கேட்டபோது, பூலோகத்தில் பீமன் பூஜை செய்கிறான் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அதை ஏற்கவில்லை. அவன் செல்லும் வழியில் எங்கெல்லாம் பூக்களை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் இந்த பூக்கள் இறைவனுக்கு சேர வேண்டும் என்று நினைப்பான். அவன் நினைத்த மாத்திரத்திலேயே பூக்கள் இங்கு வந்து சேரும் என்றார். அர்ஜுனன், பக்தி என்பது வெளிப்படுத்துவது அல்ல, மானசீகமாக கூட பக்தி செய்யலாம் என்பதை உணர்ந்து கொண்டான். தன் தவறை உணர்ந்து தானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டொழித்தான். மூன்றாவதாக தர்மரை எடுத்துக் கொள்வோம். தர்மத்தில் சிறந்தவரான யுதிஷ்டர் தன்னை போல் தர்மவான் இல்லை என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருந்தார். தர்மரை கண்ணன் பாதாள லோகத்தில் இருந்த மகாபலி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மகாபலி சக்கரவர்த்தி அவன் நாட்டு மக்களுக்கு உணவு படைத்துக் கொண்டிருந்ததை யுதிஷ்டருக்கு காட்டினார். கண்ணனை கண்டதும் ஓடி வந்து வரவேற்றார் மகாபலி சக்கரவர்த்தி. அப்போது கண்ணன் யுதிஷ்டரை காட்டி, இவர்தான் தர்மன், அஸ்தினாபுரத்து பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர், தன் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்வதில் பெயர் பெற்றவர் என்று அறிமுகம் செய்தார். அதை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தியோ, இவரை எப்படி சிறந்த அரசர் என்கிறீர்கள்? ஒரு நல்ல அரசன் என்பவன் தன் நாட்டில் வறுமையே இல்லாது மாற்ற வேண்டும். ஏழைகளே இல்லாது அனைவரும் நலமுடன் வாழ வழி செய்ய வேண்டும். என் நாட்டில் பாருங்கள், ஏழைகளே இல்லாததால் நான் தேடி தேடி மக்களை அழைத்து வந்து உணவளிக்கிறேன். இவர் எப்படி தர்மவானாக இருக்க முடியும் என்றார். இதை கேட்ட தர்மரின் அகந்தை அறவே அழிந்தது. உங்களை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே நீங்கள் மற்றவரையும் நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சுலம் இது கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் ஆணைப்படி ஆதார் குறை தீர்ப்பு சேவை தொடர்பான கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 முதல் மாலை 4 வரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆதார் தொடர்பான குறைகள் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10:59. காற்றலையில் நாளை நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியரன்கு ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். நாளை நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில் மாலை 5:30. நாளை காலை 6 குரல் ஓசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வன் டபிள்யூ ஜோஷ்வா, 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன் பிரீப்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 2:00. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 10:05 சிந்தனை அரங்கம், முயற்சி முழுமையடைய என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வழக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் டபிள்யூ ஜோஷ்வா, 12:55 பன்னிசை பொருட்பற்றி என தொடங்கும் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பாடல், 1:00

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மொழி 1:55 மெல்லிசை 2:05 உழவை போற்றுவோம். நன்னீர் மீன் உற்பத்தியை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்பத்துறை வல்லுநர் ஹீனோ பெர்னாண்டோ அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி 3:00 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 4:00 திருவாரூர் மாவட்டம் சங்கம்

எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 4 திருவாரூர் மாவட்டம் சங்கமங்கலம் கடகம் கிராமத்திலிருந்து நேரலையாக உலா வருகிறது ஊரும் உறவும், 4:30 வைக்கிங் பனியனன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும், 5 திரையிசை, 6 பன்னிசை, மருந்தவை என தொடங்கும் டிஆர் நாராயணன் ஓதுவார் அவர்களின் பாடல், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள், 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் இசை தூரிகை, 27:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவம், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம், 8 காற்றில் வரும் காணம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் எஸ் எல் நானு அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமுது வழங்குபவர் முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி விளம்பர தர நிகழ்ச்சிகள், நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், காலை 10:00 நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரின் சிட்டுக்கூறு பாட்டு கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.